7 கிலோ ஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகா ஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் முதல் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 8 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 22 தேதி வெள்ளிக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை ராகம் கோகிலத்வனி.

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் என்ம அலைவரிசை 920

0: இதுவரை வலம் வந்தது கோகிலத்வணி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறள் அமுதம் அவா அறுத்தல் 37 அதிகாரம் 5வது குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம் வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை மணி 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனிவர் எஸ் மகாதேவன் அவர்கள். 6:15 ஆனந்தராகும், 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், 6:55 நாள் மலர், 7 மலரும் காலை மலர், இதில் காந்தி அஞ்சலி, தொடர்ந்து செய்திகள். திருச்சி பெண்கள் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர்

டாக்டர் என் காயத்ரி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு இதயராகம், 8:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகம் தொடரும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் இன்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். நேருக்கு நேர் ஆஞ்சநேயா திரைப்படங்களிலிருந்து. முற்பகல் 11 மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் இன்று பிறரை வாழ்த்த நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் எது குறித்து தோழிகள் பகிர்ந்து கொள்ளலாம். 1 மணிக்கு மதுரகீதம், 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியும் நானும். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் இன்று காலை மணி 8:45 கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள்.

பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று சோள சாகுபடி குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருத்தலையூர் பி தங்கையன் அவர்கள். 2:30 உழைப்பவர் அரங்கத்தில் இன்று திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள் தொடரும். 5:00 பொன்மாலை, 6:00 ஆரவாரம், 6:15 உணவி மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் இன்று இளையோர் குறுங்கதை.

7:25 உழவர் உலகத்தில் இன்று வாழும் கிராமங்களும் தற்சார்பு வேளாண்மையும் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தெத்துவாசல்பட்டி சி விஜய் அவர்கள். 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இசைக்கும் இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கிசையில் கள்ளிமேடு கே ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை, சீர்காழி ஜி முருகேசன் அவர்கள் தவில். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 12:10 சங்கீத சாரலில் அனமாச்சார் சரிதம் இசை சித்திரம் கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்தி மடல். 10:00 அரங்கிசையில் கண்டதேவி அழகிரிசாமி அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி ஆர் தாயு மாணவன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று ஒளிவலம் வர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள்.

0: வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது ஃபர்வாஸ் தெரிவித்துள்ளார். கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. தொடர்வது பாரதி பெண்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரைக் கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.

0: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்மசாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரை போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்மநேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை அவரை போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவகாருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷக்காற்று. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம். பசி எனும் நோய் கொடியது. அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை நீக்க தன்னுடைய வாழ்க்கையையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால் முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

மகிழ்ச்சிக்கான பாதை என்று தனியாக எதுவும் இல்லை. அதை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எண்ணமே வாழ்வு என்பார்கள். எண்ணங்கள் சுத்தமானால் மகிழ்ச்சி தன்னால் பிறகி உற்சாகம் ஊற்றெடுக்கும். பிறகு என்ன, உற்சாகத்தோடு தொடங்கும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வெற்றிதான்.

இறைவனே இன்னிசையால் பாடி மகளிர் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி இசைந்து வரும் இது ஆனந்த ராகம். ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் பி எஸ் சசிரேகா, ரகுமாயி ராமன் குரல்களில்.

வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. அதனால்தான் சில வார்த்தைகள் ஆனந்தத்தையும், சில வார்த்தைகள் அழுகையையும், சில வார்த்தைகள் ஆறுதலையும் தருகின்றன. பக்தி மனம் நிறைக்கும் தெய்வீக கானங்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் ஏ ஆர் ஷேக் முகமது குரலில்.

0: பாங்கின் ஓசை அழைக்கிறது.
1: எல்லாவற்றிற்குமே நாம் பதில் சொல்ல தேவையில்லை. சில இடங்களுக்கு நம் மௌனமே மிகச்சிறந்த பதிலாக அமையும். அமைதி என்பது பலவீனம் அல்ல, அது ஒரு பேராயுதம். இறைமனம் இறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனி வரும் பாடல் பி.வி. பவன் குரலில்.

இதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, இரவு 7 மணிக்கு சீஷவாகனம். நாமக்கல் சின்னமலை கிராமம் மகா கணபதி ஆலய திருவிழாவில் இன்று மாலை சிறப்பு பூஜை. ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் கே. வீரமணி குரலில்.

0: நாம் கேட்டிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். மண் பரிசோதனை குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் வி. தனுஷ்கோடி அவர்கள்.
2: வெங்கட்ராமன் பேசுறேன். எங்க பக்கம் எல்லாம் களிமண் கோடையில பாலம் பாலமா எல்லாம் வெடிச்சு கிடக்கும். மம்பட்டியால எடுக்க முடியாது. பாறையை வச்சு பார்த்தோம்னா ஒரு சைஸுக்கு பேர்ந்து வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில நாங்க எப்படி மண் பரிசோதனைக்கு மண்ணை எடுக்கிறது? ரெண்டாவது, உழு சமயத்துல மழை பெஞ்சு உழுதுட்டோம்னா புழுதியாகி அதுல எப்படி மண் பரிசோதனை எடுக்கிறது?
3: முதல்ல அந்த வெடிப்பா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, மண்ணுல வந்து ஈரப்பதம் இல்ல, அந்த மாதிரியான தருணத்தில் 12 இடங்கள் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த இடத்துல மட்டும் மண்வெட்டிகள் வந்துட்டு ஈஸியா உள்ளார போற அளவுக்கு கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு தண்ணி மட்டும் விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா அந்த தண்ணி வந்துட்டு கீழே வரலையும் 6 அடி ஆழத்துக்கு போயிரும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா 1 அடி

0: ஆழம் போற வரலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அதுல வந்துட்டு நம்ம மாதிரிகள் வந்து ஈஸியா எடுத்துடலாம். ரெண்டாவது வந்துட்டு நீங்க உழவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உழவு பண்ணும்பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்துட்டு நம்ம மண் வெட்டியை கொண்டு நீங்க அதை நிரவிடுங்க. முன்னாடி நம்ம சாதாரண முறையில் எப்படி நம்ம வி வடிவில் குழி எடுக்கிறோமோ அதே மாதிரி அதில் நிரவனதுக்கு அப்புறம் நீங்க வி வடிவ குழி எடுத்து அதனுடைய சரிவுகள்ல எடுக்கலாம் மண் மாதிரிகள்.
1: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் கொரத்தநாடு வட்டம் புலவன்காடு மாரியப்பன். ஒவ்வொரு ஆண்டும் கொரத்தநாடு பகுதியில் 3 கிராம் பாத நெல் நிலக்கடலை உளுந்து இப்படி மாற்றி மாற்றி சாகுபடி செய்யக்கூடிய சூழல் இருக்கு. இந்த மாதிரி சூழலில் நம்ம வந்து மண் பரிசோதனை செய்யும் போது ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை செய்தா போதுமா, இல்ல ஒவ்வொரு பயிருக்கும் ஒரு மண் பரிசோதனை செஞ்சு அதனுடைய அடிப்படையில் நம்ம உரம் போடணுமா அப்படின்னு மேடம் சொன்னா நல்லா இருக்கும்?
0: முதல்ல வந்துட்டு 5 வருடத்திற்கு ஒரு முறை மண் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவெல்லாம் இருந்தது. இப்ப வந்து நிறைய பயிர்களை வந்துட்டு நம்ம சுழற்சி முறையில நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஒரு பயிருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ரகங்கள் யூஸ் பண்றோம், இன்னொன்னு கலப்பின ரகங்கள், அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள், இந்த மாதிரி எல்லாம் சாகுபடி முறைகள் வந்துட்டு நிறைய மாறிடுச்சு. அதனால 3 வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் எடுக்கணும். உங்களால முடியும் அப்படின்னா நீங்க 1 வருடத்திற்கு ஒரு முறை எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பயிருக்குமே அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசம் ஆகாது. நீங்க சொன்ன மாதிரி ஒரே சீசன்ல மண்ணில் வந்துட்டு பாத்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமாகுமா அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமா வந்துட்டு அதனுடைய வேற்றுமை எதுவும் இருக்காது. அந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரம் சத்துக்கள் குறைவதோ அதிக அவசியம் இல்ல.
2: வணக்கம். கோமாகுடி பாண்டியன். மாதிரி எடுக்க சொல்லி இருக்கிறீங்க. குறுகிய கால பயிர், நீண்ட கால பயிர்களுக்கு எத்தனை காலத்துல மண் எடுக்கணும்?
0: மண்ணினுடைய ஆழம் ரொம்ப முக்கியம் நம்ம மாதிரிகளை எடுக்கிறத பொறுத்தவரையிலையும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சல்லி வேர்கள் கொண்ட பயிர்களுக்கு 1.5 அடி எடுக்க சொல்லுவோம். ஆணி வேர்கள் கொண்ட காய்கறி பயிர்கள், கிழங்கு பயிர்களுக்கு எல்லாம் வந்து 1 அடி எடுக்க சொல்லுவோம். இதுல நம்ம 1 அடி பயிர்கள் போடும் பொழுது வெறும் மேல இருக்கக்கூடிய அந்த 1.5 அடி மண்ணினுடைய ரிசல்ட்டை வச்சே நம்ம வந்துட்டு உரம் போடணும் அப்படின்னா அது வந்து சரியான முறையாக இருக்காது. அதனால மண்ணினுடைய ஆழம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது சல்லி வேர்கள் நம்ம நெல்லு கரும்பு சோளம் மக்காச்சோளம் இந்த மாதிரியான பயிர்களுக்கு எல்லாம் முதல் 1.5 அடி போதும். காய்கறி பயிர்கள், கிழங்கு வகை பயிர்கள், அதாவது வேர்கள் வந்து அடுத்த 1.5 அடிக்கும் போகும். தக்காளி, கத்தரி, மரவள்ளி இந்த மாதிரியான பயிர்களுக்கு எல்லாம் நீங்க அடுத்த 1.5 அடியும் சேர்த்து 1 அடியாக எடுக்கணும். இதே பல்லாண்டு பயிர்கள் இருக்கு, மரப்பயிர்கள் எல்லாம் அந்த நிலத்துல ஒரு 5 அடி ஆழத்திற்காவது நீங்க குழி எடுத்து பாருங்க. அப்படி அந்த குழி எடுக்கும் பொழுது அந்த 5 அடி ஆழத்திலையும் 1 அடியிலையும் தனித்தனியாக மாதிரிகள் நீங்க எடுத்துட்டு வரணும். அதாவது மேல் 1 அடியில ஒரு மாதிரிகள் எடுத்துட்டு வரணும், அடுத்த 1 அடி, அடுத்த 1 அடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அடியிலையும் தனித்தனியாக மாதிரிகள் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அந்த பல்லாண்டு பயிர்கள்ங்கிறது வந்து வேர்கள் வந்துட்டு 5 அடி ஆழத்துக்கு மேல போகக்கூடியது. அதனால மேல 1 அடியோ 2 அடியோ மாதிரிகள் எடுத்துட்டு வந்து பரிசோதனை பண்ணா அது சரியாக அமையாது. ஏன்னா அடுத்தடுத்த வருடம் கீழ் போகும்பொழுது அந்த மண்ணினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிகள் வந்துட்டு மாறுபடும். அதனால தனித்தனி மாதிரிகளாக கொண்டு வந்து பரிசோதனை கொடுக்க வேண்டும்.
3: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
4: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 22ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தற்போது நிலவி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதையின் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழகத்துல மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். மழைநீரை பயன்படுத்தி கோடை உழவு செய்யலாம். வருகின்ற பட்டத்துக்கு ஏற்ப நிலம் தயாரிப்பு பணிகளையும் மேற்கொள்ளலாம். நெற்பயிரில சார் உறிஞ்சும் பூச்சிகளான இலைப்பேன்கள் தாக்குதல் தென்படுது. இந்த இலைப்பேன்களை கட்டுப்படுத்த தயோமெத்தாக்சை மருந்து 1 ஹெக்டருக்கு 100 கிராம் அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளிக்கலாம். கரும்புல சார் உறிஞ்சும் பூச்சிகளான மாவு பூச்சி தாக்குதல் தென்படும் தருணம் இது. இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்த இமிடா மருந்து 10 லிட்டர் தண்ணீருக்கு 6 மில்லி அப்படிங்கிற அளவுல வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளை பொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். தேனி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொப்பரை ஏலம் நடந்துச்சு. முதல் தர கொப்பரை ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 135 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சந்தை விலை நிலவரப்படி நிலக்கடலை ஒரு கிலோ 116 ரூபாய்க்கு விற்பனையாகுது. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக

0: வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எம் ராஜவேலு அவர்கள் தரும் தகவல்கள்.
2: கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு, எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் அமைப்பு, திருவாரூர் மாவட்ட நீர்வளத்துறை இணைந்து முன்னெடுக்கும் சுற்றுச்சூழல் தினத்தில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை இப்பணி நடக்க இருக்கிறது. இடம் திருத்துறைப்பூண்டி நகரத்தை ஒட்டியுள்ள மடப்புறம் தொடங்கி கீழத்தொண்டிய காடு வரை 22 கிலோமீட்டர் தொலைவிற்கு பெருந்திரளாக விவசாயிகள் ஒன்றிணைந்து இந்த பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். மறைக்கா கோரையாறு, திருவாரூர் மாவட்டம், இந்த ஆறு திருத்துறைப்பூண்டி நகரத்தை ஒட்டியுள்ள மடப்புறத்தில் தொடங்கி சிங்களாந்தி, நெடும்பலம், ஓவர்குடி, பாண்டி, அம்மலூர், ஓவரூர், கீழ பெருமலை, மேல பெருமலை, எடையூர் கோட்டகம், இடும்பாவனம், தொண்டியக்காடு, கற்பகநாதர் குளம், கீழ தொண்டியக்காடு முடிய 22 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த ஆறு இறுதியில் முத்துப்பேட்டை லகூன் வழியாக சென்று கடலில் கலக்கிறது. அதாவது திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியின் வெள்ள நீர் வடிவதற்கு முக்கிய வடிகாலாகவும் விளங்கும் மறைக்கா கோரையாற்றில் பல ஆண்டு காலமாக ஆகாய தாமரை செடிகள் அதிகமாக படர்ந்துள்ளதால் வெள்ள நீர் வடிவதிலும் பாசனத்திலும் தொடர் இடையூறுகள் ஏற்பட்டு வருகிறது. ஆகவே மழை காலம் தொடங்குவதற்கு முன்பாகவே ஆகாய தாமரை செடிகளை அகற்றிடுவோம். திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை பகுதியை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்திடுவோம் என்ற நல்ல எண்ணத்தில் ஆகாய தாமரை செடிகளை அகற்றும் பணியை மேற்கொள்ள இருக்கிறோம். இப்பணியில் பங்கேற்க விரும்புவோர்கள் பதிவு செய்ய அலைபேசி எண்ணை தெரிவிக்கிறோம். குறித்து கொள்ளுங்கள், 9940220986. மீண்டும் சொல்கிறோம், 9940220986 என்ற அலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவை செய்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இளைஞர்கள், விவசாய தொழிலாளர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய எண்ணிக்கையில் பொதுமக்களை ஒன்று திரட்டி ஒரே நாளில் மறைக்கா கோரையாற்றில் உள்ள அனைத்து ஆகாய தாமரை செடிகளையும் அகற்றி பாசனத்திற்கும் வடிகாலுக்கும் ஏற்ற நதியாக மறைக்காய் கோரையாற்றை மாற்றுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின்போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து,

0: செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா 1 அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த 2 கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் 2 அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டா கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்ப எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். திடீர்னு ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களோட அக்கௌண்ட்ல இருந்து போயிருச்சுன்னா, நீங்க 1930 கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு போய் வேற வேற லேயர்ஸ்க்கோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. ஈஸியா நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 ஹவர்ஸ் தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் கடலோர பகுதிகளை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10

0: வகை பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 49வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 மணியளவில் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2,00,000 கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதேபோன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000-க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் ஷிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வெழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ஓஎன்ஜிசி அணியை 85-62 என்ற புள்ளிக் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நாம கேட்டு இணைச்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
4: மலர்கிறது நாள் மலர்.
5: பூமியின் வனப்பே உயிரின திரள்களால்தான். இந்த பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நோக்கோடு இந்நாள் பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது. எழுத்தாளர், மனித உரிமைகள் ஆர்வலர் விக்டர் ஹியூகோவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1885 தனது இலக்கிய செல்வாக்கை சமூக மாற்றத்துக்காக பயன்படுத்திய இவரது லெஸ் மிசரபிள்ஸ் நாவலை சுதானந்த பாரதி ஏழைப்படும் பாடு என மொழிபெயர்த்தார். குறுகிய வாழ்க்கையை நேரத்தை வீணடிப்பதன் மூலம் இன்னும் குறுகியதாக மாற்றுகிறோம் என்கிறார் விக்டர் ஹியூகோ. மூத்த பத்திரிகையாளர் சின்ன குத்தூசியின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2011 கொண்ட கொள்கைக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர் இவர். திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் T.R. ராமண்ணாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1997 குலேபகாவலி, சொர்க்கம், என்னை போல் ஒருவன் உள்ளிட்ட ஏராளமான படங்களை அவர் தயாரித்து இயக்கியுள்ளார். பிரம்மசமாஜத்தை நிறுவிய ராஜாராம் மோகன் ராய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு

1772 பெண் கல்வி, விதவை மறுமணம் ஆகியவற்றுக்காக பாடுபட்டதோடு உடன்கட்டை ஏறுதல், பலதார மனத்திற்கு எதிராகவும் தீவிரமாக அவர் போராடினார். கல்வியாளராக, சிந்தனையாளராக நாட்டின் மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதால் ராஜாராம் மோகன் ராய் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று போற்றப்படுகிறார். மகாத்மா காந்தியின் இளைய புதல்வர் தேவதாஸ் காந்தி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1900. ஒத்துழையாமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு உள்ளிட்ட போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை சென்றவர். தனது தந்தையின் நற்குணங்களை பெற்றிருந்த இவர் யங் இண்டியா, நவஜீவன் பத்திரிகைகளை வெளியிடுவதில் அவருக்கு துணை நின்றார். பின்னாளில் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி நிறுவனத்தின் முதன்மை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் தேவதாஸ் காந்தி. எல்லாருக்கும் கல்வி, எல்லா கல்வியும் தமிழில் என்று முழங்கிய தமிழ் பேராசிரியர் பி. விருத்தாச்சலனார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940 கரந்தையில் ந. மு. வே. நாட்டார் திருவருள் கல்லூரியை தோற்றுவித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் லத்தீன் இலச்சினையில் கற்றனை தூறும் அறிவும் ஆற்றலும் என தமிழில் இடம்பெறச் செய்த பெருமை தமிழ் அறிஞர் பி. விருத்தாச்சலனாரையே சாரும். எழுத்தாளர் தமிழ்வாணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1926 மணிமேகலை பிரசுரத்தை தொடங்கி 500 மேற்பட்ட நூல்களை எழுதி குவித்துள்ள இவர் தமிழ் எழுத்தாளர்கள் மிடுக்குடன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்றதோடு அவ்வாறு நடந்தும் காட்டியவர் தமிழ்வாணன். உலகின் முதல் நிலை டென்னிஸ் வீரர் நோவாக் ஜோகோவிக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1987 டென்னிஸ் விளையாட்டு உலகை தனது ராக்கெட்டால் ஆட்சி செய்து வரும் இவர் ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால் எனும் இரு மாவீரர்களுக்கு மத்தியில் புதியதோர் அத்தியாயத்தை எழுதியவர். மலையாளத்திரை தந்த சிறந்த நடிகர் நெடுமுடி வேணு பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948 தம்பு எனும் மலையாள திரைப்படம் மூலம் திரையுலகிற்குள் நுழைந்த இவர் அந்நியன், இந்தியன் உள்ளிட்ட 500 திரைப்படங்களுக்கு மேல் நடித்துள்ளார். நெடுமுடி வேணு 3 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கையோட அழகு அப்படிங்கிறது நாம் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுலையும், நாம் செய்கிற செயலால் மற்றவங்க எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படிங்கிறதுலையும் தான் இருக்குது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது போய் சேரக்கூடிய இடம் இல்லை, அது ஒரு அழகான பயணம். மகிழ்ச்சி எதிர்காலம் இல்லை, இப்போ இருக்கிற நிகழ்காலம். இந்த அழகான மகிழ்ச்சி இன்றைக்கி நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கட்டும் அப்படின்னு

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: பேக்கர் அவர்கள் செய்யும் பிரார்த்தனையில் என்னையும் கலந்து கொள்ளும்படி கூறினார். என்னை சந்திப்பதில் அவரது நண்பர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள் என்றும் கூறினார். எனக்கு படிப்பதற்கு பைபிள் தருவதாகவும் கூறினார். அவரிடம் விடைபெற்றுக் கொண்டு ஜான்ஸ்டன் ஹோட்டலுக்கு சென்றேன். எனக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்துவிட்டதை அவரிடம் கூறி எனது நன்றியையும் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். எனது புதிய இருப்பிடத்திற்கு சென்று சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுத்தேன். அந்த பெண்மணி அவரின் குடும்ப உறுப்பினராகவே என்னை பாவித்தார். என் பொருட்டு சைவ உணவுகளையும் தயார் செய்திருந்தார். அப்துல்லா கூறிய நண்பரை சந்திக்கச் சென்றேன். அங்கு இந்தியர்கள் அடைந்து வரும் துன்பங்கள் பற்றி அவர் மேலும் பல தகவல்கள் அளித்தார். எந்த தேவையின் பொருட்டும் தன்னை அணுகலாம் என்றார் அந்த நண்பர். மீண்டும் என் அறைக்கு வந்துவிட்டேன். எனது சிந்தையில் அப்போதைய என் நிலையை நினைத்து சிந்தையில் ஆழ்ந்தேன். பேக்கர் என்னிடம் அதிக அக்கறை கொண்டிருப்பது ஏன்? அவருடைய நண்பர்களோடு நான் நட்பு கொள்வதில் பயன் யாது? கிறிஸ்தவ சமய ஆராய்ச்சிகளில் தற்போது நான் ஈடுபடலாமா? இதுபோன்ற கேள்விகள் என் மனதில் எழுந்தன. இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தேன். அதன்படி என் மதத்தை பற்றியே முற்றிலும் தெரியாத பொழுது வேறொரு மதத்தின் கோட்பாடுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? எனவே ஆலோசனைக்கும் இடமின்றி அனைவரிடமும் பழகுவது, கிடைக்கும் நூல்களை படிப்பது என்ற முடிவிற்கு வந்தேன். பேக்கரோடும் அவர்களது நண்பர்களோடும் பழகுவதில் தவறில்லை. ஆனால் வேறு ஒரு மதத்தில் சேருவது பற்றி எந்த முடிவுக்கும் தற்போது வரவேண்டாம் என்று முடிவெடுத்தேன். இந்த முடிவுக்கு பிறகே என்னால் நிம்மதியாக உறங்க முடிந்தது. பேக்கர் கூறியிருந்தபடி மறுநாள் ஒரு மணி அளவில் அவர்களை சந்திக்கச் சென்றேன். அங்கே பேக்கர் தனது நண்பர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர்களின் பிரார்த்தனையில் பாடல் என்று எதுவும் கிடையாது. தினமும் ஏதாவது ஒன்றை குறித்து 5 நிமிடங்களுக்கு பிரார்த்திக்கிறார்கள், அவ்வளவே. அன்றைய தினம் எனது நலனை குறித்து அனைவரும் பிரார்த்தனை செய்தார்கள். பேக்கர் அறிமுகம் செய்த நண்பர்களில் வயதான 2 பெண்களும் அடக்கம். அவர்கள் ஞாயிறு மாலையில் தவறாமல் தேநீர் அருந்த அழைப்பு விடுத்தார்கள். மற்றொருவர் கோட்ஸ். அவர் உறுதிமிக்க, அதே சமயம் வெள்ளந்தியான மனிதர். நாங்கள் இருவரும் மாலை வேளைகளில் உலாவப் போவதும் உண்டு. அவர் தம் நண்பர்களை எனக்கும் அறிமுகம் செய்து வைத்தார். தனக்கு பிடித்த சில புத்தகங்களை என்னையும் படிக்கச் செய்தார். அந்த வயதான பெண்களோடு தேநீர் அருந்த செல்லும் சமயம் பல விஷயங்களை பற்றி நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அப்போது ஏற்படும் சந்தேகங்களையும் அவர் அளித்த புத்தகங்களை படிப்பதனால் ஏற்படும் சந்தேகங்களையும் குறித்து கோட்ஸுடன் விவாதித்து வந்தேன். டாக்டர் பார்க்கர், பியர்சன், பட்லர் போன்று பலர் எழுதியுள்ள கிறிஸ்தவ நூல்களை படித்துள்ளேன். ஒவ்வொருவரின் கருத்தும் வேறு வேறு விதமாக இருந்தது. ஆனால் எல்லோருமே சொல்லி வைத்தாற் போல இயேசு ஒருவர்தான் கடவுள்களில் சிறந்தவர் என்றனர். அதற்காக அவர்கள் எழுதியிருந்த வாசகங்கள் எளிதில் ஏற்கக்கூடியதாக இல்லை. எந்த நூலும் எனக்கு பிடித்தமானதாக இல்லை. என் மீது மிகுந்த அன்பு கொண்டிருக்கும் கோட்ஸ் என் விவாதத்தை அத்தனை எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு சமயம் நான் அணிந்திருந்த துளசி மாலையை பார்த்து, இதென்ன மூடத்தனம், மெத்த படித்த நீங்கள் இப்படி இருக்கலாமா? இதை இப்படி தாருங்கள், அறுத்து விடலாம் என்றார். இது மூடத்தனமான காரியம் அல்ல, என் தாய் எனக்கு கொடுத்த பரிசு இது என்று கூறினேன். அது தெய்வீகமானது என்று நம்புகிறீர்களா என்று கேட்டார். இந்த மாலை புனிதத்தன்மை வாய்ந்தது, இதை அணிவது எனக்கு நல்லது, இப்படியெல்லாம் நினைத்து நான் துளசி மாலையை அணியவில்லை. இப்படியெல்லாம் நினைத்து என் நலனுக்காக என் தாய் அன்புடன் இதை போட்டுவிட்டார் என்று பதிலளித்தேன்.
0: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கேட்டறிஞ்சிருக்கும் காலை மலர் திருச்சி FM Rainbow 102.1.

0: சி, எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த

0: அந்நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனேனி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் June 1 நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டை பின்னர் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சிமாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வாஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில் ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019 புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல்

படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் அந்த என்ற அஞ்சுமன் குல்சார் தார் என்பவரை கடந்த 2022 முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும், நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபைவுடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும், 40 கேபின்களும், 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என IRCTC தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும், லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும், தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: நேரம் 7:30 ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி FM ரெயின்போ 102.1. தஞ்சாவூர், அரியலூர் மாவட்டங்கள்ல மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையத்துல இன்னைக்கு தனியார் துறையோட வேலைவாய்ப்பு முகாம் காலையில 10 மணியிலிருந்து நடக்க இருக்கு. இதுல 18 வயதுல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த முகாம்ல கலந்துக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்க, இசையில ஆர்வம் இருக்கிறவங்க மாவட்ட அரசு இசை பள்ளியில சேர்றதுக்கு மாணவர் சேர்க்கை நடத்திட்டு இருக்கு. இதுல பார்த்தோம்னா குரலிசை, மிருதங்கம், வயலின், பரதநாட்டியம், இந்த பயிற்சிக்கு குறைந்தபட்சமா 7ஆம் வகுப்பு தேர்ச்சியும், நாதஸ்வரம், தவில், தேவாரம், இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுமானது. இதுல 12 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சேரலாம். 3 ஆண்டுகள் தினமும் காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் பயிற்சி நடக்கும். ஆண்டுக்கே 350 ரூபாய் மட்டும்தான் கட்டணமே. தொடர்ந்து கேட்டணிச்சிருங்க, இது காலை மலர்.

0: கர்ப்ப காலம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிறைந்த காலங்க. உடல் அளவுலயும் மனதளவுலயும் மிகப்பெரிய மாற்றத்தை அந்த காலங்கள்ல பெண்கள் சந்திப்பாங்க. சிலருக்கு கர்ப்ப காலத்துல மட்டும் ஏற்படக்கூடிய நோய்கள் வரவும் வாய்ப்பு இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம். கர்ப்பத்துல இருக்கிற குழந்தையும் தாயையும் பாதுகாக்கணும்னா இந்த கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தை முன்கூட்டியே கண்டறியறது ரொம்ப அவசியமாங்க. இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள். வணக்கம் டாக்டர். கர்ப்ப காலத்துல ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தினால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படலாம், அத முன்கூட்டியே எப்படி கண்டறியலாம் டாக்டர்?
1: பிரெக்னன்சில எல்லாருமே செக்அப் எல்லாம் இன்னைக்கு காலத்துல நிறைய பேர் போறாங்க, யாரும் செக்அப் இல்லாமலாம் டெலிவரி பண்றது இல்ல. அண்ட் அப்படி நம்ம செக்அப் போகும்போது நம்மள எல்லா செக்அப்ஸ்லயும் பிபி பாப்பாங்க. அந்த பிபிங்கிறது நம்மளோட பிரெக்னன்சி அந்த டயத்துல எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரெக்னன்சி என்னதான் நம்ம எல்லாம் ரொம்ப கொண்டாடி ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா ஃபேமிலியா என்ஜாய் பண்ற ஒரு பீரியடா இருந்தாலும் உண்மை என்னன்னா அதுல இருக்கிற ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு காலத்துல நம்மளோட மூத்தவர்கள்லாம்

0: ஒரு மறுபிறப்பு அப்படின்னு சொன்னது எந்த விதத்திலுமே ஒரு லெசர் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. நிஜமாலுமே ஒவ்வொரு பிரெக்னன்சியும் ஒரு மறுபிறப்பு தான் அந்த அம்மாக்கு. ஆனா பாயிண்ட் என்னன்னா, நமக்கு அந்த பிரெக்னன்சில எப்பாவது ஒரு அப்நார்மலிட்டி வரும்போது அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. சீக்கிரமா நம்ம ஆரம்பிக்கும் போது ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பெட்டர் எஃபெக்ட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கிடைக்கும். ஆனா ஒரு பொண்ணை நம்ம பிரெக்னெண்டா இருக்கும்போது தினம் பார்க்க முடியாது. சோ இதுல நமக்கு விழிப்புணர்வு எல்லாம் ஓரளவுக்கு இருந்தாதான் டாக்டர்ஸ் சீக்கிரமா ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பேஷண்ட்னால ஹெல்ப் பண்ண முடியும். நாங்க இந்த மாசம் பாத்துட்டு அடுத்த மாசத்துக்கு டேட் எழுதி கொடுத்தா நடுப்புற ப்ராப்ளம் வந்தா அந்த விழிப்புணர்வு பேஷண்ட்டுக்கு இருக்கணும். இப்போ நம்ம பிபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபியில அதோட ரிஸ்க் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம், நம்ம பிபி மாத்திரம் சரியா பண்ணாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு அனுப்பும்போது நிறைய டைம் நம்ம சொசைட்டில ஒரு தப்பு தப்பான ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து இன்ஃபுளுன்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. லைக் பிபி மாத்திரையை சாப்பிட்டா லைஃப் லாங் நம்ம எடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், உன் வயசு என்ன, நீ வந்து 20-25 வயசு தான் உனக்கு, உனக்கெல்லாம் பிபி வருமா அப்படின்ட்டுலாம். இது ப்ராப்ளம் என்னன்னா டாக்டர்ஸ்க்கு இந்த குழந்தை பெத்துக்கிறதுங்கிற விஷயம் ஆதாமைவாழ் காலத்துல இருந்து இருக்கு. சோ எவ்ரிபடி ஹேஸ் அன் ஒப்பீனியன். ஆனா அது தவறு. நமக்கு எப்போ சரியா தெரியலையோ அந்த மாதிரி கத்து கொடுக்கறதும் தப்பு. இந்த பிபிய நம்ம சரியா கண்டுபிடிக்காம கரெக்டான டயத்துல மெடிசன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலன்னா பிளட் ப்ரெஷருங்கிறது எல்லாரும் நினைவுல வச்சுக்கோங்க, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு ஓடுற பிளட் எல்லா ஆர்கன சுத்தியும் ஹை ப்ரெஷர்ல ஓடுதுன்னு அர்த்தம். அப்படின்னா எந்த ஆர்கன் வேணா டேமேஜ் ஆகலாம், அண்ட் எந்த ஆர்கன் நமக்கு டேமேஜ் ஆகுறது அப்படிங்கறத பொறுத்து நம்மளோட அவுட்கம். சோ சம்டைம்ஸ் செரிபிரல் பிரீட், அதாவது மூளைக்குள்ள ரத்த கசிவெல்லாம் ஏற்பட்டா அந்த கேர்ள்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது எப்படி நம்ம செக்அப்க்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தா நம்ம டாக்டர் கிட்ட போகணும், என்ன மாதிரி இருந்தா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு திடீர்னு ஒரு உடம்புல கொஞ்சம் நீரிட்டா மாதிரி ஒரு ஒரு வீங்கினா மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு வெயிட் ரொம்ப போட்டா மாதிரி ஒரு ஃபீலிங், அர்த்தமே இல்லாத தலைவலி, மிஞ்சி போனா ஒரு டோலோ மாத்திரையும் போட்டு அந்த தலைவலி போக மாட்டேங்குது, யூரின் கொஞ்சம் சரியா போகல, கால் ரொம்ப வீங்கி இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தா இப்ப எல்லாம் இந்த ஆர்சிஎஸ் நம்பர்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறதுனால எல்லா ஏரியாலையும் பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு. அந்த சென்டர்ஸ் கவர்மெண்ட் நல்லாவும் எக்யூப் பண்ணிருக்காங்க. சோ பக்கத்துலயாவது போய் நம்ம பிபி பாத்துக்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாம இப்ப யார் யாருக்கெல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்கோ, ஆல்ரெடி நமக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிபி மாதிரி விஷயங்கள் வரதுக்கு நிறைய இருக்கிற லேடிஸ் வீட்லயே அவங்களோட பிபியை பாத்துக்கலாம். கொரோனா டயத்துல நமக்கு எவ்வளவுதான் எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணாலும் கொரோனாலேருந்து வெளில வரும்போது நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது, இந்த மீடியாவை யூஸ் பண்றது, அதே மாதிரி நிறைய பேர் வீட்லயே அவங்களை மானிட்டர் பண்றதுக்காக வீட்டுல அந்த பிபி மிஷின்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி மிஷின்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிஷின்ஸ்ல நம்ம தினம் ஒரு பிபியோ ஒரு ரெண்டு பிபியோ பார்த்து அதை எழுதி வச்சுக்கிட்டா பேஷண்ட்டுக்கும் தெரியும் அவங்க சேஃபா இருக்காங்கன்னு, அவங்கள பாத்துக்கிற டாக்டருக்கும் அது சேஃப்டியா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஆனா நம்ம இன்னமும் மதர்ஸ் லூஸ் பண்றோம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு அப்படிங்கறது தவறா இருக்கிற சுத்திக்கிட்டு இருக்கிற ஒப்பீனியன்ஸ் அண்ட் ஒழுங்கா டேப்லெட் எடுக்காமல் கரெக்டான டயத்துக்கு ஹாஸ்பிட்டல் வராமல் எடுத்துக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்ட் ஆர் ஸ்டெபிலைசிங் ஸ்டெப்ஸ் எல்லாம் உடனே கொடுக்காததுனால இதனால நம்ம கிராஸ் லெவல்ல இருந்து எல்லாரும் கண்டுபிடிச்சுக்கணும், அது முக்கியம்.
1: குறைமாத பிரசவம் குறித்து நாளை மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் என் காயத்ரி அவர்கள்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: காலை மலர் நிகழ்ச்சி கேட்டணிச்சிருக்கும் திருச்சி FM ரெயின்போ 102.1 மீட்டூர் அணையோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 78 அடியா இருக்குது. அதுக்கப்புறமா ஆபரண தங்கம் 1 கிராம் 14,811 ரூபாய்க்கும் வெள்ளி 1 கிராம் 290 ரூபாயாகவும் விற்பனை ஆயிட்டு இருக்கு. அப்புறமா திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகள் எல்லாம் இன்னைக்கு என்னென்ன விலைகள்ல கிடைக்குது அப்படின்னா, தக்காளி 1 கிலோ 40 ரூபாய், கத்திரிக்காய் அவரைக்காய் 2 ரூபாய்க்கு கிடைக்குது, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 60, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 40, சுரைக்காய்

26, சவுச்சோவு 46, புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 40, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 90, சேனைக்கிழங்கு 36, சேப்பங்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 30, கேரட் 56, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் 40, எலுமிச்சை 6 ரூபாய், கொய்யா 100, பூசணிக்காய் பரங்கிக்காய் ரெண்டுமே 20 ரூபாய்க்கு கிடைக்குது. ஆப்பிள் 310, ஆரஞ்சு 110, மாதுளை 280, திராட்சை 100 ரூபாய் இந்த விலைகளில் கிடைக்குது.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 7:50 ஆகுதுங்க. கேட்டு நினைச்சிருக்கோம் காலை மலர் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நுகர்வோர்களான நாம பொருட்களையோ சேவைகளையோ ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான ரசீது ஆதாரம் கண்டிப்பா நாம வச்சிருக்கணும். அப்படியெல்லாம் வச்சிருந்தாதான் ஒரு நேரத்துல நாம ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொருளால ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த உரிமையை கேட்டு நாம நுகர்வோர் குறை தீர்க்கும் மன்றங்களுக்கு போறோமா அப்படின்னா பெரும்பாலும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் நாம யாருக்கிட்ட இருந்து பொருளை வாங்கணுமோ அவங்களுக்கு பலமா அமையுது. இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போறதா அப்படிங்கிற ஒரு அலட்சியம் காட்டுறதை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான உரிமைகளை நாம எப்ப வேணும்னாலும் பெறலாம். அதுக்கான முழுமையான விவரங்களை தான் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எப்ப தெரியுமா? இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வர இருக்கிற வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியை கேட்டு. என்ன விஷயம்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பத்தி வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள் நேரலையில நமக்கு சொல்ல போறாங்க. நேர்களே இதுல உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை கேட்க 0-4-3-1-240-102-1-246-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லன்னா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க குறிஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: நேர்களே, அடுத்ததா இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கறக்கு வந்துருங்க. 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு.

0: நிகழ்ச்சிகள் இனி கேட்கலாம். 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சைப்ரஸ் அதிபர் கிறிஸ்டோடு லைடிஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கான்ஸ்டான்டினோஸ் கொம்போஸ், போக்குவரத்துத்துறை அமைச்சர் அலெக்சிஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் 23 அமைச்சர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்ட நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகியோர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்வில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்கிறது. இந்திய ரயில்வே சுற்றுலாக் கழகம் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையிலான கோல்டன் சாரியட் என்னும் சொகுசு ரயிலை அறிமுகப்படுத்த உள்ளது. பாரம்பரியத்தையும் நவீன வசதிகளையும் ஒருங்கிணைத்து இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வசதிகளும் இதில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணாக்கர் தாங்கள் பயின்ற பள்ளிகளில் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை இன்று பெற்றுக் கொள்ளலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தனித்தேர்வர்கள் dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் மதிப்பெண் சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மாணாக்கர் விடைத்தாள் நகல் கோரி இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். திருச்சி மாவட்டத்தில் தனியார் சுயநிதி பள்ளிகளில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணாக்கர் சேர்க்கையில் குழுக்கள் முறையிலான தேர்வு இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பல்வேறு பிரிவினர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டு

0: தேசிய துணை இயக்குனர் திருமதி பிரபாவதி தெரிவித்துள்ளார்.
1: வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 31/3/2026 அன்றைய தேதியில் 5 வருடம் முடிவடைந்த, முறையாக பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற, மேல்நிலை வகுப்பு பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்ற பதிவுதாரர்கள் அனைவரும் தகுதியுடையவர் ஆவர். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை எழுத படிக்க தெரிந்தவர் முதல் 10ஆம் வகுப்பு, மேல்நிலை வகுப்பு மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்று பதிவு செய்து 30/4/2026 அன்றைய தேதியில் ஓராண்டு முடிவடைந்த பதிவுதாரர்கள் தகுதியுடையவர் ஆவர்.
0: லால்குடி அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரமோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் சனிக்கிழமை நடைபெறும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இன்றைய இதயராகும் நிகழ்ச்சியில் உங்கள் நட்புடன் ரோஸ்லின் செல்வியா. கஷ்டமே வந்தாலும் கலங்க வேண்டாம், நஷ்டமே வந்தாலும் நடுங்க வேண்டாம், பேச்சில் இனிமையும் உழைப்பில் நேர்மையும் செயலில் துணிவும் உயர்வில் பணிவும் கொண்டு வாழ்வை வளமாக வாழ்வோம் என்ற வாழ்த்துக்களோடு இணைவோம் இதயராக நிகழ்ச்சியோடு. இதயராக நிகழ்ச்சியோடு முதல் பாடல் கேட்கலாம். திருச்சிற்றம்பலம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி, திருச்சியிலிருந்து ஆல்பர்ட் ஃபாத்திமா. இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்
1: வெறும் விவசாயம் அல்ல இது உங்கள் அதிகார கனவு அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அரசு பணியில் சேர சரியான தருணம் இது விதைப்பது மாணவர்களை அறுவடை செய்வது அதிகாரிகளை இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள் இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள் நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களில் ஆரம்பம்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள் வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில் வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி
5: திருச்சி சாரதாஸ்
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இதயராகும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல கேட்டிருக்காங்க கொழுமக்கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் இவங்க விரும்பி கேட்ட பாடல் வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது

0: reforms, delivery, West Asia in focus as PM meets ministers. And the Statesman headlines, PM Modi chairs high-level governance review meeting amid global concerns. The Asian Age headlines, first coalition government in Tamil Nadu in 74 years, 23 join cabinet, while the Times of India says, Vijay expands Tamil Nadu cabinet with 7 Dalit ministers, Congress back in government after 59 years. Almost all newspapers carry the story of the India-Africa-Delhi summit being postponed due to the Ebola crisis. The Tribune headlines, Ebola scare delays India-Africa summit. Most papers cover the story of Hamza Burhan, a key figure linked to the 2019 Pulwama attack, which killed 40 CRPF jawans being shot at in POK. The Hindu, in its editorial titled Castaway, writes that people must have the option to state they are casteless in the census. The paper adds that the Supreme Court was not wrong to dismiss a petition that sought to stall the caste census, which is part of the ongoing census 2027. The Chief Justice of India remarked that any government of the day must know how many people are backward and how many need welfare. And finally, the Statesman on its front page says, ahead of Nautapa, planes simmer, but some respite around May 29th. And with that, it's back to you, Pramod.
1: Thank you. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Cyprus, Nikos Christodoulidis, in New Delhi today. First International Big Cat Alliance Summit scheduled to take place in New Delhi on the June 1st postponed. Railway urges passengers to remain alert and immediately report any suspicious activity or individual on railway premises on helpline number 139. Calcutta High Court orders setting up special team of CBI to probe hushing up charges in RJ Kar rape murder case. Pulwama terror attack mastermind Hamza Burhan killed by unknown gunmen in Pakistan-occupied Jammu and Kashmir. U.S. Secretary of State Marco Rubio says Washington is ready to sell as much energy as India is willing to buy. And with that, we end the morning news. Have a nice day.
2: Akashavani, Tiruchirappalli, Vanoli Nilayam. Neram, 8 mani 30 nimidam. Neyargal ketkavirpadu, Tiruchi Salem, Mangal and Mangal, Maperum Tangamalikai, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
7: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
10: அடிக்குது சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
11: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
2: இதே ராகம் நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னாக்க 938-546-1 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயர் சேர்த்து அனுப்புங்க. இதய ராகம் நிகழ்ச்சியில் உங்களின் விருப்ப பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்காங்க சிவப்பு மஞ்சள் பச்சை திரைப்படத்திலிருந்து. பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா அனந்தபுரத்திலிருந்து நாகராஜ். இவர்களுடைய விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: இதய ராகம் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடல் கேட்கலாம். நெற்றி கண் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா.

0: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் நம்ம கூட நேரலையில் பேச இருக்காங்க வழக்கறிஞர் எஸ் மார்ட்டின் அவர்கள். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி காலை 9 மணிக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது 102.1 திருச்சி எஃப்எம் ரெயின்போல. இது எராகும்
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान, जन जन का रखे ध्यान टीबी मुक्त भारत अभियान.
3: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते. जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार.
4: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है. आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं.
3: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं. स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी.
0: 8:45 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பாடல் ஒலிக்கிறது இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க கும்பகோணம் ஸ்ரீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன் இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்க சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்
3: இந்த உலகத்துல கருணை காட்ட வேண்டியது ரொம்ப அவசியம்தான். இருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் கருணை காட்டிட்டு இருக்க முடியாது. அப்படி காட்டிட்டு இருந்தா நம்ம பாட ஆபத்து. ஒரு வெறி நாய் உங்களை கடிக்க வருது, ஐயோ பாவம் நாய் தானே கடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு காலையா காட்டிட்டு இருப்பீங்க. அறிவு வேலை செய்யணும், அப்புறம் தான் கருணை காட்டுறதா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யணும். ஒரு பெரியவர் வெளியூர் போயிட்டு வீட்டுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ஒரு அடர்ந்த காட்டு வழியா தலையில மூட்டையோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். புதர் மறைவில் இருந்த புலி ஒண்ணு இவரை பார்த்துட்டுது. உடனே இவர் மேல பாயறதுக்காக ஓடி வந்தது. பெரியவர் பார்த்தார், என்ன பண்றதுன்னே புரியல. ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்பக்கமா நின்று மறைஞ்சுகிட்டார். அந்த புலி ஓடி போய் அந்த மரத்துக்கு முன்பக்கமா போய் நின்றுகிட்டது. அந்த பக்கம் அவரு, இந்த பக்கம் புலி, நடுவுல மரம். புலி நிமிந்து நின்று முன்னங்கால் ரெண்டையும் மரத்துக்கு ரெண்டு பக்கமா நீட்டுச்சு. அந்த பக்கம் நின்றுகிட்டு இருந்த பெரியவர் அந்த ரெண்டு முன்னங்காலையும் ரெண்டு கையால கப்புன்னு கெட்டியா புடிச்சுக்கிட்டார். நடுவுல மரம், புலியும் அந்த பெரியவரும் மரத்தை சுத்தி சுத்தி வர்றாங்க, அக்கா கதம்பி சுத்துறது மாதிரி. பெரியவர் புடிச்ச புளிய விடல, விட்டுட்டா புலி கிட்ட வந்துருமே, நல்ல வேலை மரம் நடுவில் இருக்கு. விடாம சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தார். கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுட்டுது. என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது, ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து அந்த வழியா ஒரு ஆள் வந்தான். அவன் கையில ஒரு துப்பாக்கி இருந்தது. இப்பதான் எல்லார் கையிலயும் துப்பாக்கி இருக்குதே. துப்பாக்கியோட அந்த ஆள் வர்றதை பார்த்ததும் நம்ம பெரியவர் ரொம்ப நிம்மதியா மூச்சு விட்டார். இனிமே எப்படியும் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற தைரியம் வந்துட்டுது அவருக்கு. இந்த பாருப்பா சீக்கிரம் இங்க வாயன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்து கூப்பிட்டார். அவன் கிட்ட வந்தான். இத பாருப்பா, இந்த புலிய உன்னுடைய துப்பாக்கியால சுட்டுப்புடு. அந்த ஆளு ஜீவகாருண்யம் பேச ஆரம்பிச்சுட்டான். பெரியவரே, புலியும் ஒரு உயிர், நீயும் ஒரு உயிர், ஜீவனுக்கு வந்து கருணை காட்டுறவண்ணா, அதனால நான் வந்து புலிய சுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டான். அப்படி இல்லப்பா, இது ஒரு மிருகம், ஆனா நான் ஒரு மனுஷன். இது பல பேரை கொல்லக்கூடிய பிராணி, நான் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷன். என்னை நம்பி வீட்டுல மனைவி மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விலங்கை வந்து நீ கொன்னுடு. ஆறறிவு படைச்ச மனுஷனும் ஐந்தறிவு படைச்ச மிருகமும் ஒன்னா, எது உயர்வு எது தாழ்வுன்னு பகுத்தறிவுனால பார்க்க வேண்டாமா? ஆபத்து வேலையில எனக்கு நீ உதவி செய்யணும், அதுதான் நியாயம் அப்படின்னாராம் பெரியவர். அதெல்லாம் முடியாதுங்க, நான் எப்பவும் அறநெறியை விட்டு விலக மாட்டேன். புலிக்கும் உயிர் வாழணுங்கிற ஆசை உண்டு, அதனால ஒரு உயிருக்கா இன்னொரு உயிரை கொல்ல மாட்டேன் அப்படின்னு விட்டான் அந்த ஆள். பெரியவர் யோசனை பண்ணார். சரி, நீ புலிய கொல்ல வேணாம், எனக்கு ஒரு உதவியாவது செய். அது வேணும்னா செய்யறேன்னா. என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, எனக்கு தாகமா இருக்கு, தண்ணி குடிக்கணும்.

0: இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் இந்த புலியோட காலை எனக்கு பதிலாக பிடிச்சிக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன், துப்பாக்கியை கீழே வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. சரி அது மாதிரி வேணா செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அதே மாதிரி புளியை பிடிச்சிக்கிட்டான். அந்த பெரியவர் போயிட்டு வந்தார். வந்தவர் மூட்டையை தூக்கி தலையில் வச்சுட்டு அவர் பாட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த ஆளுக்கு திடுக்குன்னு தூக்கி போட்டது. என்னங்க இது, என்ன இப்படி மாட்டி விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே, இது நியாயமானு கேட்டான். எனக்கு இன்னும் கொஞ்சம் கடமைகள்லாம் இருக்குது, அதையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இவன் பரிதாபமாக கெஞ்ச ஆரம்பித்தான். ஐயா, எங்கள் வீட்டில் மனைவி மக்கள்லாம் எனக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே, அது மட்டும் இல்லை, இந்த துப்பாக்கியை எடுத்து புலியை சுட்டுவிடுங்க பெரியவரே அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டான். பெரியவர் பார்த்தார், இப்போ தான் உனக்கு நியாயம் எதுங்கிறது புரிஞ்சிருக்குது. புலியை விட நீ உயர்ந்தவன், நீ வாழ்ந்தால் எத்தனையோ பேருக்கு உதவியாக இருப்ப, அது வாழ்ந்தால் பல பேருக்கு கெடுதல் பண்ணும், அதனால் நீ தான் வாழணும். ஆனால் எனக்கு சுட தெரியாது, அதனால் நான் வந்து புலியோட கையை, அதாவது முன்னங்காலை பிடிச்சிக்கிறேன், நீ புலியை சுடு அப்படின்னார். உடனே அந்த பெரியவர் மூட்டையை கீழே வச்சுட்டு புளியை பிடிச்சிக்கிட்டார். அந்த ஆள் அந்த மிருகத்தை சுடுறதுக்காக சுட்டானா, அந்த சத்தத்தில் இதுவும் தப்பிச்சு போயிட்டு தான் புளியும். நல்ல வேலை நம்ம பொழைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு வந்தாங்களாம். அதாவது அறிவுள்ள கருணைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. நம்ம ஆட்கள்லாம் வந்து கருணை காட்டுறதுல எத்தனையோ ரகம் இருக்குது. அதுக்கு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு ஆள் வந்து குளத்தில் விழுந்துட்டார், நீச்சல் தெரியாது, தத்தளிச்சுக்கிட்டு இருந்தார். இன்னொரு ஆள் அதை பார்த்து இறக்கப்பட்டார். உடனே தண்ணியில் குதித்து அவரை கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டார். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிங்க, உங்களோட ஜீவகாருண்யத்தை பாராட்டி ஒரு 50 காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபா நோட்டாக இருக்குது, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரா அவர். அதுக்கு இவன் சொல்லியிருக்கான், அப்படின்னா இன்னொரு தடவை இந்த குளத்தில் விழுந்துருங்க, காப்பாற்றுறேன், 1 ரூபாயை கொடுத்துருங்க அப்படின்ருக்கான். இந்த கருணையை வந்து எந்த ரகத்தில் சேர்க்க முடியும்?
1: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 இதய ராகம் நிகழ்ச்சியோட. 8:55 ஆயிடுச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம். ராயன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டையிலிருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ்.

0: இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி தொடர்வது
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சைப்ரஸ் அதிபர் கிறிஸ்டோடு லைடிஸுடன் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். அந்நாட்டு வெளியுறவு மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இதில் இடம்பெறுகிறது. இதனிடையே புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியா, வணிகத்தை மேம்படுத்துதல், பல்வேறு துறைகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்து மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று பதவியேற்கின்றனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்வில் ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். திருச்சி மாவட்டத்தில் சீர்மரபினர் நலவாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் காய்கறி கண்காட்சியும் பழ கண்காட்சியும் செல்லப்பிராணிகளின் கண்காட்சியும் இடம்பெறுகிறது. விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு உள்ளிட்ட வடிவமைப்புகளும் இடம்பெற்றுள்ளன. 30,000-க்கும் மேற்பட்ட வண்ண மலர்கள் தொட்டிகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் கோடை விடுமுறையை ஒட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பக்தர்களின் வசதிக்காக தமிழ், மலையாளம், ஹிந்தி, கொங்கனி, ஆங்கிலம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்டு வருகிறது. காலை முதல் இரவு வரை இடைவிடாத திருப்பலிகள் நடைபெற்று வருகின்றன. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மும்பை உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் 100,000-க்கும் மேற்பட்டோர் வேளாங்கண்ணியில் குவிந்துள்ளனர். சூரிய உதயத்தில் விடியற்கால கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் வரை புரிந்துள்ளதால் வேளாங்கண்ணி கடற்கரை குதூகலமாக காணப்பட்டது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
4: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா டென்மார்க்கின் லைன் ஹோஜ்மார்க்கை இன்று எதிர்கொள்கிறார். சுவிட்சர்லாந்து ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நாம இப்போ கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வசந்த அழைப்பு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாங்க வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள் நேரலையில இப்போ நம்ம கிட்ட. இதுல உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளா 4 3 1 240 102 1 246 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும் இல்லன்னா 938 546 102 1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்த நம்மோடு கே கோகிலா அவர்கள்.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேர்களை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 10 மணி வரை வசந்தழைப்பு சட்டத்தின் பார்வையில் பல்வேறு தலைப்புகளில் நாம இந்த நிகழ்ச்சியை நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த நுகர்வோர் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம தான் இல்லையா. எல்லா பொருட்களையும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். எல்லா பொருட்களையும் நமக்கு உள்ள சலுகைகள் என்னென்ன இருக்கு, ஒருவேளை நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் பாதுகாப்பு இல்லாம அல்லது டேமேஜ் ஆயிருந்தா இதுக்கு நம்ம வந்து வழக்கு தொடுக்க முடியுமா, யார்கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றது, இதற்குரிய தீர்வுகள் என்ன இருக்கு அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்வு. இன்னைக்கு நாம எடுத்துக்கொண்ட தலைப்பு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இந்த சட்டம் கண்டிப்பா அவசியமா நமக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு கேள்விகள் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம வந்து வாங்குறோம், சரி ஒரு 10 ரூபாய்க்கு தானே வாங்கணும், இதையே நம்ம போய் கம்ப்ளைண்டா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு பதிலளிக்க இருக்காங்க இன்னைக்கு வழக்கறிஞர் எஸ் மார்டின் அவர்கள். வணக்கம் ஐயா.
4: வணக்கம் மேடம்.
3: ஐயா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேச போறோம். இந்த சட்டம் இதற்கு கண்டிப்பா தேவையா, நுகர்வோருக்கு இந்த சட்டம் அவசியம் தானா?
4: கட்டாயமாக. நம்ம நுகர்வோர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்திய நாட்டில் உள்ள அனைவரும், அனைத்து இந்திய பிரஜைகளும் நுகர்வோர்கள். குழந்தைகள் நுகர்வோர்கள், பெரியவங்க, வயசானவங்க, கல்வி படித்தவங்க, படிக்காதவங்க, வேலை செய்கிறவங்க, வேலை செய்யாதவங்க, ஏழ்மையாக உள்ளவங்க, பணக்காரவங்க, ஒவ்வொரு எந்த மதத்தை தலைவர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கவங்க, வேலை இல்லாதவங்க, கிராமத்தில் இருக்கவங்க, நகர்ப்புறவங்களும், இப்படி இந்தியாவில் உள்ள அனைவரையும் கவர்றது என்னென்னா ஒரு நுகர்வோர். ஒவ்வொருவரும் நுகர்வோர் இல்லாத ஒருவர் இருக்க முடியாது. அதனால் இந்த சட்டம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம். அதனால் கட்டாயமாக இந்த சட்டம் தேவை. 1986 தான் இந்த சட்டம் வந்து முத முதல்ல ஏற்றப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நுகர்வோர் பாதுகாப்புக்கு என்று தனி சட்டமே கிடையாது. சட்டமே அப்போ என்ன சொன்னிச்சின்னு சொன்னால், வாங்குறவன் பார்த்து வாங்கிக்கோ, விற்கிறவன் எதை வேணாலும் விற்கலாம் அப்படின்றது தான் இருந்துச்சு. 1986 அப்புறம்தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டதுக்கப்புறம்தான் விற்கிறவன் சரியான பொருளை விற்கணும், தரமான பொருளை விற்கணும், சரியான இடையில விற்கணும், அதனோட சரியான விலையில் விற்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் வந்தது முதல் முதல்ல 1986 தான். அதனால் 86 முன் நுகர்வோரோட நிலைமையே வேறு, 86 பின் நுகர்வோர் நிலைமை வேறு. அதுக்கப்புறம் 2019 மீண்டும் அந்த சட்டம் திருத்தப்பட்டு புதிதாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 என்று பல உட்கூறுகளை அடக்கி, உதாரணமாக ஆன்லைன் ட்ரேடு எல்லாம் வச்சு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. அதனால் இந்த சட்டம் ஒரு மிக ஒரு அத்தியாவசியமான சட்டம், அனைத்து மக்களுக்குமான ஒரு சட்டம்.
3: இப்போ நுகர்வோர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய அத்துணை பொருட்களும் வந்து நமக்கானது தான் இல்லைங்களா. இந்த நுகர்வோரில் உணவு விஷயங்கள் இருக்கும், ஆடை விஷயங்கள் இருக்கும், நம்ம அன்றாடம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அத்துணை பொருட்களும் இருக்கும். இதற்குரிய ஏற்ற இறக்கங்கள் விலையில் இருக்கும், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த கம்பெனிஸை பொறுத்தளவு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் வாங்கி வச்சுருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம வாங்கி வச்சுருக்க இந்த

0: பொருட்கள் தரமற்றவையாக இருக்குது அப்படின்றப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம்.
1: நிச்சயமாக. இப்போ உணவுப் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல வகையில் வந்து இதில் வந்து கலப்படமான உணவுகள் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கி நம்ம தீபாவளி இது மாதிரி பண்டிகை காலங்கள் எல்லோரும் எல்லாம் ஸ்வீட் வாங்குகிறோம். யாருமே வந்து கலர் இல்லாத ஸ்வீட் வாங்கிறது கிடையாது. எல்லோரும் வி கோ ஃபார் அட்ராக்டிவ் கலர்ஸ். நம்ம ரொம்ப ரொம்ப ஆரஞ்சு கலர், சோப்பு கலர், பச்சை கலர், கண்ணை கவரும் கலருக்கு தான் போகிறோம். ஆனால் அந்த கலர் எப்படி அந்த ஸ்வீட்டுக்கு வந்துச்சு, அந்த ஸ்வீட்டுக்கு எப்படி அந்த கலர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு மிக அபாயகரமான ரசாயன கலவைகள். அந்த கலவைகள் வந்து சேர்க்கறதுனால உடலுக்கு தீங்கு ஏற்படும். அதனால் இந்த உணவு கலப்படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கலரிங் ஏஜென்ட்ஸ், அதற்கு நிறம் மாற்றி விற்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக பல்வேறு கலப்படங்கள் இருக்குது. சமீபத்தில் கூட நம்ம பத்திரிகைலாம் பார்த்தோம், கோயிலுக்கு விற்கப்பட்ட நெய் கூட கலப்படமானதாக இருந்திருக்கு, பிரசாதங்கள் செய்கிறதுக்கான விற்கப்பட்ட உணவுப் பொருட்கள் கூட கலப்படங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதனால் ஒவ்வொரு பொருளுக்கும் நிறைய கலப்படங்கள் இருக்குது. உதாரணமாக நெய்யில் டால்டாவை கலக்கிறது.
0: இப்போ இதெல்லாம் யாருக்கிட்ட போய் சார் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறது?
1: நம்ம இதுக்காக தான் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருட்களில் ஏதாவது கலப்படங்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம புகார் அளிக்கலாம். அதுக்கு வந்து ஒன்று மாவட்ட ஆட்சித்தலைவர், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரி. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படின்னு சொல்லி இதற்காகவே, நுகர்வோர் குறை தீர்ப்பதற்காகவே ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க. அதை தான் நுகர்வோர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படின்னு சொல்லி. இந்த நீதிமன்றத்தினுடைய வேலை என்னென்னா நுகர்வோர் சம்பந்தப்பட்ட வழக்குகளை மட்டும் கையாள்வதற்கான நீதிமன்றம் தான் இந்த நீதிமன்றம். அங்கே தான் நம்ம புகார் கொடுக்கணும். உதாரணமாக உணவில் இன்னொன்று பார்த்தோன்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய மேற்கத்திய கலாச்சாரங்கள், உதாரணமாக ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. ஜங்க்னால் என்ன? குப்பையில் போடுற உணவுகள். ஜங்க்னால் குப்பை. குப்பையில் போடுற உணவுகள் தான் மொத்தமாக வயிற்றில் போடுறோம். உதாரணமாக நூடுல்ஸு, இந்த மாதிரி பல்வேறு விஷயம்
0: கலாச்சார பொருட்கள்,
1: நம்ம பிள்ளைங்களாம் எண்ணெயில் வந்து போட்டு பொறித்தெடுத்த உணவுகள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி பிள்ளைங்க மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து உடலுக்கு நல்லதில்லை. அதிலெல்லாம் ஏதாச்சும் கலப்படம் இருக்குது அப்படின்னு கண்டால் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகலாம்.
0: இதில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு தர கட்டுப்பாட்டு மையம் ஒன்று செயல்படுது தானுங்களையா, அந்த உணவு தர கட்டுப்பாட்டு மையத்திலையும் நம்ம வந்து போய் புகார் கொடுக்கலாமா? இந்த ஹோட்டல்ஸ்லாம் இந்த மாதிரி முறைகேடுகள் நடைபெற்றால்
1: இல்லை? இப்போ இதில் வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட், உணவு தரம் குறித்த ஒரு சட்டம்னு தனி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு கீழே அந்த அதிகாரிகள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் புகார் கொடுக்கலாம் உணவு சம்மந்தமாக மட்டும். ஆனால் நுகர்வோர் நீதிமன்றத்தை பொறுத்தவரை என்ன விஷயம்னாலும், நுகர்வோர் எந்த வகையில் உணவாக இருந்தாலும் சரி, காஸ்மெட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை விளையாட்டு பொருட்கள் மருந்துகளாக இருந்தாலும் என்னன்னாலும் நுகர்வோர் நீதிமன்றம் தானுங்களாம். ஆனால் உணவு தர கட்டுப்பாட்டு அதிகாரிகள்ட்ட உணவில் கலப்படம் இருந்தால் மட்டும்தான் கொடுக்க
0: சொல்ல முடியும். நேர்களை இன்றைக்கி சட்டத்தின் பார்வையில் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வழக்குரைஞர் எஸ் மார்ட்டின் அவர்கள். தொடர்ந்து பேசுவோம்.
2: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
11: Tamara, Tamara, Tamara, Tamara, Tamara, Tamara.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள்.

0: என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: வசந்தழைப்பு நிகழ்ச்சி கேட்டு அணிச்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பத்தி தான் விரிவா பேசிட்டு இருக்கோம். நேர்களில் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை 0431-240-102-1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், இல்லனா 938-546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க குறுஞ்செய்தியாகவும் அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: ஐயா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஒரு கேள்வி வந்திருக்கு.
2: கருமூலர் லால்குடியிலிருந்து ஆன்லைனில் ஒரு பொருளை வாங்கி அது தரமற்றது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்காக வழக்கு தொடர முடியுமான்னு கேட்டிருக்கிறாங்க.
4: நிச்சயமாக, நம்ம வந்து இந்த 2019 இந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்தப்போ ஆன்லைன் வியாபாரங்களையும் இந்த சட்டத்தில் இணைச்சிருக்காங்க. அதனால் ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்கினா அதனால் நம்ம பாதிக்கப்பட்டால் கட்டாயமாக இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும்.
3: இப்போ நுகர்வோர் நீதிமன்றத்தில் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ அந்த பொருள் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கணும், அல்லது வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தால் கூட நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா?
4: கட்டாயமாக. நம்ம வந்து நுகர்வோரை பொறுத்தவரை நம்ம மற்ற சட்டங்கள் மாதிரி ஒரு வழக்கறிஞரை நியமிக்கணும்லாம் தேவையில்லை. நுகர்வோர் ஏதாவது பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க சுருக்கமாக அவங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க, என்ன பொருள் வாங்கினாங்க, எங்கே வாங்கினாங்க, என்ன பாதிப்பு அதனால் அப்படின்றத வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதி நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு கொடுத்தாவே போதுமானது. அதை கட்டாயமாக எடுத்துக்குவோம். அது சிறிய பாதிப்பாக, பெரிய பாதிப்பாக, என்னவாக இருந்தாலும் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கலாம்.
3: இப்போ அடுத்த ஒரு கேள்வி நமக்காக காத்திருக்கு.
2: பிரபாகரன் தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, மருத்துவ சேவைகள் எந்த நுகர்வோர் சட்டத்தின் கீழே வரும்னு?
4: கட்டாயமாக இன்றைக்கி மருத்துவத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், மருந்து மற்றும் ஒப்பனை பொருட்கள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது.
3: சரிங்க,
4: அந்த சட்டத்துக்கு கீழே தான் வந்து மருந்துகள் எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. அது இல்லாமல் ஒரு மருந்தினால் ஒரு நுகர்வோர் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழேயும் நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். உதாரணமாக இன்றைக்கி மருத்துவத்துறையில் இன்றைக்கி நிறையா கவனக்குறைவுகள் இருக்குது. கவனக்குறைவான சிகிச்சை அளிப்பது, தவறான மருந்து எழுதி கொடுப்பது, அல்லது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருந்துக்களே விளம்பரம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு தரமற்ற வணிக முறை. நீ ஒரு தலைவலி மாத்திரை வாங்கினா இன்னொரு தலைவலி மாத்திரை இலவசம், ஏதோ இன்னொரு தலைவலி கொடுக்குற மாதிரி விளம்பரம்லாம் பண்ணுறாங்க. இது மாதிரி மருந்துக்கள்லாம் வந்து ஒரு மருத்துவரோட பரிந்துரையின் அடிப்படையில் மட்டும்தான் விற்கணும். நீ அது மாதிரி இல்லாமல் மக்களை தாங்களாகவே மருந்து உண்ண தூண்டுவது என்பது மிக அபாயகரமானது, அது தப்பானது. அந்த மாதிரி விளம்பரங்கள் இருந்துச்சுன்னா நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம். மருந்து வாங்கினதுனால ஏதாவது பாதிப்புகள், குறைபாடுகள், தவறான மருந்தை கொடுத்துட்டாங்க, அல்லது போலி மருந்து கொடுத்துட்டாங்க, அல்லது காலாவதியான மருந்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கலாம்.
3: இப்போ அடுத்து நமக்காக ஒரு கேள்வி நேர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம்
5: மேம். வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க
5: மேம். ஒரு பிராண்டட் சிப்ஸ் பாக்கெட், அதுல வந்து உண்மையுமே பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸோடைய லெவல் 100 கிராம், 50 கிராம் அப்படின்னு போட்டிருக்காங்களே, அது மாதிரி இல்லாம ஒரு பீஸ் அல்லது ரெண்டு பீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்ப இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது காற்றுல நிறைய அடைச்சு வச்சு அது மிஸ்டேக் ஆகவும் கூட ஆயிருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இதை நுகர்வோருக்கு எடுத்துட்டு போக முடியுமா? ஏன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பிரிச்சு பார்த்தா மாத்திரம் தான் தெரியும். இது மாதிரி நடந்தது அப்படின்னா கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியுமா? இந்த கேஸ்க்கு என்ன மாதிரியான அஜாகிரதை அப்படிங்கறது கூட, நெக்லிஜென்ஸ் கூட ஒரு குற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு என்ன தண்டனை அப்படிங்கறத கொடுப்பாங்க, எப்படி அணுகலாம்?
4: இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே பேக்கேஜ் கமாடிட்டி ரூல்ஸ், பொட்டலங்களில் அடைக்கப்படும் பொருட்கள் சம்பந்தமான விதிகள் அப்படின்னு இருக்குது. ஒரு பொட்டலம்னா ஏதாவது உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, மற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி, பொட்டலத்தில் அடைச்சா அந்த பொட்டலத்தில் சில தகவல்கள் கொடுக்கணும். அந்த பொருளை பற்றி, அதனோட தரம், அதில் என்னென்ன கெமிக்கல்ஸ் ரசாயன பொருட்கள்

0: உபயோகப்படுத்தியிருக்கா. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் விலை
1: அளவுகளும்
0: அளவு முக்கியமானது வந்து அளவு. அதில் ரெண்டு அளவு இருக்குது, ஒன்று கிராஸ் வெயிட், இன்னொன்று நெட் வெயிட். கிராஸ் வெயிட்னா அந்த பேக் பண்ணியிருக்க மெட்டீரியலும் சேர்த்து உணவுப் பொருளும் சேர்த்து, உதாரணமாக அம்மா சிப்ஸை பற்றி சொல்கிறாங்க, சிப்ஸும் அந்த பிளாஸ்டிக் கவரும் சேர்த்து எடை, வெறும் சிப்ஸு மட்டும் எடை அதில் போடணும். அப்போ அதில் நீங்கள் ஏதாவது குறை இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயமாக நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். இதில் வந்து ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இது குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நஷ்டஈடு தான் கேட்கலாம், தண்டனை கொடுக்க மாட்டாங்க, நஷ்டஈடு கேட்கலாம்.
1: இப்போ எங்கள் ஏன் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் சாட்சியங்கள் அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து பாக்கெட்டை பிரிச்சிடறோம், அதையே நம்ம வந்து இது பண்ணி கொண்டு போய் வைக்க முடியுமா, எப்படி இருக்குது?
0: இல்லை, இப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மற்ற சட்டங்கள் மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் ப்ரூஃப் இதெல்லாம் தேவையில்லை. வந்து நுகர்வோர் சொன்னாவே போதும், நுகர்வோர் வந்து எழுத்து வடிவில் இது மாதிரி நான் வாங்கினேன், சிப்ஸ் பேக்கெட் வாங்கினேன், இத்தனாம் தேதி இந்த கடையில் வாங்கினேன், இந்த பில்லில் வாங்கினேன், அதை வீட்டுக்கு வந்து திறந்து பார்த்தேன், அதில் வந்து 100 கிராமுக்கு பதிலாக 50 கிராம் தான் இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாவே போதும், அவங்க சொல்கிற அந்த உறுதிமொழி ஆவணத்தின் அடிப்படையிலேயே நுகர்வோர் நீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால் 2-3 சாட்சி கூட்டிகிட்டு போகணும், யார் வாங்கினாங்க அப்படின்லாம் தேவையில்லை.
1: இப்போது பெரிய கடைகளில் வாங்குறப்ப நம்ம வந்து பில்லு வாங்கிடுறோம், இப்போ சின்ன சின்ன கடைகளில் வாங்குறப்ப நம்ம பில்லுலாம் வாங்குறதுலையே ஒரு 20 ரூபாய்க்கு சிப்ஸ் பேக்கெட்டு அல்லது ஒரு 10 ரூபாய்க்கு கடலை மிட்டாய் பேக்கெட் இப்படி வாங்கிட்டு போயிடுறோம்.
0: அதான் பில்லு வாங்கணும், ஆனால் பில்லு இல்லைனாலும் பரவாயில்ல, பில்லு இல்லைனாலும் நான் இந்த கடையில் வாங்கினேன்னு சொல்லி நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தை பயன்படுத்தலாம்.
1: அடுத்து நம்ம கேள்வி காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம்.
2: திருவடைக்கோவில் தமிழ் செல்வி கல்யாணசுந்தரம் கேட்டிருக்கிறாங்க, அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களோ அரசு துறையின் சேவை குறைபாடுகளுக்கு எதிராக இதில் குறைத்தீர்க்கும் வசதி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
0: இல்லை, இதில் ஏதாவது விற்பனை அப்படின்னு இருந்துச்சுன்னா, உதாரணமாக அரசே வந்து பால் விற்பனை பண்ணுறாங்க, அதில் குறைபாடு அப்படின்னா கட்டாயமாக நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். காசு, இந்த சட்டம் முக்கியமாக இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், காசு கொடுத்து பெறும் சேவைகள், இலவச சேவைகள் இதில் வராது. உதாரணமாக ஒரு அரசு மருத்துவமனையில் போய் இலவசமாக சிகிச்சை பெற்றிங்கன்னா இந்த சட்டத்துக்கு கீழே வராது, அதுக்காக நடவடிக்கையே எடுக்க முடியாதுன்னு இல்லை. வேறு சட்டங்களுக்கு கீழே சிவில் நீதிமன்றத்திலோ இல்லை அரசு அதிகாரிகளோ புகார் கொடுக்கலாம். ஆனால் காசு கொடுத்து ஏதாவது சேவை பெற்றால், அது அரசிடமிருந்து பெற்றாலும் சரி, தனியார் கம்பெனியிலிருந்து பெற்றாலும் சரி, தனி நபரிடமிருந்து பெற்றாலும் சரி, இந்த சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்கலாம்.
1: இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து பேக்டு ஐட்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் எம்ஆர்பி ரேட் ஒன்று போட்டிருப்பாங்க, அடுத்து ஒரு ரேட் கொடுத்துருப்பாங்க, அந்த பேக்கேஜ் டேட் வந்து கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி வந்து காலாவதியானதா அப்படின்றத அதையும் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியறதில்லை. இதை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்?
0: இல்லை, இந்த குழந்தை உணவுகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நீங்கள் கூட வந்து நீங்கள் தாய்ப்பால் வாரம் அப்படின்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தியிருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: ஆனால் இன்றைக்கி நிறைய வந்து கிராமங்களில் வந்து குழந்தைகளுக்கான புட்டி பால் கொடுக்குற பழக்கம் வந்து இன்றைக்கி
1: இருக்குது.
0: அது வந்து ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயங்கரமான தீங்கிழைக்கிறது அப்படின்னு சொன்னாலும் கொடுத்துட்றாங்க. நம்மளுடைய மத்திய அரசாங்கம் தமிழகத்தில் ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, இன்ஃபன்ட் மில்க் சப்ஸ்டியூட்ஸ் அண்ட் ஃபீடிங் பாட்டில்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட். இந்த சட்டத்துக்கு கீழே குழந்தை உணவுகள் எதையும் வந்து விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை உணவு டப்பாவில் அம்மா படம் போடக்கூடாது, குழந்தை படம் போடக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய குழந்தை உணவு டப்பாலெல்லாம் வந்து கேரட் படம், அரிசி படம், கோதுமை படம்லாம் போட்டிருப்பாங்க, அம்மா படம்லாம் போட முடியாது.
1: உணவுப் பொருட்கள் சார்ந்த படங்கள் தான்,
0: உணவுப் பொருட்கள் சார்ந்த. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு வார்னிங் போட்டுக்கணும், எச்சரிக்கை. எப்படி மது குடியை கெடுக்கும், புகைப்பது உடலுக்கு தீங்குன்னு போடுறோமோ அதே மாதிரி இது தாய்ப்பாலுக்கு நிகரானது அல்ல அப்படின்னு போடணும். அதனால் குழந்தை உணவுகளை பொறுத்தவரை அதே மாதிரி இன்றைக்கி நிறைய குழந்தை உணவுகள் வந்து நீ இந்த குடிச்சேன்னா 2-3 இன்ச் வேகமாக வளரலாம் அப்படின்லாம் சொல்கிறது, இது மாதிரி உனக்கு எனர்ஜி இருக்குது, என்ஜின் மாதிரி, ரயில் என்ஜின் மாதிரி எனர்ஜி இருக்குது,
1: நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக
0: இருக்கலாம், அல்லது நீங்கள் இது மாதிரி இந்த மாத்திரையை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஞாபக சக்தி உங்களுக்கு, செஸ் பிளேயர் மாதிரி வரும் அப்படின்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே பொய்யானது. குழந்தைகளை வந்து மையப்படுத்தி, குழந்தைகளை டார்கெட் பண்ணி இது மாதிரி விற்கிறாங்க. அதனால் குழந்தை உணவுகளாக இருந்தாலும் சரி, எந்த உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பொட்டலங்களில் அடைக்கப்படும் பொருட்களுக்கான விதிகள் கீழே ஒரு பொருளை பற்றிய அனைத்து தகவல்களும் அதில் இருக்கணும். அதில் முக்கியமானது நீங்கள் சொன்ன இந்த காலாவதி டைம், அது வந்து உற்பத்தி தேதி இருக்கணும், காலாவதி தேதி அதில் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னால் அது வந்து ரெண்டு வகையில், அது உணவுப் பொருளாக இருந்தால் உணவு கலப்பட தடை சட்டத்துக்கு, உணவு தர

0: கீழேயும் நடவடிக்கை எடுக்கலாம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழேயும் நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் ஒரு பொட்டலங்களில் எல்லா தகவலும் அந்த பொருளை பற்றிய அனைத்து தகவல்களும் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதில் எது இல்லைனாலும் அது குறைதான்.
1: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து ரொம்ப அழகான விஷயங்கள் வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா ஒரு நேயர் நமக்காக இருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: என்னுடைய பெயர் பாஸ்கர், கீழக்குறிச்சி திருவரம்பூர் தொகுதி.
1: சொல்லுங்க சார்.
2: ஆமா, பொதுவான ஒரு காரியம் தான் என்னன்னா, மளிகை கடைகள்ல இந்த எடை போடுற அந்த மெஷின் பாத்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு அது என்ன எடைங்கிற வெயிட் காண்பிக்கிற மாதிரி இல்லாம தூரமா வச்சுக்கிறது, திருப்பி வச்சுக்கிறது, யாருமே அதை வந்து பொறுப்பா கேட்கறது இல்ல. யாராவது கேட்டாங்கன்னா அவங்களை அசட்டையா பாக்குறது, அவங்கள்ட்ட துமரா பேசுறதுங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கு.
1: சரிங்க.
2: இதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல வந்து லாக் போடுங்க அப்படின்னு சொன்னாக்க லாக் போட்டு அது ரிலீஸ்

0: இதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல வந்து லாக் போடுங்க அப்படின்னு சொன்னாக்கா லாக் போட்டு அது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னா இப்படி ஒவ்வொருத்தருக்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா போக வேண்டியதான் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு.
1: சரிங்க,
0: இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பொதுவாக யார் அதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பாக்குறாங்க, அந்த மாதிரி எப்படி நம்ம வந்து இது சம்பந்தமா பேசலாமா அப்படின்னு சொல்லிதான் கேட்கலாம்னு சொல்லி.
1: நன்றிங்க,
2: நல்ல விஷயம். இப்ப இன்னைக்கு வெயிட் எடையை போட்ட வரைக்கும் அந்த லேபர் ஆஃபீஸர்ஸ், மெட்ரலஜி ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்க தான் பொறுப்பு. ஒவ்வொரு வருடமும் அந்த மெஷினை சரிபார்த்து அது சரியாக இருக்கா, அதில் எடை 100 கிராம்னா 100 கிராம் இருக்கான்னு பார்த்து சர்டிஃபை பண்ணணும். அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நுகர்வோருக்கு எவ்வளோ நீங்கள் இது மாதிரி மறைச்சி வச்சு கடையில் போய் நீங்கள் ஏன் வாங்குறீங்க? ஒரு நல்ல நுகர்வோர் உரிமைனா என்னென்னா வந்து பாய்காட், புறக்கணிக்கிறது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் மளிகை கடையில் நீங்கள் நம்ம பார்க்குற மாதிரி நிற்கலை, அவன் ரகசியமாக நிற்கிறான் அப்படின்னா அந்த கடையை நம்ம தவிர்க்கிறது தான் சிறந்த நடவடிக்கை. ஆனால் நீங்க வாங்கின பொருள்ல 100 கிராம் வாங்கின ஆனா 80 கிராம் தான் இருக்குன்னு சொன்னா நிச்சயமாக நம்ம வந்து நுகர்வோர் நீதிமன்றத்தின் கீழே நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். இது அதே மாதிரி பெட்ரோல் பங்கை பொறுத்தவரை, இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல வந்து நம்ம நிறுத்தி நம்ம எவ்வளவு 1 லிட்டர் இருக்கான்னு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், அதனோட தன்மை எப்படி இருக்குன்னு பரிசோதனை பண்ணனாலும் பண்ணலாம். அது மாதிரி இல்லைன்னு சொன்னா நீ அங்கேயே புகார் கையாளுறதுக்காக அந்தந்த பகுதி அதிகாரிகள்லாம் போர்டே போட்டிருக்கும், அவங்கக்கிட்ட புகார் பண்ணலாம், நுகர்வோர் நீதிமன்றத்துலேயும் புகார் கொடுக்கலாம்.
1: ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வழிமுறை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாலுமே இதை போய் நம்ம சொல்கிறதா, நம்ம ஒருத்தர் தான் அதுக்கு வந்து ஸ்டெப் எடுக்க முடியுமா, நம்ம சொன்னோம்னா நம்மளே ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் வந்து மக்கள்கிட்ட இருக்கிறது.
2: அப்படி தயக்கம் இருக்கும் வரை இதெல்லாம் மாறாது. நீ இது மாறணும்னா நம்ம கேட்கணும், அல்லது நாமளாக கேட்கலன்னா கூட நுகர்வோர் குழுக்கள், அந்த பகுதியில் உள்ள குழுக்கள் வழியாக இதை வந்து நம்ம கேட்கலாம். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னபடி புறக்கணிக்கலாம். நீ ஒரு பர்டிகுலர் பெட்ரோல் பங்கில் நீ எவ்வளோ அளவுன்னு காட்ட மாட்டேங்கிறான், கேட்டால் தும்புறா பேசுகிறான் அப்படின்னா அந்த பெட்ரோல் பங்கை நம்ம புறக்கணிக்கலாம், புகாரும் கொடுக்கலாம்.
1: சரிங்க. நேர்களை, இன்றைக்கு சட்டத்தின் பார்வையில் நிகழ்ச்சியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்குரைஞர் எஸ் மார்ட்டின் அவர்கள் பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம்.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களே, நாம இதுவரைக்கும் கேட்டோம் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் அதிரடி தள்ளுபடி,
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
7: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
8: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
9: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
8: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
10: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
11: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
12: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
13: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
14: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
15: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
16: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
14: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
17: இருக்கு.
18: திருச்சி சாரதாஸ்,
17: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக

0: உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: என்னாலும் காலு பாச்சலிலே, ரெண்டு கண்ணு மேச்சலிலே, எட்டு தசை கூச்சலிலே, கை தட்டுகிற ஓசையிலே, சுத்தி வர்றான் சோழ்ந்து வர்றான் புயல போல, எங்கும் அடம்பாஞ்சு வரான் பறந்து வரான் நம்ம தோற சிங்கம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன்கோ.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்கள் பத்தின பல தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இன்னைக்கு வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில நீர்களி இதுல உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க வரலாம். 0431-240-1-246-1-206 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையும், அப்படி இல்லைனா 938-546-1-201 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு குறிஞ்செய்தியாவும் நீங்க அனுப்பி வைக்கலாம். இப்ப வாங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
7: நேரம் இப்பொழுது 9:41 ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை எப்போ ஏற்றினாங்க, இதுக்குரிய பயன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இது ஒரு குழு அமைப்புகள் செயல்பாடுகள் இருக்கும் இல்லைங்களா, இந்த குழுவில் யார் தலைவராக இருப்பாங்க, அதற்கு கீழே எத்தனை உறுப்பினர்கள், என்னென்ன மாதிரியான அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள்.
8: இப்போ இந்த நுகர்வோர் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் ஒரு மெக்கானிசம் இருக்குது.
7: சரிங்க.
8: முதல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உள்ள மாவட்ட வளங்கள் அதிகாரி, டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆஃபீஸர், அவர் வந்து ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர். இது ஒன்று, அவர்கிட்ட புகார் கொடுக்கலாம். இரண்டாவதாக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணைக்குழு, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையகம் ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கிட்ட வந்து இது முன்னாடி 2019 சட்டத்தில் தான் முதல் முறையாக ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்துக்கு நிறைய அதிகாரம் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக இந்தியா முழுக்க ஏதாவது ஒரு பொருளை பற்றி ஆய்வு பண்ணலாம், நடவடிக்கை எடுக்கலாம், ரீகால், ஏதாவது ஒரு பொருளை வந்து நீ வித்ததை திருப்பி வாங்கு, திருப்பி கொடுத்துட்டு காசை கொடு அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க ஒரு உத்தரவு போடலாம், ஒரு பொருளை பரிசோதனைக்கு அனுப்ப உத்தரவு போடலாம், யாராச்சும் இதில் மீறினாங்கன்னா அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணலாம். இது மாதிரி வந்து ஒரு இந்த மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணைக்குழு, சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒன்று. அடுத்ததாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் அப்படின்னு சொல்லி, அதை தான் நுகர்வோர் கோர்ட்டுன்னு சொல்கிறோம், நுகர்வோர் நீதிமன்றம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் வந்து ஓய்வு பெற்ற ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவராக இருப்பார்.
7: சரி.
8: இவர் இல்லாமல் இன்னும் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அவங்க நுகர்வோரில் ஆர்வமுடைய வேறு யார் வேணால் இருக்கலாம், ஒரு ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஆக 3 பேர் தான் இந்த நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் இருப்பாங்க. இந்த 3 பேர் தான் நுகர்வோர் சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் விசாரித்து நடவடிக்கை கொடுப்பாங்க, தீர்ப்பு கொடுப்பாங்க. இதுதான் ஒன்று, இந்த மாவட்ட வளங்கள் அதிகாரி. இரண்டாவது இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. 3வது இந்த நுகர்வோர் குறைதீர் மன்றம். இது 3.
7: இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அதனுடைய பாதுகாப்பு தன்மை நமக்கு வந்து சரிப்பட்டு வரலை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மக்கள் மத்தியில் அழகு சாதன பொருட்களுக்கு வந்து நிறைய வரவேற்பு இருந்துகிட்ருக்கு. அதனால் அவங்க கம்பெனியை

0: வந்து பார்த்து வாங்குறாங்களா அல்லது தன்னுடைய உடல்நிலைக்கு அது வந்து பொருந்துமா இல்லையா. சில நேரங்களில் அலர்ஜி ஏற்படுது, இந்த அலர்ஜியின் காரணமாக அவங்க வந்து இதை பதிவு செய்ய முடியுமா குற்றமாக?
1: கட்டாயமாக. இன்னைக்கு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட், உணவு மற்றும் இது மருந்து மற்றும் ஒப்பனை பொருட்கள் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்தில் மருந்து சட்டத்திலே தான் இந்த ஒப்பனை பொருட்களும் வருது. இன்னைக்கு ஒப்பனை பொருட்களை பயன்படுத்துன்றது ஒரு ட்ரெண்டாக போச்சு. டெய்லி முன்னாடியெல்லாம் வந்து திருவிழா அல்லது வந்து திருமணம்
0: போன்ற
1: விழாக்கள மட்டும்தான் பயன்படுத்துறது. இன்னைக்கு வந்து ஒரு அன்றாட நிகழ்வாக போச்சு இது. அப்போ இதனால் நிறைய சந்தையில் ஒரு தரமற்ற பொருட்கள் அல்லது ஒரு வர பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள், ஸ்கின் அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் இன்றைக்கி சந்தையில் இருக்குது.
0: இரண்டே நாட்களில் நீங்கள் வந்து முகம் பொலிவு பெற அப்படின்றாங்க, ஒரு வாரத்தில் வந்து அழகாக,
1: ஆறு வாரத்தில் சிகப்பழகு
0: அப்படின்றாங்க.
1: இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பொய் கிளைம்ஸ் இருக்குது. நம்ம கூட சொல்லுவாங்க இது மாதிரி, நம்ம வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஐரோப்பாவிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெள்ளையாக இருப்பான், ஆப்பிரிக்காவில் பார்த்தா எல்லாம் கருப்பாக இருப்போம், ஆனால் இந்தியாவில் தான் எல்லா கலரும் இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தர் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் இருக்கும், அது எங்கே எந்த நாட்டுக்கும் கிடையாது. அப்போ நாம் ஏன் வந்து ஒரு ஐரோப்பியனா அல்லது வந்து அமெரிக்காக்காரனாக மாறணும் அப்படி? அதனால் இந்த காஸ்மெட்டிக்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய மோசடி வேலைன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே இந்த காஸ்மெட்டிக்ஸும் வரும், இந்த ஒப்பனை பொருட்களும் நிச்சயமாக வரும். இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுச்சுன்னு சொன்னால் இந்த 2019 சட்டத்தில் ப்ராடக்ட் லயபிலிட்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, முன்னாடி இது கிடையாது.
0: சரிங்க.
1: அதாவது ஒரு பொருளை பயன்படுத்துறதுனால ஏதாவது பாதிப்பு, உதாரணமாக ஒரு ஒப்பனை பொருளை பயன்படுத்துறீங்க, உடனே அதனால அவருக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து கை ஸ்கின் எல்லாம் பாதிச்சிருச்சு, கலர் மாறிடுச்சு, இது மாதிரி ஏதாச்சுன்னா அவர் இந்த சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுத்து நஷ்டஈடு பெறலாம். இந்த சட்டத்தில் இது மாதிரி கலப்படமான பொருட்களை விற்றா 6 மாதத்துலேருந்து 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம். இந்த நான் ஏற்கனவே சொன்ன இந்த சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை செயல்படுத்துகிறேன்னு சொன்னால் 6 மாதத்துலேருந்து 20 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன், மீண்டும் அதே தப்பை பண்ணால் 50 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன். இதை விட முக்கியமானது என்னன்னு சொன்னால், இந்த சட்டத்துக்கு கீழே விளம்பரம் பண்ணுறாங்கல்ல,
0: ஆமாங்க,
1: அந்த விளம்பரம் பண்ணுறவங்களும் இந்த சட்டத்துக்கு கீழே தண்டிக்க முடியும். உதாரணமாக ஒருத்தர் வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இந்த பொருளை பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து சிகப்பாக மாறிட்டேன் நான் அப்படின்னு ஒரு நடிகர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு ஃபேமஸ் நடிகர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை நீங்கள் பயன்படுத்தி இல்லைன்னு சொன்னால் அந்த விளம்பரதாரரையும் நடவடிக்கை எடுக்கலாம், அந்த பொருளை விற்கிறவன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம். எந்த நடிகர் இதை வந்து இந்த பொய்யான விளம்பரத்தில் பங்கேற்றாரோ அவர் மேலேயும் இந்த கேஸ் போடலாம். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். நாட் ஓன்லி தி மேனுஃபேக்சரர், தி என்டார்சர், ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகை அல்லது ஒரு ஃபேமஸான ஒரு நடிகை ஏதாவது ஒரு பொய்யான விளம்பரத்துக்கு வந்து நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த பொருளை விளம்பர அந்த பொருள் கம்பெனிக்கார மட்டும் இல்லை, அது எந்த நடிகை
0: அனைவருமே கீழே வருவாங்க,
1: கீழே வருவாங்க. அந்த அபராதம் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதம், 2 லட்சம் ரூபாய் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் இந்த சட்டத்தில் வரையுண்டு.
0: அடுத்து ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், யாருங்கம்மா?
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
0: நலமா, சொல்லுங்கம்மா.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: வணக்கம். வணக்கம்
2: ஐயா, ரொம்ப சிறப்பா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இத்தனை சட்டம், கடுமையான சட்டம் இருந்துமே கலப்படங்கள் அதிகமா காரதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. அதே மாதிரி வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம் போல் செய்யு வள்ளுவம் சொல்லுது இல்லையா? பொருள்களை எப்படி தரமா வாங்குவோம்னு நினைக்கிறோமோ அது மாதிரி நம்ம செய்யற பொருள்களை புறமா தரமா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குரல்ல
0: கேள்வி சொல்லுங்கம்மா.
2: இருக்கும், அதாவது என்னன்னா, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தரம் இல்லாத பொருள்களை தயாரிக்கிறாங்க. ஏன் ஒரே தரத்துல ஏன் செய்ய முடியல? ஒருவேளை புகழுக்காகவோ பணத்துக்காகவோ தயாரிக்கிறாங்களா? எதுக்காக இந்த மாதிரி தயாரிச்சு அனுப்புறாங்க? அதை வாங்கி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கிறத நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி தரம் இல்லாத பொருள்களை தயார் ஏற்படுத்தினா அவங்க பயன்படுத்தினா என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இல்லாம தரம் இல்லாத பொருளை தயாரிக்கிறாங்களா? அது எதுக்காக? பணத்துக்காகவா இல்ல புகழுக்காகவா இல்ல நிறுவனங்களை
1: விரிவுபடுத்தது ஒவ்வொரு வணிகளுடைய கடமை. பணத்துக்காக, பொருளுக்காக, காசுக்காக எதை வேணா விக்கலாம், யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டா என்ன அப்படின்றது கூடாது. அவர்கள் தரமான பொருட்களை விற்க வேண்டும் அப்படின்றது வந்து ஏற்கனவே

0: வள்ளுவர் சொன்ன மாதிரி நிச்சயமாக வணிகர்களும் பின்பற்ற வேண்டிய ஒரு நடைமுறை.
1: நல்ல கேள்வியோட பதிலும் அவங்களே சொல்லிட்டாங்க. அடுத்த ஒரு கேள்வி.
2: ஸ்ரீ ராமதேவம் கீழே புலிவால் ரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. 2010 ஒரு இருசக்கர வாகனம் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் அதில் பிரச்சனை இருந்திருக்கு. அந்த நிறுவனத்துக்கிட்டே கொடுத்து சரி பண்ணியிருக்காங்க, ஆனால் கடைசி வரைக்கும் சரியே ஆகலை. கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் சமாதானமாக போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வண்டி வாங்கின செலவை விட அதுக்கு பிரச்சனை பார்த்ததுக்கு செலவு தான் அதிகமாக எடுக்கு அப்படின்றாங்க. இதுக்கு என்ன பண்ணுறது?
0: இல்லை, இப்போ ஒரு வண்டி வாங்கினா ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து வாரண்டி பீரியட் உண்டு. உதாரணமாக ஒரு வண்டி வாங்கினதுலேருந்து 2 ஆண்டுகளுக்குள்ள அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ நீங்கள் அது வாரண்டியில் என்னென்னலாம் அந்த வாரண்டியில் கவர் ஆகும்னு இருக்கும். உதாரணமாக பிளாஸ்டிக் பொருட்கள் வராது, இயந்திரங்கள் வரும், இந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்கா. அப்போ அதெல்லாம் நம்ம வாங்கும்போது அந்த வாரண்டி கார்டெல்லாம் ஒழுங்காக படித்து பார்க்கணும். அப்போது உங்களுடைய பழுது என்பது இந்த வாரண்டியில் கவர் ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் போட்டு நீங்கள் எதர் ரீப்ளேஸ்மெண்ட் அதை மாற்றி வாங்கலாம், அல்லது அதற்கான பணத்தை திருப்பி பெறலாம்.
1: ஐயா, இப்போ ஒவ்வொரு பொருளுமே நம்ம வாங்குறப்ப அதுக்குரிய வாரண்டி கார்டெல்லாம் அவங்க வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வாரண்டி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்திற்கு அல்லது 1 வருடத்திற்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. சில நேரங்களில் இந்த வாரண்டி கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதற்குரிய சலுகையை நம்ம வந்து பெற முடியுமா?
0: இல்லை, வாரண்டி கார்டு வந்து கட்டாயமாக வச்சுருக்கணும்,
1: வச்சு தான் ஆகணும்.
0: இல்லைன்னா நம்ம வந்து அதை சொல்லி போடலாம். ஆனால் நம்ம வாரண்டி இல்லைன்னு திருப்பி பொருள் அந்த பொருள் வாங்கினா வாரண்டி கொடுப்பாங்கல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் வாரண்டின்னு இருக்கும், அல்லது அவங்க விளம்பரம் பண்ணியிருப்பாங்க. உதாரணமாக ஒரு ஏசி மெஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏசிக்கு இந்த நம்பர் ஏசி இந்த பிராண்டு 5 ஆண்டுகள் வாரண்டி அப்படின்னா விளம்பரம் பண்ணுறாங்க, அந்த விளம்பரத்தை வச்சு கூட
1: நம்ம வாங்கி பார்த்துக்கலாம். நேர்களை, இன்னைக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து பல தகவல்களை நம்ம தெரிஞ்சு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம்.
3: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா, பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது, சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
6: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
1: நேர்களே, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நல்ல பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிட்டு வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு நுகர்வோரா இருக்கிற நாம சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் இதுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா அப்படின்றதுக்காக யோசிச்சு பல தவறுகளுக்கு நாமும் வந்து ஒத்துழைப்பு தர மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் இப்ப அடுத்த ஒரு கேள்வி நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்னன்னு பாத்திரலாம்.
2: நங்கவரத்துலேருந்து ராஜி ரமேஷ் கேட்டிருக்கிறாங்க, ஒரு பொருளை வாங்கினதும் அது மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திரும்பி கொடுத்தா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க கடைக்காரவங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கிறாங்க.
1: சொல்லுங்கள் சார்.
0: அதுதானே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் திருப்பி கேட்குறீங்க, அவங்க மாற்றி தர மாட்டேங்கிறாங்க அல்லது கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் நுகர்வோர் குறைதீர் மன்றத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் தாராளமாக.
1: சரிங்க, இப்போ நுகர்வோருக்குரிய கடமைகள் சில இருக்கும் இல்லையா, இந்த நுகர்வோர் கடமைகள்னால் என்னென்ன இருக்குதுல்ல?
0: நுகர்வோர் கடமைகள்னால் முதல்ல நம்ம பொருள் வாங்கும் பொழுது பில்லு வாங்குற ஒரு பழக்கம் கட்டாயமாக இருக்கும்.
1: முதல்ல பில்லை வாங்குங்க.
0: அதுக்குன்னு போய் காய்கறி கடையில் போய் காய்கறி காரமா வீட்டுக்கு வர்ற காய்கறி காரமாட்ட போய் பில்லு கேட்கக்கூடாது. வழக்கமாக கடைகளில் போய் வாங்கும் பொழுது ஒரு பில் வாங்குற பழக்கம் நிச்சயமாக வேணும். அதை அது ஒன்று. இரண்டாவதாக இன்றைக்கி வந்து தர நிர்ணயங்கள் இருக்குது. ISI முத்திரை இருக்குது, அக்மார்க் முத்திரை இருக்குது, ஹால்மார்க் முத்திரை இருக்குது, இப்படி சில்க் மார்க் முத்திரை இருக்கு,
1: BIS
0: அதான் ISI BIS இது மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு முத்திரைகள் இருக்கு. இது வந்து தர நிர்ணயம், அரசே ஏற்படுத்தியிருக்க தர நிர்ணய அமைப்புகள்.
1: சரிங்க.
0: இவங்க வந்து இன்னைக்கு தங்கம்னா ஹால்மார்க் உத்தரவாதம் இருக்க தங்கத்தை நம்பி வாங்கலாம். அதே மாதிரி விவசாய பொருட்களாக இருந்தால் அக்மார்க் முத்திரை உள்ளதை வாங்கலாம். எலக்ட்ரிக்கல் பொருட்களாக இருந்தால் ISI அல்லது BIS முத்திரை இருக்கிறத வாங்கலாம். இப்படி சில தர நிர்ணயம் இருக்கும்போது

0: இந்த மாதிரி விலை குறைவாக இருக்குதுன்னு சொல்லி இந்த தர நிர்ணயம் இல்லாத பொருட்களை வாங்குறத தவிர்க்கணும். உதாரணமாக இன்றைக்கி மின்சார பொருட்கள் எல்லாத்துக்குமே தர நிர்ணயன்றது கட்டாயம். ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத ஒரு மின்சார பொருட்கள் விற்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி ஒரு மின்சார உபகரண கடையில் போய் பார்த்தா ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாத பொருட்கள் அவ்வளோ விற்கிறான். அதான் நம்ம வாங்கக்கூடாது. விலை குறைவாக இருக்குது, பாதி விலையாக இருக்குது, அதனால நான் அதை வாங்குகிறேன்னு வாங்கக்கூடாது. அந்த மாதிரி தர நிர்ணய பொருட்களாக நம்ம வாங்கணுன்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இரண்டாவது, ஒரு பொருள் வாங்கும்போது அதுக்கு கொஞ்சம் மதிப்புள்ள பொருளை வாங்கினோம்னா அதுக்கு வாரண்டி கார்டு இருக்கா, அது வாரண்டி என்னென்னலாம் வாரண்டியில் கவர் ஆகும் அப்படின்ற விஷயங்கள், இந்த உற்பத்தியாளருடைய பெயர் முகவரி, அந்த பேக்கேஜ் பொட்டலங்களில் இந்த தகவல்கள்லாம் இருக்கா, அந்த பொருளை பற்றி எல்லா தகவலும் இருக்கா, இப்படின்றதெல்லாம் பார்த்து வாங்குறது தான் ஒரு நுகர்வோருடைய கடமையாக நான் சொல்லுவேன்.
1: இப்போங்க ஏன் இப்போ மருந்து சார்ந்த பொருட்கள் நம்ம வாங்குகிறோம் இல்லையா, ஒரு சின்ன ஆயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது ஒரு தலைவலி மருந்து ஏதாவது ஒன்று வாங்குகிறோம் அப்படின்றப்ப ஒரு சில கம்பெனிகளை வந்து நம்பி நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பல கம்பெனிகள் இருக்குது, இதில் வந்து எல்லாருமே இந்த விளம்பரத்தில் கொடுத்ததுனால இது நல்லாயிருக்கும் இது நல்லாயிருக்கும் ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஒருவேளை அதில் ஏதாவது நமக்கு வந்து குறைகள் இருந்தால் அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து வழக்கு தொடுக்கணுமா அல்லது நம்ம எந்த கடையில் வாங்கணுமோ அவங்கள்ட்டையா?
0: நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி மருந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் மருந்து வாங்குகிற பழக்கமே வந்து நம்ம நாட்டில் தான் இருக்குது. நிறைய நாடுகள்லாம் வந்து மருந்தே விற்க முடியாது, ஓவர் தி கவுண்டர் அப்படின்னே விற்க மாட்டோம். மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் விற்கக்கூடாது. ஆனால் நம்ம நாட்டில் தான் வந்து மருந்துக்காக விளம்பரமே போடுறாங்க. இது மாதிரி தலைவலிக்கு மருந்து எல்லாத்துக்கும் எல்லா மருந்துக்கும் இன்றைக்கி விளம்பரங்கள் இருக்குது.
1: 3 நாட்களில் சர்க்கரை கட்டுக்குள் வரும்.
0: ஆமாம், உங்களுக்கு வந்து எந்த வலிக்கும் நிவாரணி, அனைத்து வலிகளுக்கான நிவாரணின்னு விற்கிறான், தலைவலிக்கு இது மாதிரிலாம். இப்படி வாங்கக்கூடாது. முதல்ல தாங்களாகவே மருந்துண்ணும் பழக்கம், செல்ஃப் மெடிக்கேஷன் அப்படின்றது வந்து கடுமையான விளைவுகளை ஒருத்தருடைய உடம்புல ஏற்படுத்தும். ஏன்னா அதெல்லாம் மருந்துக்கெல்லாம் வந்து ரசாயன பொருட்கள், அதனால் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கியிருந்தால் நீங்கள் வந்து அந்த கம்பெனி மேலேயும் போடலாம், நீங்கள் எந்த கடையில் வாங்கினீங்களோ அந்த கடை மேலேயும் இந்த நுகர்வோர் குறை தீர்மன்றத்தின் கீழே வழக்கு தொடரலாம்.
1: இப்போ எல்லா பொருட்களுக்குமே நமக்கு வந்து அன்றாடம் ஒவ்வொரு பொருளையும் நம்ம சார்ந்து தான் வாழ வேண்டியதாக இருக்குது. உணவுப் பொருட்களாகட்டும், பால் சார்ந்த பொருட்களாகட்டும், எலக்ட்ரிக்கல், அடுத்து வந்து காஸ்மெட்டிக்ஸ், இப்படி எல்லாத்துக்கூட நம்ம இருக்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்து பார்த்து பார்த்து வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். போகிற போக்கில் ஒரு பொருளை வாங்குகிறோம், சரி இதுக்கு பரவாயில்ல விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இப்போது மேம்போக்கான எண்ணங்கள் மக்கள்கிட்ட இருக்காதன செய்யுது.
0: அதுதான் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த தர நிர்ணய குறியீடு உள்ள பொருளாக வாங்குற பழக்கத்தை நம்ம கொண்டு வந்தால்
1: பழக்கத்தில் கொண்டு வரணும்.
0: சரி, அதே மாதிரி நமக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் மாதிரி நம்ம ஃபேமிலி ஷாப், இப்படி ஒரு கடை, இந்த கடையில் நம்பகமாக தன்மையான பொருட்கள் விற்கப்படும் அப்படின்னா அந்த கடையில் வாங்குறது. இந்த மாதிரி இன்னைக்கு ஆன்லைன்லாம் பொருளை பார்க்காமயே
1: அதை தான்
0: வாங்கக்கூடாது. அதான் பொருளை பார்க்காம
1: ஒரு பொருட்கள் 3 பொருட்கள் நாங்கள் வந்து தரோம் இந்த விலையில் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்கல்ல,
0: சொல்ல முடியாது. அதனால ஆன்லைனில் பொருள் வாங்குறதை வந்து தவிர்க்கிறது நல்லது.
1: நேர்களை, இன்றைக்கி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இதை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி தண்டனைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நமக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்றது வந்து அமௌண்ட்டாக தான் நம்ம கட்டுறோம் இல்லைங்களா ஐயா, அதுக்குரிய சிறை தண்டனைகள்லாம் உண்டா?
0: உண்டு. இது உதாரணமாக தவறான விளம்பரங்கள் கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் அபராதமும் உண்டு, அதே மாதிரி 2 ஆண்டுகள் வரை தண்டனையும் உண்டு தவறான விளம்பரங்களுக்கு. அதே மாதிரி விளம்பரத்தை மீண்டும் தவறான விளம்பரம் செஞ்சால் 50 லட்சத்திலிருந்து 5 ஆண்டுகள், 50 லட்சம் அபராதமும் 5 லட்சம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்க இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அதே மாதிரி கலப்படமான உணவுப் பொருட்களோ மருந்து பொருட்களோ விற்றால் 6 மாத தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கிறதுக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது.
1: இப்போ இந்த சிறு குறு தொழில் செய்கிறவங்களாம் இருப்பாங்களே, ஊர்கா போடுறது, முறுக்கு செய்கிறது, இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா FSSI வந்து வாங்கி தான் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க பொருட்களில் நமக்கு ஏதாவது ஆபத்துக்கள் இருக்குது அல்லது விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்றப்ப அதையும் நம்ம கொடுக்கலாமா?
0: இல்லை, உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி FSSI உத்தரவாதம் இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் எந்த உணவுப் பொருட்களும் விற்கக்கூடாது. அது சிறு தொழில் செய்கிறவங்களா பெருந்தொழில் செய்கிறவங்களா யாராக இருந்தாலும் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே நடவடிக்கை எடுக்க முடியும்.
1: இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தனா வந்து எனக்கு வந்து அதனுடைய தீர்வுகள் கிடைக்கணும், எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை மாதங்கள்?
0: இப்போ இந்த நுகர்வோர் குறை தீர்மன்றத்தை பொறுத்தவரை இந்த சட்டத்திலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், வழக்கு பதிவு பண்ண தேதியிலேருந்து 90 நாளைக்குள்ளே இந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்ற குற்றவியல் சிவில் வழக்குகள் மாதிரி நீண்ட காலம் இழுக்காமல் நிறைய

0: சாட்சிகள் விசாரணை இப்படிலாம் இல்லாமல் புகார்தார்கிட்டருந்து ஒரு புகாரை பெறுறது, அதை எதிர்மனுதாரருக்கு அனுப்பி அந்த கடையிலேருந்து ஒரு பதில் வாங்கிறது, நுகர்வோர் நீதிமன்றம் முடிவு எடுக்கும். இதை 90 நாட்கள் ஃபைல் பண்ண தேதியிலேருந்து 90 நாட்களுக்குள்ளே தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கு.
1: இலவச சட்ட ஆலோசனை மையம் இருக்குங்களா அதுக்கு?
0: நிச்சயமாக நீங்கள் வந்து இலவச சட்ட ஆலோசனை மையம் எங்கெங்கெல்லாம் நீதிமன்றம் இருக்கோ அங்கெல்லாம் இலவச சட்ட உதவி மையம் இருக்குது. நீங்கள் யாருக்கு ஒரு ஆலோசனை வேணும்னாலும் இலவசமாக அவர்களை அணுகலாம், அங்கே கொடுப்பாங்க.
1: நேர்களே, இன்றைக்கு சட்டத்தின் பார்வையில் வசந்த் அழைப்பில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இது குறித்து பல தகவல்களை நமக்கு வழக்குரைஞர் எஸ் மார்ட்டினையா எடுத்து சொன்னாங்க. எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது நமக்கானது, நம்ம உரிமை அப்படின்றதுக்காக அதற்குரிய வழிமுறைகள் அத்தனையும் நம்ம வந்து கையாண்டோம் அப்படின்னா நல்ல பொருட்களை தெரிவு செய்வதன் மூலம் நாமும் நம் நாடும் வளர்ச்சி பெறும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும், பாதுகாப்பான வாணிகமே வந்து சிறந்தது அப்படின்றத ஐயா வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல தகவல்களை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரைக்கும் வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் நுகர்வோர்களான நம்மளுடைய உழைப்பை போட்டு சம்பாதிச்சு வாங்குற ஒரு பொருள் தரமானதாக இருக்கிறது ரொம்பவும் முக்கியம். அதை தாண்டியும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு நாம் எந்த மாதிரியான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டங்களை பயன்படுத்தலாம் அப்படின்னு பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க வழக்கறிஞர் எஸ் மார்ட்டின் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் கே கோகிலா அவர்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் சற்று முன் பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு வரும் 28 புதுதில்லியில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பின் காரணமாக இம்மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் முன்னாள் படைவீரர்களின் சிறார்களுக்கு வரும் கல்வியாண்டில் சார்ந்தோர் சான்று பெற வேலூர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சிவசவுந்தரவல்லி அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சிப்காட் தொழில் பூங்காவில் 2,302 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தில் தொழில் கல்விக்கான மாணாக்கர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 10 தேர்ச்சி, 12 தேர்ச்சி, பட்டப்படிப்பு டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் தொழிற்கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வருகின்ற 25, 26, 27 ஆகிய நாட்களில் மாவட்ட ஆட்சியரங்கத்தில் விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டு விண்ணப்பிக்கலாம். புதிதாக தொழிற்கல்வி சேர விருப்பம் உள்ளவர்களும் புதிய வேலைவாய்ப்பு தேடுவர்களும் காலனி தொடர்பான தொழிற்கல்வி கற்று விரைவில் உளுந்தூர்பேட்டையில் உலகத்தரத்தில் செயல்பட உள்ள காலனி தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு பெற்று பயனடையுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முரியேசன்.
3: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 இன்று 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று செயல்படாது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11:00.

10:04 இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளில் போடு ஆட்டம் போடு. காலையிலிருந்து பரபரன்னு ஓடிட்டு ஆமா நான் உட்கார்ந்து ஓய்வடிக்கும் இந்த நேரத்தில் உங்களை ஆட்டம் போட வைக்க வருகிறது தேவா இசையல் பாஷா படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் திரு சி வானொலி அலைவரிசைகளில். போடு ஆட்டம் போடு. இனி வரும் பாடல் வாலியின் வரிகளில், பாய்ஸ் படத்திலிருந்து.

இன்றைய மங்கையர் உலகத்துல மற்றவர்களை வாழ்த்த நீங்க பயன்படுத்தும் வார்த்தைகளை எங்களோட பகிர்ந்துக்க வாங்க. சூலி 431-240-102-1 அறிமுக நேயர்களும், 246-102-1 வழக்கமான நேயர்களும்

திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதுவரை கேட்டு ரசித்தோம் போடு ஆட்டம் போடு.

நேரம் 10:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் இரு பட பாடல்கள். முதலாவதாக இடம்பெறும் படம் நீருக்கு நீர்.

நேரம் 10:47 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இருபட பாடல்களில் இனி கேட்டு ரசிக்கலாம் ஆஞ்சநேயா படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
8: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1. இருபட பாடல்கள்.

திருக்கோவில் வைகாசி பிரமோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் சனிக்கிழமை நடைபெறும். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
0: தவறாகிவிடுமோ என்ற எண்ணம் தான் பல வாய்ப்புகளை தவறவிட காரணமாயிருக்கு. எதையும் துணிந்து செயல்படுவோம் என்ற எண்ணத்தோடு இணைவோம் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு உங்களோட விருப்ப பாடல்களை கேட்கலாம். இது உங்களோடு நாங்கள்.

0: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: திருச்சி சாரதாஸ்.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க

0: உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: நேர்களிருந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உங்களோடு நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இணையும் முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்?
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறீங்க மேடம்.
3: நதியா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு மாநகர காவல்ல இருந்து வண்டிக்காரே சொந்த ஊர் மாதிரி அந்த பாடல் கொடுக்கணும்.
3: ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா, குரல் கழுதை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோடு. நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் மேடம்.
4: யார் பேசுறீங்க?
5: ராளிமலையிலிருந்து ஏழுமலை கத்தலூராட்சி எரியப்பட்டிலிருந்து.
4: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: வசந்த கால பறவையிலிருந்து கூப்பிட்டால் மலர் தேடி வந்து வரும்.
4: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
5: நன்றி மேடம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் மாத்தூர் காவிரி இக்பால் பேசுறேம்மா.
0: சொல்லுங்கய்யா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? வணக்கம், கேக்குதுங்களா?
1: கேக்குதுமா, கேக்குது.
0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து அந்த ரோசா குரலுக்கு கறி படத்துல இருந்துமா,
0: அதனால வேற பாடல் கேக்கலாங்களா?
1: வேற பாட்டு
0: நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
1: நன்றிமா, நன்றி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
8: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
9: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
10: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
9: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
11: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
13: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: உங்களுடைய நாங்கள் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: லட்சுமி, கரூர் மாவட்டம் வடசேல இருந்து லட்சுமி சரணாகரம் மேடம்.
0: கரூர் மாவட்டத்துல இருந்து பேர் என்ன சொல்றீங்க?
1: வடசேரி மேடம்.
0: இல்லம்மா உங்க பேரு?
1: லட்சுமி, லட்சுமி சரணாகரம்.
0: சரிம்மா, என்ன பாட்டு வேணும்?
1: செந்தூர பூல இருந்து செந்தூர பூவே சீர் கொண்டு வா, அந்த பாட்டு மேடம்.
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்தது.
1: நன்றி மேடம், இணைப்பு கொடுத்தது.
0: நன்றி.

0: இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் நேயர்களோட விருப்பத்துல. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: பசவாய்க்கல் நந்தகோபால்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஹலோ,
0: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
1: பாடல் வந்து புதுமை பெண், கஸ்தூரி மானே கல்யாணச்சேனே.
0: பாடல் கேட்கலாங்க. நன்றி நிகழ்ச்சியில.
1: நன்றி, நன்றி. ஆ சரி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: 11:45 ஆயிடுச்சு. நாம கேட்டுட்டு இருக்கோம் உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
3: வணக்கம் சகோதரி.
2: யார் பேசுறீங்க?
3: அடம்பாங்கிலிருந்து ஐயப்பன்.
2: என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: அலைகள் ஓய்வதில்லை பாடத்திலிருந்து 1000 தாமரை மொட்டுக்களை.
2: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாடல் கேட்கலாம்.
3: நன்றி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்.
7: நேயர் நெஞ்சங்களில் உதித்த இனிமையான பாடல்களை வந்து உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்காங்க. இணையும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம் மேடம்.
7: யார் பேசுறீங்கம்மா?
8: கரூர் மாவட்டம் வாலியம்பட்டிலிருந்து விஜயா பேசுறேன் மேடம்.
7: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: எல்லாம் நலமா இருக்கிறாங்களா?
7: எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. நீங்க தான் ரொம்ப சோகமா பேசுறீங்க, என்னாச்சு? அப்பா, இந்த சிரிப்பு தான் நல்லா இருக்கு. என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
8: பொன்மணி செல்வன் பொட்டு வச்சு தங்க கூட அந்த பாட்டு போடுங்க.
7: நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாடல் கேட்கலாம்.
8: நன்றி.

பாவையரின் பங்கேற்பில், பூவையரின் அலங்கரிப்பில், தோழிகள் மட்டும் மனம் திறந்து பேசும் நேரம். நம்ம ட்ரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். உங்க எண்ணங்களையும் பகிர்ந்துக்கலாம், நீங்க விரும்புற பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். நாள்தோறும் பகல் 12:10 தோழிகளே, உங்களுக்கான நேரம் மங்கையர் உலகம்.

நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பாங்க. பங்கு பெற்ற அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளோடு, ரசித்து கேட்ட நேயர்களுக்கும் நன்றிகளோடு நிறைவு பெறுகிறது உங்களோடு நாங்கள்.

0: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
1: பாரா,
2: பூங்காத்து திரும்புமா?
0: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
1: அது சரி.
0: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
1: ஐயோ,
2: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
0: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
3: என்ன கொடுமை சார் இது!
1: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
0: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கண்ணு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா, நீங்க
0: யாரா இருந்தா என்ன? சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: நேரம் 12 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடிலைடிஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தை சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சென்னையில் பேரிடர் கால அவசர கட்டுப்பாட்டு அறையில் மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29 நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 49 கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இன்று காலை துவக்கி வைத்தார். விவசாயம் காப்போம் என்ற தலைப்பில் பல்வேறு வடிவமைப்புகள் ஆயிரக்கணக்கான மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளன. 35,000 மேற்பட்ட தொட்டிகளில் 45 வகையான மலர்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விழாவை ஒட்டி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அங்கு அதிகரித்து காணப்படுகிறது. திருச்சி மாவட்டத்தில் சீர் மரபினர் நலவாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குறளமுதம்
2: குற்றங்கடிதல் 44 அதிகாரம் 2 குறட்பா.

0: ஈயாத உலோபமும் மாட்சியில்லாத மான உணர்வும் தகுதியில்லாத உவகையும் தலைவனாக இருப்பவருக்கு கேடு தரும் குற்றங்களாகும்.
1: இவர்

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: இயற்கை எழில் கொஞ்சும் சோலைகள், அருவிகள், மலைகள், நாடு நகரங்கள்னு ஒரு காலத்துல அமைதியா இருந்த இடமெல்லாம் இப்போ இறைச்சலோடையும் வறட்சியோடையும் மூச்சுவிடக்கூட சிரமப்படுற அசுத்த காற்றோடையும் அமைதியற்ற ஒரு நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இயற்கை வளங்கள் அதிகமாகவும் மக்கள் நெருக்கடி குறைவாகவும் இருந்த அந்த காலத்துல நம்மளோட தேவைகளும் குறைவாக நிறைவு செய்யக்கூடிய விதமா இருந்துச்சு. ஆனா இப்போ மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகிட்டே போறதால அவங்களோட தேவை இயற்கை சுரண்டப்படுது. அதீத அறிவியல் வளர்ச்சியால உருவாகக்கூடிய அதிநவீன கருவிகளும் மனிதர்களோட போட்டி போட்டு அதிகமாகிட்டே போகுது. நாம பயன்படுத்திட்டு தூக்கி எறியக்கூடிய நெகிழிகள் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தா அதுவே ஒரு பெரும் குப்பையா இயற்கை வளத்தை பாதிக்குது. நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்காத வண்ணம் நம்மால முடிந்த அளவு குப்பைகளை உருவாக்காம இருக்கிறது தான் நல்லது. அந்த காலத்துல உணவகங்கள்ல இலைகளில் மடிக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் வீட்டுக்கு வாங்கி வந்தோம். சூடான பானங்களை அதற்கு ஏற்ற பாத்திரங்கள்ல வாங்கி வருவோம். கடைகளுக்கு பொருட்கள் வாங்க துணிப்பை எடுத்துக்கிட்டு போவோம். அப்போதெல்லாம் இந்த நெகிழி பொருட்களை அதிகமா பார்க்கவே முடியாது. ஆனா இப்போ எங்கு போனாலும் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய குப்பை பொருட்கள்ல நாம எல்லாத்தையும் வாங்குறோம். அதனால பூமி மட்டுமா பாதிக்கப்படுது? முதல்ல பாதிக்கப்படுறது நம்ம உடல் நலம் தானே. நாகரிகம்ங்கிற பெயர்ல நாம எவ்வளவு குப்பைகளை உருவாக்குறோம்னு நினைச்சா அது புரியும். நாமளும் நம்மோட வருங்கால சந்ததிகளும் நலத்தோடு வாழ இயற்கைய பாதிக்காத வகையில பொருட்களை பயன்படுத்துறது அவசியம். இயற்கையை நேசிப்போம், தூய காற்றை சுவாசிப்போம்,

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். 12:10 மங்கை உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் பிறரை வாழ்த்த நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்ன? இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். தோழிகளே, 4431 அப்படிங்கிற இணைப்பியனோடு 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் வழியா பகல் 1 மணிக்கு காவிய கானங்களோடு காற்றலைகளில் விளம்பர காத்திருக்கிறது மதுரை கீதம். 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் சோள சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி திருத்தலையூர் பி தங்கையன் அவர்கள். 2:30 திருச்சி வானொலி அலைவரிசைகளில் உழைப்பவர் அரங்கம். திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர் தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 3 மணிக்கு இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் உங்களின் எண்ண கருத்துக்களோடும் அரங்கேறும் இசைத்தூரல். மாலை 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வண்ண கோலங்கள். இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர காத்திருக்கிறது 5 மணிக்கு பொன் மாலை. மாலை 6 மணிக்கு ஆரவாரம். 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் இதயமலர் அவர்கள். 7:00 உற்சாகம் உச்சம். இதில் இளையோர் குறுங்கதை. 102.1 கேட்டு ரசிக்க இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: 10 ஆண்டுகளில் IAS வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன் தொடர்

0: தொடர்புக்கு 9942966606.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
3: GRP ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேயர்களே, நமது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. நேரம் நண்பர்கள் 12:10. உச்சி பொழுதின் உற்சாகம் கூட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இனி கேட்டு ரசிக்கலாம் மங்கையர் உலகம். தோழிகளே, எங்களோடு சேர்ந்து நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பயணிக்கலாம். உங்களை நேரலையில வரவேற்கிறோம் நாங்க. சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளே நீங்க பங்கேற்கலாம். வழக்கமான தோழிகளே, நீங்க 240-6-102-1 இந்த எண் வழியா வாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில அருமையான தலைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது என்ன கருப்பொருள் அப்படின்னா, வாழ்த்து செய்தி. மத்தவங்கள வாழ்த்துறதுக்கு நாம என்னென்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படிங்கறதான் கேட்க போறோம். நீங்க எப்படியெல்லாம் மத்தவங்களை வாழ்த்துவீங்க, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற அந்த அழகான தகவல்களை, அழகான வார்த்தைகளை அப்படியே அருவி மாதிரி இன்னைக்கு கொட்டலாம் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அதிபதி

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வாழ்த்து செய்தி அப்படிங்கறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். தோழிகள், நீங்க மத்தவங்களை வாழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கலாம். 4431 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளே, நீங்களும் 240-6-102-1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளே நீங்களும். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில முதல் தோழியா வாழ்த்து செய்தியோட வர்றவங்க யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க? வரவேற்கிறோம் உங்களை மங்கையர் உலகம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட. நீங்க மத்தவங்களை வாழ்த்துறதுக்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க?
1: என்னை விட சின்னவங்களை குழந்தைகளை வாழ்த்துறப்பாங்க சார். மனவளமும் உடல் வளமும் இந்த காலத்திற்கு ஏற்ற அறிவையும் கடவுள் அவங்களுக்கு கொடுக்கணும்
0: அப்படின்னு சொல்லி வாழ்த்துறீங்க.
1: ஆமாங்க சார்.
0: சரிங்க. சரி, பெரியவங்களா இப்போ இருந்தாங்க அப்படின்னா அவங்களை எப்படி வாழ்த்துவீங்க?
1: பெரியவங்களை வந்து நம்ம வயசுல விட பெரியவங்களை வாழ்த்துறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்ல
0: அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வாழ்த்துறதுக்கு இந்த வயசு அப்படிங்கறது ஒண்ணு தடை இல்ல, மனசு இருந்தா போதும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே. சரி பரவாயில்ல, ஆனா வாழ்த்தணும், என்ன செய்யலாம்?
1: என்ன கையெடுத்து கும்பிட்டுட்டு வணக்கம் சொல்லிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருங்க.
0: அடடா, நீங்க நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்தோம் இல்லையா? சிறப்பு சிறப்பு ஜோஸ்பின்மா, உங்களுடைய சரியான வார்த்தைகளை, தெளிவான வார்த்தைகளை வாழ்த்தா சொல்லி இருக்கிறீங்க, மத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அடுத்து மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில யாரு வராங்க, என்ன வாழ்த்து செய்தி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஜெயந்தி அம்மா, நீங்க வந்து எல்லாத்தையும் வாழ்த்திக்கிட்டே இருக்கிறோங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: கண்டிப்பா
0: சொல்லுங்க.
2: என்னுடைய மருமகளுக்கு திருமண பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: சரிங்கம்மா, வாழ்த்துறதுக்கு நீங்க என்ன வார்த்தைகள்லாம்?
2: 40th பிறந்த நாள் வாழ்த்து. அவருடைய கணவன் ராஜராஜன், மகள் சோபனா, மகன் கருணோட சந்தோஷமா நலம் காத்து வளம் சேர்த்து வறுமை நீங்கி பணி சுமையோடு மனசுமை நீங்கி அருமையான பெருமையான வாழ்வை வாழ்ந்து சிறப்புற செம்மையுற இந்த உலகை பேரெடுத்து பெருமையுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அத்தை ஜெயந்தி.
0: சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க. வேற மற்றவங்களை வாழ்த்துறதுக்கெல்லாம் என்ன வாழ்த்து செய்தியை நீங்க பயன்படுத்துவீங்க? எல்லாத்தையும் வாழ்த்தும் போது இதே மாதிரி அடுக்கு மொழியில வாழ்த்துவீங்களா?
2: அவங்க எல்லாருமே ஆரோக்கியத்தோட ஆயுளோட வாழணும். அவங்க நல்ல படிச்ச படிப்பு கேட்ட ஒரு பணி கிடைக்கணும். அந்த பணியிலயே நல்ல பதவி கிடைக்கணும். அந்த பதவியிலேயே அவங்க நல்ல விதமா

0: வாங்கணும்.
1: சிறப்பு சிறப்பு. உங்களுடைய வாழ்த்து அப்படிங்கிறது நல்ல எதிர்பார்ப்பும் கூட கலந்ததா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருந்தது. தோழிகளை இப்ப இந்த ரெண்டு தோழிகள் சொன்னாங்க பாத்தீங்களா, மற்றவங்களை வாழ்த்துறதுக்கு நாங்க இந்த மாதிரி எல்லாம் நாங்க வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுவும் கூட நமக்கு ஒரு உற்சாகத்தை தான் கொடுக்குது. நம்மளும் கூட நிறைய பேர்கிட்ட வாழ்த்தை வாங்கியிருப்போம், நம்ம நிறைய பேரை வாழ்த்திருப்போம். அந்த அனுபவங்களை நீங்க நம்ம மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில சொல்லலாம். தோழிகளை சுள்ளி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பியனோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணு அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகத்தோட இணைஞ்சிருக்கோம். மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில தோழிகளை இன்னைக்கு வாழ்த்து செய்தி, நீங்க மற்றவங்களை வாழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கூட பேசுறதுக்காக இனிப்புல காத்திருக்கிற தோழி வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரு
1: பேசுறேன்? கண்ட்ரோல்மெண்ட் ராஜமால் பேசுறேன்.
0: வரவேற்கிறோமா, உங்களுடைய வாழ்த்து செய்தி என்ன அப்படின்னு கேக்குறதுக்கு நாங்க காத்திருக்கோம்.
1: வந்து நாங்க உலகத்துல வந்து எல்லாரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமா இருக்கணும். எல்லாரும் ஆண்டுகள் எல்லா மக்கள்களும் நல்லா இருக்கணும்.
0: சரிங்கம்மா.
1: மனமான மனமரவர்களுக்கு மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: சரிங்கம்மா.
1: அது மாதிரி சொல்லணும். இல்லைங்க, வந்து கடல விழுந்தா மனம் போல மாங்கல் எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம்
0: ஆமா,
1: மனசு நல்லா சுத்தமா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி மனம் போல மாங்கல்யங்கிறத அந்த காலத்து வார்த்தை வந்து சொல்றது. மனசு எப்படி இருக்கோ வாழ்க்கை அப்படி இருக்கும். அடுத்தவங்களை குறை சொல்லி வாழக்கூடாது, எல்லாத்தையுமே புகழ்ந்து பேசணும். நல்லவங்க கெட்டவங்கன்னே இருக்க கூடாது, எல்லாருமே நமக்கு சொந்தக்காரங்க, நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டுங்க அப்படின்னே இருக்கணும்.
0: சரி, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க,
1: இருக்க கூடாது,
0: இப்படி எல்லாம் வாழ்த்துறாங்க,
1: இப்படி எல்லாம் நான் வாழ்த்துறேன்.
0: சிறப்பு சிறப்பு
1: நல்லா இருக்கணும், எந்த நோய் இல்லாம இருக்கணும், நல்லபடியா எண்ணங்கள் நல்லா இருக்கணும். எண்ணம் நல்லா இருந்தா நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம், பகையே இருக்க கூடாது.
0: நிச்சயமா
1: இருந்துதான் அவங்கள வந்து நம்ம ஒரு நாளைக்கு கூட்டம்னா வரமாட்டாங்க. நம்ம வந்து அவங்கள அனுசரிச்சு போகணும்.
0: நிச்சயமா,
1: எது பேசினாலும் அனுசரிச்சு போயிட்டோம்னா நம்மளும் அவங்களும் உறவோட என்னைக்குமே வாழ்க வளமுடமா இருக்கலாம். நல்லா
0: ஒரு நல்ல ஒரு
1: இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, எல்லாரும் அன்போட இருக்கணும்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: நல்லக்காரங்களா இருந்தாலும் சரி, சண்டை இல்லாம இருந்தாலும் சரி, கொலகாரனா இருந்தாலும் சரி, அவனை வரவே இருக்கணும். பாப்பா அப்படின்னு சொல்லி வந்தோன்னு ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அவன் கோபம் எல்லாம் தணிஞ்சிரும்.
0: ஏன்னா
1: பகையாளி வந்தா கூட நம்ம வந்து எதிர்த்து பகையாளின்னு நினைக்க கூடாது.
0: சரிங்கம்மா.
1: அந்த ஆளுதான் நம்ம கடைசியில உதவுவாரு.
0: ரொம்ப சிறப்புமா. அதாவது நீங்க சொன்னது மாதிரியே நானும் கூட ஒரு வாகனத்துல படிச்ச வாசகம் இப்போ ஞாபகம் வருது. நீங்க சொன்னோன்னு பகைவனுக்கும் உதவுவாய் நெஞ்சே அப்படின்னு ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்கம்மா. இந்த மாதிரியான வாழ்த்தக்கூடிய போற்றக்கூடிய நெஞ்சங்கள்லாம் இன்னமும் இருக்காங்க. இந்த மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில உங்களுடைய கருத்துக்களும் இந்த உங்களுடைய அந்த நேர்மறையான எண்ண அலைகளும் கூட நிறைய பேரை, நம்ம நேயர்கள் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்க நிறைய பேருக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். ரொம்ப அழகா சிறப்பா அவங்களுடைய வாழ்த்து செய்தியை அருமையா விளக்கிக்கிட்டு இருக்காங்க, எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
8: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல் சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
9: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
10: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
11: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
10: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
12: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
13: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
14: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
16: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆயுள் ஆனந்தம் ஆரோக்கியம் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மங்கை உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு வாழ்த்து செய்தி அப்படிங்கிற கருப்பொருள தோழிகள்கிட்ட கருத்துக்களா கேட்க காத்திருக்கிறோம். தோழிகள் ரொம்ப அழகா அவங்களுடைய வாழ்த்து செய்திகளை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மற்றவங்கள வாழ்த்துறதுக்கு நாங்க என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்ததா பேசுறதுக்காக இனிப்புல யாருன்னு கேட்கலாம். வணக்கம் வாங்க.
2: வணக்கம் சார். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டார்களம் ரேணுகா தேவி.
1: சொல்லுங்க ரேணுகா தேவி.
2: எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்த்துக்களோட நல்லா இருக்கிறோம். நீங்க மத்தவங்கள வாழ்த்துறதுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறீங்க?
2: பெரியனவற்றவங்களை பத்தி தற்செயலா பேசிட்டு இருக்கும் போது அவங்க வந்து அவங்களுக்கு ஆயுசு 100 அப்படின்னு
1: சொல்றாங்கல்ல, ஆயுசு
2: நலமோட நல்லா வாழணுங்கிறது என்னோட வாழ்த்து.
1: இந்த பாருங்களேன், வந்துட்டா இப்பதாங்க உங்களை நினைச்சேன். ஆயுசு 100ங்க அப்படின்னு சொல்றது அது பெரிய வாழ்த்து.
2: குழந்தைங்க தும்பினாலும் அதுக்கும் ஆயுசு 100 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஆயுசு 100 வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம நல்லா வாழ்றதே ஒரு வாழ்த்து தானே சார்?
1: நிச்சயமாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். சரி, வேற என்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நீங்க வாழ்த்துவீங்க மற்றவங்களை?
2: கண்டிப்பா அது எப்பவுமே நான் வாழ்த்துவேன் சார்.
1: அதான் என்ன மாதிரியான வார்த்தைகள்?
2: வளமுடன் நல்லா இருக்கணும், ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த நேரத்துக்கு தோன்றத சொல்லி வாழ்த்த வேண்டியதுதான்.
1: என்ன வருதோ வார்த்தை வாழ்த்துறதுக்கு வார்த்தை என்னது, நேர்மறையான ஆற்றலை கொண்ட வார்த்தைகள் என்ன இருக்குதோ அதை சொல்லி வாழ்த்திட வேண்டியது
2: அப்படிதானே?
1: சிறப்பு சிறப்பு ரேணுகா அவர்களே, மங்கை உலகம் நிகழ்ச்சியில நிறைவு தோழியா வந்து இந்த வாழ்த்து செய்தி அப்படிங்கறத.
2: அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு வாழ்த்து சார். இந்த நிகழ்ச்சிகள்லாம் சிறப்பா நடத்திட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆயுசு 100 நிறைவானதா இருக்கணும் அப்படின்னு நானும் வாழ்த்துறேன்.
1: வாழ்த்துறதுங்கிறது சாதாரணங்க, மனமகிழ்வு.

0: வாழ்த்துறதுங்கிறது பெரிய விஷயம். அதை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க எங்களெல்லாம். அதுக்காகவே உங்கள் எல்லாருக்குமே நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: ரொம்ப அழகா தோழிகள் மங்கை உலகம் நிகழ்ச்சியில் சிறப்பாக உங்களுடைய அந்த மனதார இருக்கக்கூடிய வார்த்தைகளை இன்னைக்கு வாழ்த்து செய்தியாகவே பகிர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணுங்க. பங்கேற்ற தோழிகள் நிறைய வார்த்தைகளை சொன்னாங்க. பங்கேற்காத தோழிகள் உங்ககிட்டயும் பொக்கிஷம் பொக்கிஷமா நிறைய வார்த்தைகளை வச்சிருப்பீங்க. இப்படியெல்லாம் நாங்க சொல்லி வாழ்த்துறோம் அப்படின்னு நீங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த விஷயத்த சொல்ல முடியல அப்படின்னு வருத்தமே படாதீங்க. ஒரு கடிதம் கூட நீங்க போடலாம். இல்ல அப்படின்னா எப்போ பக்கத்துல இருந்தா இந்த மாதிரி ஒரு வாழ்த்த சொல்ல நினைச்சேன்னு நீங்க யாருக்கிட்டயாவது சொன்னீங்கன்னா நிச்சயமா அந்த வாழ்த்து எங்க கிடைக்கணுமோ அவங்களுக்கு நிச்சயமா போய் சேர்ந்துடும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற உங்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பண்பலையின் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே தோழிகளே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம் அஞ்சல் வழியா. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. மின்னஞ்சல் வழியா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கலாங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. இணைந்திருங்கள் உறவுகளை எங்களோடு. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்க இருக்கின்றோம் தமிழில் செய்திகள்.

ଆକାଶବାଣୀ செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1 தேதி

0: வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கும் அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030ஆம் ஆண்டுக்குள் குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5,000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்க்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன்

0: இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒருசில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீத்தல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திரிஷா பள்ளி, எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 12:50.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
1: ஆகாஷ்வாணி டிச்சி எஃப்எம் 102.1. பாக்கானர், மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமி கண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப் கார்னர்.

0: வாரத்தை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: சில்லென்ற சாரல்,
2: கார்முகில் கூட்டங்கள்,
1: இதமான தென்றல்,
2: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
1: இரவு இசை இனிமை.
2: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
3: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் காயிலே சிறு சிங்கார
1: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
2: பங்கேற்க
1: 240-102-1
2: 246-102-1
1: மாவட்ட இணைப்பு எண் 0431
2: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
4: நேரம் 1 மணி கேட்கலாம் இனி.
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோலைடிஸுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று மாலை சந்திக்கிறார். ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேந்திர அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த 2 இடங்களுக்கு காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன்ராயின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். சென்னையில் செயல்படும் அரசினர் தோட்ட மருந்தகத்தை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை இன்று இருக்காது என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்து ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வெனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநிலச் செய்திகள் மணி 1:45.

இலக்கிய கானங்களின் அணிவகுப்பாய், காகித மடல்களின் தொகுப்பாய், நேயர்களின் விருப்ப பாடல்கள் மலைமலையாக குவிந்திருக்க அலை அலையாக அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன்கு வழங்கும் இது நேயர்கள் நெஞ்சம் தஞ்சம் கொள்ளும் மதுர கீதம்.

மடல்களின் தொகுப்பாய், நீயர்களின் விருப்ப பாடல்கள் மலை மலையாக குவிந்திருக்க, அலை அலையாக அடுத்தடுத்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தன்கு வழங்கும் இது நீயர்கள் நெஞ்சம் தஞ்சம் கொள்ளும் மதுர கீதம்.

0: ராமேஸ்வரம் ஆசிக் தௌஃபிக் கேட்டிருக்காங்க குடியிருந்த கோயில் படத்திலிருந்து.
1: உன் விழியும் என் வாளும் சந்தித்தார்

0: இதயம்
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வரும் பாடல் பூந்தண்டலத்திலிருந்து புண்ணியக்கோட்டி உமா இவர்களின் விருப்ப பாடலாக தீ நிலவு படத்தில் இருந்து.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

மேலும் மதுரை கீதத்தில் லால்குடி லட்சுமி நாராயணபுரத்திலிருந்து எம் துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களின் விருப்ப பாடலாக வருகிறது குடும்பத் தலைவன் படத்திலிருந்து.

0: ஜில் சம்மா கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குல்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
6: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
7: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
5: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
8: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
9: விருப்பம் தெரிவித்திருக்காங்க. பெட்டவாய் தலையிலிருந்து நந்தகோபால், நீதிக்கு தலைவணங்கு படத்திலிருந்து PS சசிரேகா, KJ யேசுதாஸ் குரல்களில்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
6: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
5: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
6: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: மதுர கீதத்தில் நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க. கம்மங்காடு வைத்தியநாதன், மணிமேகலை, மகாலட்சுமி, தவபுதல்வி, பாவம் மன்னிப்பு படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது மதுர கீதம். இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. வானொலிக்கு 90 வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். வானொலி நம் வாழ்வின் ஒளி என உரைப்பர் பலர். அவர்களுள் ஒருவரை சந்திக்கலாமா?
2: நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முன்னோடி விவசாயி, அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக திருச்சிராப்பள்ளி வானொலியின் நேயரான ஆர் திருநாவுக்கரசு ஐயாவை சந்திக்க போறோம். ஐயா வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
2: ஐயா, வானொலியோட உங்களுடைய தொடர்பு எப்படி ஏற்பட்டதுங்க?
3: நான் சிறு வயதுலேருந்து வேளாண்மை வேளாண்மை சார்ந்த உபதிகளில் மிகுந்த ஈடுபாடு உண்டு. அப்போது நம்ம புது புதுதாக தொழில்நுட்பம் எங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா வானொலின்னு தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். முத முத வாழ்வு செட்டு, எங்கள் அண்ணன் ஒன்றா இருக்கும்போது வாழ்வு செட்டு ஏரியெல்லாம் கட்டி ஒரு மாதிரியாக பந்தா வச்சுருப்போம். அப்புறம் வந்து குடும்பம் பிரிஞ்சு போனோன்னே அண்ணன் எடுத்துகிட்டு போயிட்டார். மறுபடியும் செட்டு நான் வாங்கினேன். வேளாண்மை துறையில் என்னை வந்து உழவுருவாத குழு அமைப்பாளராக நானாக சேரல, அவங்களாவே நான் கருத்தாக சொல்லுவேங்கிறதுனால அவங்களே சேர்த்து விட்டாங்க.
2: வானொலி விவாத குழு அமைப்பாளர் என்னங்க பண்ணுவீங்க?
3: அமைப்பாளர்னா நான் ஒரு 60 விவசாயிக்கு வேளாண்மை தொழில்நுட்பங்களை அப்பப்போ சொல்லணும். எங்களுக்குன்னு திருச்சினாப்பள்ளி வானொலியில் வாரத்துக்கு ஒரு நட புதன்கிழமை காலம் வர 6:30 வரும். அன்பு அந்த விரிவாக்க பணியாளர்களே, உழவர் விவாதக்குழு அமைப்பாளர்களே, தற்போது பெய்த கனமழையின் காரணமாக ஆங்காங்கு தாழ்வான பகுதியில் நெல் பயிர்கள் முழுவி இருக்கின்றது. இதை சரி செய்வதற்கு நீரை உடனே வடிகட்ட வேண்டும். 2 கிலோ யூரியாவுடன் 1 கிலோ ஜிங்க் சல்பேட் கலந்து வேர் மூலமாக எடுத்துக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே நம்ம வந்து இலை ஒழிவு ஊட்டமாக தெளித்து அதை திருப்பி கொண்டு வரணும்.
2: இந்த மாதிரி ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இவங்ககிட்ட ஒரு 60 விவசாயிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட நீங்க அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க
3: சொல்லணும்.
2: இதெல்லாம் எந்த ஆண்டு நடந்ததுங்க?
3: இது ஒரு 30 வருஷம் இருக்குங்க. எங்களுக்கு 20 கார்டு இல்லை அமைப்பாளர்களும் கொடுப்பாங்க, எனக்கு 40 கார்டு கொடுப்பாங்க. 40 கார்டையும் தாண்டியும் எழுதுவேன். அப்பப்போ எழுதி சந்தேகம் கேட்குறேன், மக்கானாலே பதில் வரும்.
2: வானொலிக்கு எழுதுவீங்களா?
3: ஆமாங்க, திருச்சி வானொலிக்கு ஸ்டாம்பு போட்டுக்கோங்க, கொடுக்கும்போது பத்திரமா வச்சுக்கோங்கம்பாங்க. அப்பத்திரம்னா சொந்தக்காரங்களுக்கு எழுதக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதை இன்னும் வச்சிருக்கோம் பார்த்துக்கோ.
2: அந்த அஞ்சல் அட்டையில வந்து வானொலியோட முகவரியை அச்சிட்டு இருக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்கள் என்ன இருக்கோ அதை எழுதி அனுப்புவீங்க. அந்த சந்தேகங்களை வந்து நிகழ்ச்சியின் மூலமாகவே பதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆனால் இது
3: எந்த
2: வகையில் உங்களுக்கு உதவிகரமாக இருந்துச்சுங்க?
3: நமக்கு வந்து ரேடியோ நிலையத்திலிருந்து வருகிறது உண்மையான ஆழமான கருத்துக்கள்,
2: நம்பகத்தன்மை வானொலியில உங்களுக்கு இருக்கு.
3: நிச்சயமா
2: அந்த வானொலி மூலமா வந்த தகவல்களால உங்களுடைய விவசாய முறைகள்ல வந்து மேம்பட்டு இருந்தது.
3: மேம்பட்டிருக்கு, அது கூட என்னுடைய மதிப்பு கூடி இருக்கு. எல்லாத்தையும் பேசும்போது சாதாரண சொல்லுங்க, தொடர்ந்து ரேடியோ கிளியா நீ பெரிய லாயிலான.
2: இப்ப வந்து ஏதோ ஒரு முறை, இந்த முறை வந்து வானொலியில சொன்னாங்க, அதை நான் பின்பற்றினேன், அதனால என்னுடைய விவசாயம் வந்து சிறந்தது அப்படின்னு ஏதாவது உங்க நினைவுக்கு வருதுங்களா?
3: அதாவது நாம் எந்த வேளாண்மை செய்தா இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணா இருந்தா தான் நாம எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே இருக்கணும்னா 6 மேல 8 கீழே இப்படி இருந்தா நல்ல மண் அர்த்தம்.
2: பிஹெச்
3: அந்த மண்ணோட காரமேல தன்மையை பற்றி பேசுறேன். நாகப்பட்டினம் ஏடிய வாட்டாக்குடி சுந்தரன்னு பேர். நாகப்பட்டினம் போனால் அப்படியே போகுது. அவர் திருநாவுக்கரசே இங்கே வந்து உட்காரு, உட்காங்க. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னார். எங்கே போனாலும் இதுக்கு ஒரு முக்கிய தத்துவம் இருக்குது. ஏன்னா இந்த திருச்சி வானொலியில் சொல்லி கொடுத்தது தான் ஆழமாக பதிஞ்சு போச்சுன்னா. அப்புறம் வந்து மின்சாரம் சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு சிக்கல் ஈபியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஊர்காலத்துக்கு. நான் போனேன், முதல் தலைப்பு என்ன பேசுனா

0: மின்சாரம் சிக்கனம் பண்ண கத்துக்கணும், இந்த உண்மையத்தான் ஒத்துக்கணும். எது தேவையோ தேவையோ அது ஒன்றப்பட்டிருக்கிறது.
1: நிலத்தடி நீரும் பாதுகாக்கப்படுது, மின்சாரமும் சேமிக்கப்படுது.
0: பொதுவாக விழாக்களுக்கு வந்து இன்ட்ரெஷன் வைப்பாங்க, அதில் வந்து என் பேர் ஊர் இருக்காதுங்க. நான் என்ன செய்வேன், அந்த விவசாயிகள் வந்து எதில் ஈடுபாடு இருக்காங்களோ அதுக்கான வார்த்தைகளை, நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்க, எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும் அப்படின்னு எழுதுவேன். சில பேர் கறவை மாடுகள் வச்சு முன்னுக்கு வந்தாங்கன்னு வைங்க, பல்லின்றி சொல்லில்லை, பசு புல்லின்றி பால் இல்லை. அப்புறம் அந்த மர இதில் ஈடுபாடுகள் இருந்தாங்கன்னா, வெட்டி கெட்டது வெம்பு, வெட்டாமல் கெட்டது பூவரசு.
1: இந்த பேச்செல்லாம் கூட வானொலி உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா இருக்கும்.
0: அது ஒரு பக்கம் தாங்க,
1: விவசாயம் மட்டுமல்ல
0: எல்லாம்
1: ஒரு உடல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது தவிர வந்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்ப சில போட்டிகள், அதாவது வந்து பயிர் வளர்ச்சி போட்டி அப்படின்னு சொல்லி அரசு நடத்துவாங்க.
0: ஆமாங்க,
1: அந்த போட்டியில எல்லாம் கூட நீங்க நடுவரா இருந்திருக்கீங்களா?
0: ஆமாங்க ஆமாங்க, ஒரு 14 வருஷம் சீர்காழியும் ஆயிரம் பக்கம் கொடுத்துருக்கேங்க. பல பேருக்கு பல லட்ச பரிசுகளையும் வாங்கி.
1: வானொலி கேட்பது வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி பயனுள்ளதா இருந்ததுங்க?
0: விவசாயிகளை ஊக்குவிக்கிறது.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, வானொலியோட உங்களுடைய தொடர்பை வந்து எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிங்க.
2: வானொலியுடனான தனது நீண்டகால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் நேயரும் தேர்ந்த விவசாயியுமான நிர்த்தனமங்கலம் ஆர். திருநாவுக்கரசு அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள். அருவமாய் வந்து மனதில் நீங்கா உருவம் பெற்ற வானொலியே, நீயே என் வாழ்வின் ஒளி என கவிஞர்கள் சிலர் அணிவகுத்து வருகின்றனர். முதலில் கவிஞர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள்.
3: நினைவு தெரிந்த நாள் முதலாய் நீயே என் காதலி, வெகு நாட்களாய் உன்னை பார்த்ததில்லை, ஆனால் எப்போதும் உன் குரலை கேட்டதுண்டு. பாடல்கள் பலவற்றை கற்றுத்தந்தாய், வகை வகையாய் பல செய்தி சொல்லித்தந்தாய். வயலும் வாழ்வும், உழவர் உலகம், பூவையர் பூங்கா என பொங்கும் பல நிகழ்வு சொன்னாய். நீங்கள் கேட்டவை உங்கள் விருப்பம், நெகிழும் தேன் கிண்ணம் என நாங்கள் கேட்டதெல்லாம் காதுகளில் ஊட்டிவிட்டாய். நாங்கள் கேட்காததும் காதுகளில் ஊட்டிவிட்டாய். காதல் கோட்டையே உன்னால்தான் கட்டப்பட்டதோ? ஆண்டுகள் பல ஆனாலும் அடியே உன்மேல் மோகம் குறையவில்லை. அகில இந்திய வானொலியே, என் நினைவு தெரிந்த நாள் முதலாய் என்றும் நீயே என் காதலி.
2: அடுத்து கவிஞர் மகாசுந்தர் அவர்கள்.
4: வானின் வழி தேனின் மொழி நாளும் ஒளி பரப்பும், காதின் வழி கருத்தின் வழி இதயம் தனை நிரப்பும், முந்தி பிறந்த வானொலியே, சிந்தை மகிழ்விக்கும் தேனொலியே, பாமரர்க்கும் தமிழ்ச்சுவையை கொண்டு சேர்த்தவளே, ஊடகங்களுக்கெல்லாம் மூத்தவளே, மொழி காத்தவளே, வானொலி தாயே வணக்கம். வானொலி செவியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு.
2: அடுத்து கவிஞர் மாலதி அவர்கள்.
5: ஒலியால் உலகளந்த ஊற்று, மந்திரம் வைத்து பல கருத்தை பகிர்ந்து வந்த காற்று, கடந்த தூரம் கவனிக்க கானம் இசைத்த மெட்டு, மிதிவண்டி பெட்டிக்குள் மிதமாய் ஒலித்திடும் சுட்டு, காட்சிகளை விரிவு செய்யும் சின்னஞ்சிறு பட்டாசு, விரும்பிய நபருக்கெல்லாம் விருப்பப்பாட்டை விதைத்த மத்தாப்பு, வரப்பு மேட்டிலும் மேய்ச்சல் நிலத்திலும் காஷ்மீர் பூந்தோட்டம், தொண்டை கரகரத்தால் நீலகிரி தைலம் ஒரு சொட்டு, பாடும் பாட்டு கரகரத்தால் அதன் மேல் ஒரு தட்டு, அடுக்கலையில் இன்றும் அளவான ஒரு சிட்டு.
2: தொடர்ந்து கவிஞர் மைத்திலி கஸ்தூரி ரங்கன் அவர்கள்.
6: தாய் எனக்கு சோரூட்டிய போது தமிழ் ஊட்டிய சேடியோ, இதயம் கனத்த போதெல்லாம் இசையால் இறகு தைத்த வானம் பாடியோ, வனமுதிர்த்து குயில்கள் கூட இங்கு வருவது உன்னை தேடியோ, வைகரை துயிலெழுப்பி வாழ்வெல்லாம் உடனிருந்து கரம் பிடித்து கூட வரும் ஆல் இண்டியா ரேடியோ, இந்திய மனங்களை பிரதிபலிக்கும் ஆடியோ, இன்னும் பல நூறாண்டு வாழ்க நீ பாராண்டு.
2: நிறைவாக கவிஞர் நேசன் மகதி அவர்கள்.
7: அகில இந்திய வானொலி, அது எங்கள் காதுக்குள் நுழைந்து இதயம் வருடும் காதலி, ஆகாயத்தில் இருந்து சொட்டும் தேன் குரல் நீ, ஆதலால் ஆகாஷ வாணி நீ, தமிழ் நிலத்தில் வளம் கூட்டி கடலில் கலக்கிறது காவிரி ஆறு, காற்றலைகளில் பரவி மக்கள் மனங்களில் கலக்கிறது AIR ஆல் இந்தியா ரேடியோ. வீட்டுக்கு ஒரு வானொலி பெட்டி இல்லாத அந்த காலத்தில் ஊராட்சி மன்ற கட்டிடத்தின் ஒலிபெருக்கியில் நுழைந்து எங்கள் காதுகளை தேடி வந்து செய்தி சொன்ன வானொலியே, உலகமே கையில்

0: கிடக்க கைபேசிக்குள் கத்திக்கொண்டிருக்கும் இந்நாளில் குயிலோசையாய் ஒலிக்கிறது உனது குரல். திருவள்ளுவர் காலத்தில் நீ இருந்திருந்தால் இப்படித்தான் எழுதியிருப்பார், அகில இந்திய வானொலி இல்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும் என்று. இத்தனை சிறிய பெட்டிக்குள் எப்படி மனிதர்கள் உள்ளே இருந்து பேசுகிறார்கள் என்று சிறு வயதில் வானொலி பெட்டியை உற்று பார்த்த என்னை இன்று என் குரலையும் பதிவு செய்ய வைத்த அகில இந்திய வானொலியே, உன்னை நான் வணங்குகிறேன். கலப்பை மாட்டோடு களனிக்கு செல்லும் உழவனின் வயல் வரப்பில் அமர்ந்து வயலும் வாழ்வும் பாடமெடுத்து பசுமை புரட்சி செய்த அகில இந்திய வானொலி, அது இம் மண்ணின் ஒளி. பண்பலைகளில் ஓயாது ஒளிக்கட்டும் உனது குரல், செந்தமிழர் வாழ்வில் என்றும் மாறாது இருக்கட்டும் உன் நிகழ்ச்சி நிரல்.
1: கவிமழையில் குளிர்வித்த கவிஞர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வானொலியும் நானும் என்று தனது நினைவலைகளை பகிர்ந்து கொள்கிறார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள்.
2: நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BOL மாணவனாக படிக்கின்ற காலத்தில் நானும் 2-3 மாணவர்களும் லலித கலைகளை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கு திருச்சி வானொலி நிலையத்தில் அழைத்தார்கள். அதுதான் முதல் நான் வானொலிக்கு வந்த வாய்ப்பு. அப்போது வானொலி நிலையம் இப்பொழுது பேருந்து நிலையத்தில் பெரியார் சிலை இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு தியேட்டர், ராக்ஸி தியேட்டர் என்று ஆங்கில படங்கள் தான் ஓடும். அந்த தியேட்டருக்கு நேர் எதிர்ப்புறத்தில் கொஞ்சம் மேடான பகுதியில் பெரிய ஓட்டு கட்டடம், அந்த ஓட்டு கட்டடத்தில் தான் ஆல் இந்திய ரேடியோ நிலையம் இருந்தது. முதன் முதலாக அப்போதுதான் நான் வானொலியில் பேசினேன். அதற்கு பிறகு பல காலம் ஆங்கிலத்தினரும் தமிழிலும் பேசுவதற்கு எனக்கு இங்கு வாய்ப்பு ஏற்பட்டது. மதுரை பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ், அதில் நான் வந்து ஆங்கில பேராசிரியராகவும் அந்த தொலைநிலை கல்வி இயக்குநரகத்தின் துணை இயக்குநராகவும் பணிபுரிந்தேன். அப்பொழுது எங்களுடைய தொலைநிலை கல்வி மாணவர்களுக்காக ஆங்கிலத்திலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றுவதற்கு நாங்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்து இங்கு சொற்பொழிவாற்றுவோம். அதுவும் எனக்கு நினைவிருக்கிறது. ஒரு சமயத்தில் புலவர் பேராசிரியர் இலக்குவனார் தலைமையில் பொங்கல் விழா கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதில் நான் பேசும் பொழுது விவசாயம் என்ற ஒரு சொல்லை சொன்ன பொழுது அவர் இடைமறித்து வேளாண்மை என்று சொல்லுங்கள் என்று என்னை சிரித்துக்கொண்டே திருத்தினார். அப்பொழுது நான் மாணவனாக இருந்தவன், நானும் அதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த பேச்சை திருப்பி நான் பேசினேன். அது பொங்கல் விழா கருத்தரங்கு. ஒரு சமயம் குவிஸ் புரோகிராம் நடத்துவதற்காக வந்தேன். ஒரு சமயம் எட்வின் ஆர்னால்டு எழுதிய ஆசிய ஜோதி பற்றி 1 மணி நேர சொற்பொழிவாற்றினேன். அதற்கு முன்னெல்லாம் வானொலி ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஆர்வமாக வீடுகளில் வைத்துக் கொண்டு டாக்குமெண்ட பார்க்கிற மாதிரி பார்த்து அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்ப்பார்கள். என்னுடைய பொங்கல் விழா பற்றிய கட்டுரையும் ஒன்று அந்த இதழில் வெளியாகி இருக்கிறது. 15 நாளைக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். திருச்சி வானொலியிலே தொடர்புங்கிறது இப்ப நான் சொல்ல போனா 70 வருஷம் அனுபவம்னு நான் சொல்லணும். நேயர்கள் நினைக்கலாம் 70 வயசு அனுபவங்கிறானே இவன், என்ன வயசு இந்த அளவுக்கு நினைக்கலாம். நான் 90 தாண்டிட்டேன். பொழுதுபோக்கு காரணத்துக்காக நாடகம் இசை எல்லாம் நடத்தினதோடு கூட விவசாயத்துக்கு வேண்டிய ஏராளமான கருத்துக்களை ஜனங்களுக்கு சொல்லிச்சு. கிராமங்கள்ல ஒரு தனி இடத்துல பஞ்சாயத்து போர்டு சார்பாக வானொலி வச்சிருப்பாங்க. அதுல 6:30 to 7 மணிக்கு மேல விவசாயிகள்லாம் வயலுக்கு போயிட்டு வந்து சாவகாசமா உட்காந்து கேட்பான், எந்த பயிரை பயிரிடுறது, அதனுடைய பருவ காலம் என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த விவசாயத்துக்குன்னு இங்க வானொலியில இருந்த அதிகாரிகள் நினைக்கிறேன் அவங்க பேசுற பேச்ச ஆர்வமாக மக்கள் கேட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். பொதுமக்களுக்கு அதுவும் கிராம சூழலில் உள்ளவர்களுக்கு வானொலி அளவு கடந்த ஒரு செய்தி திரளாக இருந்தது. அந்த அறிவுத்திரள் என்பது எழுத படிக்க தெரியாத கிராமங்களினுடைய சிந்தனைக்கும் சென்றது. ஒரு அரிய பெரிய பணி, மக்களுக்கு நிரந்தரமாக தொண்டு புரியக்கூடிய ஒரு அருமையான சாதனம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கிறேன். நன்மை மட்டுமே செய்து கொண்டிருந்த வானொலி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன்.
1: மக்கள் நலம் நாடும் வானொலியை வாழ்த்தி மகிழ்ந்தார் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். வானொலியே, உனது 100 ஆண்டை நோக்கிய பயணம் என்பது அனைவருக்குமான, ஏன் அனைத்திற்குமான நலனை உள்ளடக்கிய உன்னத பயணம். உனது பயணத்தில் திருச்சிராப்பள்ளி சந்திப்பில் அறிமுகமானோம். அன்று முதல் வானொலியே உன்னால் காலையில் துயில் களைத்தேன், நாள் முழுதும் உயிர் வளர்த்தேன், இரவின் மடியில் கண்ணயர்ந்தேன், இது என்றும் தொடர காற்று அலைகளிடம் பணிந்தேன்.

0: 90 நிகழ்ச்சியில் வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி FM ரெயின்போ 102.1.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோலஸ் கிறிஸ்டோரிலைடிஸுடன் இணைந்து பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் 2 நாடுகளிடையேயான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயக சட்ட விதிகள் போன்ற மதிப்பீடுகள் 2 நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இக்கொள்கைகளில் இந்தியா அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று தெரிவித்த பிரதமர், இந்தியாவில் சைப்ரஸ் நாட்டின் முதலீடு கடந்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்றார். 2 நாடுகளுக்கு இடையே நம்பகத்தன்மை அதிகரித்து உள்ளதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திரமோடி, இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளுக்கு வழிகோலியிருப்பதாக கூறினார். இதன் அடிப்படையில் அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். இச்சந்திப்பின்போது 2 நாடுகளிடையே தீவிரவாத தடுப்பிற்கான கூட்டு பணிக்குழு, தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் பயிற்சி, உயர்கல்வி, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாயின. மாநிலங்களவையில் காலியாக உள்ள 24 உறுப்பினர் பதவியிடங்களுக்கான தேர்தலும், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதன்படி ஆந்திரா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் தலா 4 இடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டில் 2 இடங்களும், மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம் ஆகிய மாநிலங்களில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களும் காலியாக உள்ளன. மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் திரு சுனேத்ரா அஜித் பவார் மற்றும் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் ஆகியோர் அந்தந்த மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த 2 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் இதற்கான இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான அறிவிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். பாதுகாப்பு பணிகளில் மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படைகள், உளவு முகமைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கூடுதல் ஒருங்கிணைப்பு மிகவும் இன்றியமையாதது என்றார். நாட்டில் அனைத்து உயிரினங்களுக்கும் ஒரு பொதுவான எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டியதன் அவசியம் குறித்து

0: மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அவர் விடுத்துள்ள செய்தியில், பல்லுயிர் பெருக்க இழப்பை தடுத்து அதனை மீட்டெடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டம் புதுதில்லியில் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் குவாட் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து, வாஷிங்டனில் நடைபெற்ற விவாதங்களின் தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக ஆராயப்படவுள்ளது. சமூக சீர்திருத்தவாதியான ராஜாராம் மோகன்ராயின் பிறந்தநாளை ஒட்டி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், தொலைநோக்கு சிந்தனையாளரான அவரது முற்போக்கு கொள்கைகளும் சமூக சீர்திருத்தத்தின் மீதான அர்ப்பணிப்பும் நாட்டு மக்களுக்கு என்றென்றும் உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் வி அர்லேகர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35ஆக உயர்ந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028ஆம் ஆண்டு அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளர்களாக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பன்னாரியில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வரும் நிலையில், திருச்சி மாவட்டத்தில் இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று துவக்கி வைத்தார். 700க்கும் மேற்பட்ட பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் இன்று தொடங்கிய 49ஆவது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2 லட்சம் மலர்களை கொண்டு மலர்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் காய்கறி கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வாத்து, ஆடு, நாய், கோழி, சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள், டெடிபேர், தேவதை, பரதநாட்டிய மங்கைகள், இரட்டை இதயம், மான் உருவம், பிறை நிலா, சிறகு கொண்ட இதயம் உள்ளிட்ட பல்வேறு வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்காட்டிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கிருஷ்ண ஜெயந்தி வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி மதுரை திருப்பரங்குன்றம் விழாச்சேரியில் 200க்கும் மேற்பட்டோர் களிமண்ணாலான பொம்மைகள் தயாரிக்கும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: விழாச்சேரியில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் களிமண்ணால் ஆன பொம்மைகள் தயாரிக்கும் தொழிலில் ஆண்டு முழுவதும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கிருஷ்ண ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இப்பகுதி மக்கள் கிருஷ்ண ஜெயந்திக்காக வழக்கமாக தயாரிக்கும் கிருஷ்ண சிலைகளுடன் இந்த ஆண்டு ஸ்பெஷலாக கிருஷ்ணர் செட்டுகள் தயாரிக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். 3 இன்ச் உயரம் முதல் 1.5 அடி உயரம் கொண்ட கிருஷ்ண சிலைகள் இங்கு தயாரிக்கப்படுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் பல்வேறு சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறித்து எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஒகேனக்கல் அருவிகளில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். இன்று காலை முதலே தமிழகம் மற்றும் புதுவை, கர்நாடகம், ஆந்திரம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர். மிதமான நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்து பரிசல் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரியில்

0: இருந்து மா தண்டபாணி.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் குவிந்துள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. காலை முதல் இரவு வரை இடைவிடாது பல்வேறு மொழிகளில் திருப்பலிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் கூறியுள்ளார். பக்ரீத் பண்டிகையையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற வாரச்சந்தையில் விற்பனை தொடங்கிய 5 மணி நேரத்திற்குள்ளாகவே 3 கோடி ரூபாய் அளவிற்கு ஆடுகள் விற்பனை நடைபெற்றன. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா வரும் 30ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் நாடுகளிடையே அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீடுகளை 2 மடங்காக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னி அரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜகான் ஆகிய இருவரும் தமிழக அமைச்சர்களாக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். தமிழகத்தில் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிய திறனாய்வு குழு அமைக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: July 1st. IMD issues red alert for severe heat wave over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha till tomorrow. And in IPL cricket, Sunrisers Hyderabad to take on Royal Challengers Bengaluru in Hyderabad this evening. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 2:15. இனி கேட்கலாம்

வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று சோளம் சாகுபடி நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி திருத்தலையூர் பி தங்கையன் அவர்கள்.

0: நம்ம இந்தியாவில் நெல், கோதுமை இதுக்கு பின்னாடி ஒரு பிரதான அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னா அது சோளம்னு சொல்லலாம். சில வகையான சோளங்களை நாம உணவு பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறோம். அதே போல சில வகையான சோளங்களை கால்நடைகளுக்கு தீவனமா பயன்படுத்துறோம். கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சோளம் குறைஞ்ச நாள்லயே நல்லா வளரக்கூடிய தன்மை இருக்குது. நொதித்தல் தொழிற்சாலை, எரிசாராயம், கரைப்பான் தொழிற்சாலைகள்ல சோளம் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வராங்க. ஆனா அதோடைய உற்பத்தி அந்த அளவுக்கு இப்போ இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா குறைஞ்ச செலவுல அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது, கடும் வறட்சியிலையும் கனத்தை வெல்லாம கொடுக்கக்கூடியது. இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த இந்த சோளம் சாகுபடி குறித்த ஒரு சில அனுபவ கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி திருத்தலையூர் பி தங்கையன் அவங்க.
1: ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: ஐயா, சோளம் வந்து ஊர்ல வந்து மானாவரியா போடுவாங்க, நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சோள சாகுபடி?
2: எங்க பகுதியில வந்தீங்க, நாங்கள் நஞ்ச பகுதியை சேர்ந்த பகுதியெல்லாம் வந்து மோட்டார் தோட்டம் இருக்கிற பகுதியில வந்து நாற்று விட்டு பயிரை எடுத்து நட்டு சோள கருதை வெட்டுவோம்.
1: சரிங்க, என்ன பட்டத்துல இங்க பயிர் விடுவீங்க?
2: மேக்சிமம் மார்ச் மாசம் ஏப்ரல்ல நடுற மாதிரி வச்சுக்குவோங்க. வச்சிட்டோம்னாக்க அது 3 மாசம் 3.5 மாசத்துல வெட்டி எடுக்கக்கூடிய வெள்ளாமங்க.
1: நாத்தாங்கல் ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விடுவீங்க?
2: 1 ஏக்கருக்கு 2 கிலோ 2.5 கிலோ விடுவோங்க. 3 கிலோ கூட போட்டு வச்சிருவோம். நாத்தாங்கல் 2 பாத்தி கணக்கில் போடுவோம், 2.5-3 பாத்தி வர மாதிரி போடுவாங்க. அதில் வந்து பயிர் நடவு பயிருங்கிறதுனால நாத்தாங்காலை கொஞ்சம் விரிவுபடுத்தி பரவலாக பயிர் இருந்துச்சுனாக்க கொஞ்சம் தடிமமாக இருக்கும், பயிர் எடுத்து வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும், அது வந்து தண்டு உடைஞ்சிராமல் பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதில் பண்ணுவாங்க. எங்கள் பகுதியெலாம் வந்து வயலை ஓட்டாமையே நெல் அறுவடை செய்த முடித்த உடனே காடு ஈரப்பதம் இருக்கும் பொழுது அப்பொழுதே தண்ணியை விட்டு தண்ணி விட விட பாத்திக்கரை அமைச்சு பயிர் தரிசுலேயே நட்டுருவாங்க. தரிசுலேயே நட்டு நெல் அறுவடை செய்த அந்த
1: இருக்குல்ல
2: அதை வந்து களைக்கட்டியில் வெட்டி விட்டு உரத்தை போட்டு தண்ணி விட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிருங்க, உழவு கூலி எங்களுக்கு மிச்சமாகும்.
1: சரி சரி,
2: அது ரொம்ப அருமையாக இருக்குங்க. பயிர் தலைஞ்சிரும், அருமையாக விளையும். நஞ்சாக்கி போட்ட அடி உரம் போக்குவரத்து தலைச்சத்து இதெல்லாம் வந்து இது சீக்கிரம் எடுத்துகிட்டு வரும்.
1: இது கொஞ்சம் எடுத்துக்கும்
2: எடுத்துக்கும் நல்லாவும் இருக்குங்க. தண்ணி 4 தண்ணி விடுவோங்க.
1: எத்தனை மாசத்துல அறுவடைக்கு வரும்?
2: 3.5 மாசத்துலேயே எடுத்துருவோம். 3.5 மாசத்துல வெட்டிடலாங்க.
1: சரிங்க, இப்போ அடி உரம் போட்டு பண்ணுற நீங்கள் வேற எப்பெல்லாம் உரம் கொடுப்பீங்க சோளம் விளையறதுக்கு?
2: அறுப்பு கட்டையில் நடுறோம் இல்லைங்களா, அதுக்கு மேக்சிமம் அடி உரம் கொடுக்க மாட்டோம். களை வெட்டின பிறகு தான் சேர்த்து போடுவோம். அதே டயத்தில் களை வெட்டின உடனே காம்ப்ளெக்ஸு டிஏபி யூரியா மிக்ஸ் பண்ணி போடுறது வழக்கம். போட்டு விட்டுட்டோம்னாக்க அதுக்கப்புறம் களை வெட்டி அந்த டிஏபி அதை முதல் உரத்தை கொடுத்து தண்ணி விட்டு 2வது தண்ணி விட்டு 3வது தண்ணிக்கு யூரியா அதோட சேர்த்து பொட்டாசு இந்த மிக்ஸ் உரம் ஏதாவது கலந்து போடுறது வழக்கம்.
1: சரிங்க, 3வது தண்ணிக்கு யூரியா சேர்த்து போட்டோம்னா இன்னும் ரொம்ப பெருசெல்லாம் வளரும்?
2: வளரும் சார். வளர்ந்தாலும் ரொம்ப ஓவராக வளராதுங்க, மீடியமாக வளரும். வளர்ந்துச்சுனாக்க எந்த அளவுக்கு சோள பயிர் வளருதோ அந்த அளவுக்கு கருது வரும். அது ஒரு நல்ல தண்டு வந்து தடிப்பாக வருங்க. சில காட்டுக்கு மொத்த மொத்தமாக வரும். அப்போ வந்து தட்டை நிறையா வர்றது மாட்டுக்கு அருமையான தீவனங்க. கூலத்தை விட மற்ற இதுங்களை விட இயற்கையாக அது கிடக்கிற சோள செஞ்சோள தட்டை வந்து

0: வந்து அருமையான உணவுங்க. அதுக்கு கறவை மாட்டுக்கெல்லாம் வந்து ஒரு சேர பால் கூட கறக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கத்தை செஞ்சோளத் பயிர் சாப்பிட்டதுன்னா கண்டிப்பாக ஒரு சேர பாலாவது கூட கறக்குங்க. அந்த மாதிரி தன்மை உள்ளதுங்க. அதனால் வந்து சோளத்தில் வந்து ஒரு களை தான் வெட்டுறோம். அதனால் அதுக்கு வந்து அதிக செலவும் இல்லைங்க. எந்த காட்டிலையும் வரும், நல்லா இருக்குங்க. நல்ல கடுமையான வறட்சியில் வெயிலில் வரக்கூடிய வெள்ளாமைங்க அது.
1: ஐயா, சோளப்பயிர் ஊனிடும் போதும் இடைவெளி விட்டுலாம் நடுவீங்களா இல்லை?
0: இடைவெளி விட்டு தான் சார் நடுவோம். மேக்ஸிமம் அரை அடி முக்கால் அடிக்கு ஒரு பயிர். அது கயிறு பிடிச்செல்லாம் நட மாட்டோம் சார். அது ஆட்டோமேட்டிக்கு பெண்கள் வந்து பழைய காலத்து நெல் நடவு முறை போலயே இதையும் நடுவாங்க.
1: சோளத்துக்கு விதையெல்லாம் எங்கே வாங்குறீங்க? இல்லை எது ரகம் இதுக்குன்னு எதுவும் இருக்கா?
0: இல்லை சார்,
1: பகுதிக்கு
0: கடைகள்லேயே வாங்கிக்குவோம். கடையில் கிடைக்காத பட்சத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க விதையும் போடுவோங்க. போன வருடம் 3 வருஷம் எடுத்து வச்சு 2 வருஷம் 1.5 வருஷம் வச்சுருந்த விதைய கூட போடுவோம். அது முளைக்கும், முளைப்பு திறன் இருக்கும் சோளத்தை பொறுத்தளவுங்க.
1: அது எதுவும் ஊற வைக்கணுமாங்க?
0: அதெல்லாம் இல்லைங்க. நாற்றாங்கால கோளார் பண்ணி கட்டி இல்லாமல், மண் கட்டி புத்து இது இல்லாமல் சமப்படுத்தி, இப்போல்லாம் ரொட்டேட்டர் வந்துருச்சுங்க. ரொட்டேட்டரை போட்டு அடித்து கிளியர் பண்ணி நல்லா மட்டமாக்கி அழகாக தெளிச்சு விட்டோம்னா நிதானமாக தெளிப்பாங்க. தெளிக்க தெரிஞ்சவங்க கரெக்டாக தெளிச்சாங்கனாக்கா அது அழகாக வருங்க. அந்த மெத்தடில் தான் தெளிக்கிறது.
1: சரிங்க, இப்போ இந்த மாதிரி பிடுங்கி நடுறதுனால நல்லா கிளை வெடிச்சு வருமா இல்லை?
0: அதுதான் சார் வெடிச்சு வரும். அந்த பயிரை பிடுங்கி நடுறது அதுதான் வெடிக்கும். 1, 2, ஒரு சில தூர் தான் 3 வெடிக்கும். அதுதான் கருது நல்லா வரும். சோளத்தை செஞ்சுரத்தை பொறுத்தளவு அதுதான் நல்லா.
1: சரி, ஏக்கருக்கு எவ்வளோங்க வரும் சோளம் கடைசியாக விளைச்சல்?
0: விளைச்சல் மூட்டை கணக்கு தான் சார் வரும். ஒரு மூட்டை வந்து அவங்க 80 கிலோ மூட்டையாக எடுப்பாங்க. நல்லா வர்றது மேக்ஸிமம் 9 மூட்டை 10 மூட்டை வராங்க. நல்ல மகசூல் வந்தா,
1: நல்ல மகசூல் வந்தா மார்க்கெட்லேயும் நல்ல
0: விலை எப்போதுமே அதை விற்கும் சார், குறையாது. சோளம்லாம் இப்போ வந்து நிறைய வரத்து குறைஞ்சிருச்சுங்களா, அதனால மாட்டு தீவனத்திலேருந்து சமைக்கிறது வந்து போக்குவரத்து, அது நல்ல அருமையான உணவு சார் அது. பழங்காலத்தில் 10-20 வருஷத்துக்கு முன்னுக்கு கிராமப்புறங்கள்லாம் செஞ்சோளத்தில் வந்து வடை சுடுவாங்க, புட்டு கட்டுவாங்க, இந்த மாதிரி உணவுகள்லாம் நிறையா செஞ்சு சாப்பிடுவாங்க. மாட்டுதில் சாப்பாடு வந்து அந்த சோள சோறு சமைச்சு சாப்பிடும் பொழுது உடல்நிலை சரியில்லாதவங்களும் அதை சாப்பிடுவாங்க. கம்மா சோத்தை
1: விட
0: சோளம் சோறு சக்திலையும் அதிகங்க, கெட்டு போகாதுங்க, உடலுக்கும் நல்லதுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணுறது வழக்கங்க.
1: ஐயா, இப்போ சோளம் பயிரதுனால இப்படியெல்லாம் வந்து இந்த கால்நடைகளுக்கு இது பயனுள்ளதாக
0: பயனுள்ளதாக சொல்லுங்கள். செஞ்சோள பயிர் வந்து சோளம் நட்டு விதையாக முத்த வச்சு அறுத்து நம்மளும் பயனடையலாம் சோளத்தையும். அந்த தட்டையை வந்து மாட்டுக்கு போடலாம். அந்த தட்டையை போடுறதும் மாட்டுக்கு நல்ல ஒரு சத்துள்ள பொருளாக இருக்கும். காளை மாடுகளாக இருந்தாலும் சரி, பசு கறவை மாடுகளாக இருந்தாலும் எருமை மாடுகளாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக சில பேர் வந்து அந்த காலத்துலேயும் சரிங்க, இன்றைய நடைமுறையில் கூட சோளமே விளையிலனாலும் பரவாயில்ல, மாட்டுக்கு தட்டையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி தெளித்து அடசோளம்னு கூட சொல்லுவாங்க சார். வயப்பூரா ரொட்டேட்டரில் ஒட்டி இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 10 கிலோனாக்க 30 கிலோ 35 கிலோ 50 கிலோ கூட ஒரு ஏக்கருக்கு தெளிச்சு விடுவாங்க. அடசோளமாக தெளிச்சு விட்டு அது வந்து அந்த பூட்டு ஸ்டேஜில் வர்ற பக்குவத்தில் அப்போ அறுத்து போட்டுருவாங்க, இல்லைன்னா பச்சை தட்டையாக அறுத்து போடுவாங்க. பால் மாடுக்கு கறவை மாட்டுக்கு அருமையான உணவாக இருக்கும், பாலும் அதிகம் எடுக்கும். முத்து வந்துருச்சுனாக்க விதை, அதை வந்து ஆடு வளர்க்குறாங்க இல்லைங்களா, வெள்ளாடு போக்குவரத்து ரொம்ப உபரமானவங்க அதை வந்து தனியாகவே அந்த சோளத்தை ஆட்டுக்கு காரத்தட்டில் அதெல்லாம் வச்சு பறுக்குவாங்க. மேய போகிறதுக்கு முன்னுக்கு சத்துக்கு கொடுப்பாங்க. அது 30 நாளைக்கு சேர்ந்தாப்பில் கொடுக்கும் பொழுது நார்மலாக வளர்கிறதை விட அந்த ஆடு 1 வருஷத்துக்குள்ளேயே, இல்லைன்னா 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளேயே 2 வருஷத்துக்குள்ள வளர்ச்சி அது தெரியும். அந்த கறியினுடைய எடை வந்து அளவு கூடுங்க. அந்த மாதிரி பயன் அடையுது சோளத்தினால, அந்த ஒரு பயன் கிடைக்குதுங்க கால்நடைகளுக்கு. அதே போல் வந்து மக்களுக்கு எப்படின்னாக்க, அந்த காலத்தில் அதை வந்து சோறாக சமைச்சு மண் பாண்டத்தில் செஞ்சு பண்ணி வச்சுட்டாங்கனாக்க அப்போல்லாம் வந்து கடுமையான உழைப்பு உழைப்பாங்க. வயலில் இருந்துட்டு வரணும், விட்டு வந்து திரும்ப சமைக்க முடியாது. முதல் நாள் சமைச்சு வச்சதை பழைய தண்ணி புளிச்ச தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணியில் போட்டு முட்டு கணக்கில் ஆப்பா கணக்கில் போட்டு வச்சுருவாங்க. அதை வந்து மக்கானால் எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் கெடாது, கெட்டு போகாது. அதை எடுத்து போட்டு சில பேர் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க தயிரில் ஊற்றி சாப்பிடுவாங்க, மோரில் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா எடுத்து வச்சு அந்த காலத்தில் அந்த கீரை வகைகளை ரொம்ப சிக்கனமாக சுவையாக சாப்பிடுவாங்க. சத்துள்ள பொருளாக சாப்பிடுவாங்க அது. அது வந்து உடலுக்கும் கெடுதல் இல்லைங்க, அவங்களுடைய பசியும் தீர்க்கும், சத்துள்ள பொருளாகவும் இருக்கும். அதை பயன்படுத்துனாங்க. வடையாக சுடுவாங்கங்க, அதுக்கப்புறம் புட்டு மாவு செஞ்சுக்குவாங்க. மத்தியான நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் தாசியில் வச்சு வறுத்து அதை வந்து உணவுப் பொருளாக சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ மிச்சர் முறுக்கு
1: வறுகடலை சாப்பிட்ற மாதிரி
0: வறுகடலை போலவே சோளம் வறுத்து சாப்பிடுவாங்க. அருமையாக இருக்கும், வாசமாக இருக்கும். வறுக்கும் பொழுதே பக்கத்து வீட்டுக்கெல்லாம் வாசம் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உணவுப் பொருள்களாக வச்சுருப்பாங்க. செஞ்சோளம் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க.
1: ஐயா, அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு இந்த மாதிரி சோளம் சாகுபடி செய்கிறவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
0: ஆலோசனைனாக்கா இப்போ நிறையா வந்து சோளப்பயிர் வந்து பயிரிடுறது குறைச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வேண்டுகோளாக வைக்கிறது

0: நிறைய சாகுபடி பண்ணணும், விளைச்சலை உருவாக்கணும். நம்ம விவசாயத்தை நம்பியிருக்கோம், உழவர்கள் நம்ம இறங்கி சாகுபடி செஞ்சு இது பண்ணால் தான் மேலை நாடு வரைக்கும் நம்ம வந்து கொடுக்க முடியும், எல்லாத்துக்கும் உணவளிக்க முடியும். இது நல்ல உணவுப் பொருள், மருத்துவ குணமுள்ள ஒரு பொருள். சாதாரண விவசாயத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து கையாண்டு கொண்டு வந்த ஒரு விவசாயத்தில் இது ஒரு முக்கிய. கேழ்வரகு செஞ்சோளம் வந்து அருமையான ஒரு விவசாயம். கேழ்வரகு நிறைய அத்து போயிடுச்சுங்க, செய்ய முடியல, நம்ம பகுதியில் விளைவிக்க முடியல, அது சரியான அறுவடை செஞ்சு பண்ண முடியல. ஆனால் சோளம் அப்படி இல்லைங்க. இன்றைக்கி சோளத்துக்கு வந்து அறுத்து அப்படியே மிஷினை விட்டு அடிக்கிறதுக்கான இயந்திரங்கள்லாம் வந்துருச்சு. அதனால் சோளப்பயிர் வந்து நிறையா பேர் செஞ்சு அதில் பயனடைய வேணும்னு சொல்லி கேட்டு.
1: சரிங்க, சிறப்புங்க. அதாவது ஐயாட்ட வந்து இந்த சோளம் சார்ந்து எப்படி விவசாயம் பண்ணணும், என்ன விதை தேர்வு பண்ணணும், இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தங்கையன் ஐயாவை 99 44 44 96 81, மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க, 99 44 44 96 81 இந்த எண்ணுக்கு அழைச்சி உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டுக்கலாம். நேர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம்.
0: வணக்கம் ஐயா.
2: எந்த ஒரு மண்ணுக்கும் உகந்த பயிரா இருக்கக்கூடியது சோளம் மட்டும்தாங்க. ஏன்னா அதிக செலவில்ல, ஒரு களை எடுத்தா போதும், வறட்சிய தாங்கி வளரக்கூடியதாகவும் இது இருக்குது. கால்நடைகளுக்கு சிறந்த உணவாகவும் இருக்குது. ஏன்னா ஆடுகளோட உடல் எடையை அதிகப்படுத்துறதுலயும் கறவை மாடுகளோட பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுலயும் சோளம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. கூடவே நம்ம உடலுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுல சோளம் மிகச்சிறந்த உணவா இருக்குது அப்படின்னு சோள சாகுபடி அனுபவங்களை இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருத்தலையூர் பி தங்கையன் அவங்க.
3: நிகழ்ச்சியில் தொடர்ந்து

0: அஞ்சல, ஒரு சோடா குடிச்சா தேவலாம் போல் இருக்கு.
1: இருக்கும் இருக்கும், நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? சாப்பிடுறதுலயும் ஒரு அளவு வேணுங்க. விருந்து சாப்பாடு நல்லா இருந்ததுன்னு மூக்க புடிக்க சாப்பிட்டுட்டு வந்து இப்ப செரிமானம் ஆகாம அவஸ்தப்படுறீங்க.
0: நீ வேற அவஸ்தப்படுத்துறியே.
1: ஆமாங்க, எதுவும் அளவோட இருக்கணும். வயலுக்கு பாசனம் குடுக்கறதுலயும் அப்படித்தான். பாசன மேலாண்மை பயிற்சி நிலையத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா?

0: எங்களோடு தொடரும் உங்களின் பயணம் சிறக்க வாழ்த்துக்களோடு உங்களை தொடரும் இது திருச்சி வானொலி.
1: நேரம் பிற்பகல் 2:30.

0: ஆகாஷவாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் உழைப்பவர் அரங்கம், பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்கலாம். உழைப்பே உயர்வு தரும் என்பதை காட்டி தங்கள் உழைப்பால் வாழ்க்கையை முன்னேற்றும் உழைப்பாளர்களின் பெருமையை கொண்டாடுவதுதான் இந்த நிகழ்ச்சி. உழைப்பு இல்லாமல் எந்த வெற்றியும் சாத்தியமில்லை. சிறிய தொழிலாக இருந்தாலும் பெரிய சாதனையாக இருந்தாலும் அதன் பின்னால் கடின உழைப்பும் பொறுமையும் இருக்கிறது. அந்த உழைப்பின் மதிப்பை உணர்த்தும் சிறந்த தருணமாக இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சி அனைவருக்கும் ஊக்கத்தையும் புதிய நம்பிக்கையையும் கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி நிகழ்ச்சியை இனிதே தொடங்குவோம்.
1: வணக்கம் நேயர்களே, கடந்த வாரம் உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தினகரன் தான் கடந்து வந்த பாதையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். கடந்த வார நிகழ்ச்சியை கேட்க முடியாத நேயர்களுக்காக சுருக்கமா தினகரன் கடந்து வந்த பாதையை நான் சொல்றேன். ஆரணி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் நம்ம தினகரன். வேலூர்ல கவர்மெண்ட் ஐடிஐல ஐடிஐ ஃபிட்டர் அந்த ட்ரேட் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு சென்னையில போய் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போய் டெல்லியில ஒரு 2-3 ஆண்டுகள் பணியாற்றி விட்டு அதற்கு பிறகு பிஹெச்இஎல்ல பணி கிடைத்து அங்க வந்து டிப்ளமா சேர்ந்து டிப்ளமா முடிச்சு அதுக்கப்புறம் ஏஎம்ஐ முடிச்சு அதுக்கப்புறம் எம்எஸ் முடிச்சு பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. ஆர்டிஸ்டானா நம்ம திருச்சி பாரத மிகுமின் நிறுவனத்துல சேர்ந்த தினகரன் இன்னைக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரா இருக்கிறாரு, தொழிலாளர் கல்வி ஆசிரியரா இருக்கிறாரு, இப்ப பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பணிபுரிந்து வரார் தினகரன். தினகரன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த படிக்கிறத பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. கடந்த வாரம் என்பிடிஎல் பற்றி சொன்னீங்க, கியான், இதெல்லாம் வந்து நாமளாக வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வெப்சைட் அப்படின்னு சொன்னீங்க. நான் கூட உங்களை கிண்டல் பண்ணேன், எப்பப்பார் புத்தகம் கையுமா இருப்பார் போல தினகரன், ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஐடிஐலேருந்து பிஹெச்டி வரைக்கும் படித்தது ஒன்று, அது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று படிச்சிருக்கீங்க, அப்புறம் எம்எஸ் சைக்கோ தெரப்பி அண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று படிச்சிருக்கீங்க, டிப்ளமா இன் ஃபைன் ஆர்ட்ஸ் அதை விட்டுட்டீங்க, அஜந்தா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ் புந்தமல்லி சென்னை அது வேற படிச்சிருக்கீங்க. நடுவில்
2: வரையறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சரி, அதை முறையாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்காக அந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வரையறதுக்காக அந்த கோர்ஸ் ஒரு 6 மாதம் கோர்ஸ் படித்தேன்.
1: புத்தகம் கையுமா இருப்பீங்களா தினகரன் கேட்டதுக்கு, இல்லைங்க நான் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற ஆள், என்பிடிஎல்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கியான் ஒரு வெப்சைட் இருக்கு, அதில் போனீங்கன்னா நிறைய லெக்சர்ஸ் ஐஐடி ஐஐஎம் சேர்ந்த ப்ரொஃபஸர்ஸ் இவங்கெல்லாம் வந்து நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஒரு தலைப்பு இருக்குன்னா அதை பற்றி அவங்க வந்து சொற்பொழிவு இருக்கும், அதை பார்த்தே நான் நிறைய படிச்சுக்கிட்டேன் அப்படின்றத சொன்னீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நம்ம நேயர்களுக்கு, நீங்கள் வந்து இந்த ரத்த தானம் செய்யறதுல மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவராக இருக்கிறீங்க. A1 பாசிட்டிவ் ரகமா நீங்க, உங்க ரத்த பிரிவு
2: A1 பாசிட்டிவ்,
1: கொஞ்சம் அரிதானதா?
2: இல்ல, எளிதானது தான் கிடைக்கும்.
1: ஏன்னா B பாசிட்டிவ் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாங்க.
2: பாசிட்டிவ் குரூப் எல்லாமே வந்து எளிதானது தான் சார்.
1: ஓ,
2: நெகட்டிவா இருக்கிறது தான் அரிதானது.
1: மனிதர்கள் பாசிட்டிவா இருக்கிறவங்க கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது.
2: இல்ல, பாசிட்டிவ்
1: நெகட்டிவா இருக்கிறவங்க நிறைய இருக்கும். பிளட் குரூப் நல்லா இருக்கு, ஆனா எண்ணங்கள் வேற மாதிரி இருக்குதோ? இல்ல, எல்லாமே பாசிட்டிவானவங்க. 81 முறை ரத்த தானம் பண்ணிருக்கீங்க, எப்படிங்க? ஏதாவது இடைவெளி வச்சிருப்பீங்களா? 3 மாதம் இல்ல 6?
2: 3 மாதம் தான் சார். ஒரு ஆண் அடல்ட் மேல் கேன் டொனேட் பிளட் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ்.
1: இவ்வளவு வாட்டி ரத்த தானம் பண்ணும்போதே உடல் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு தெரியுது, சர்க்கரை அளவுலாம் கரெக்டா இருக்கு, ரத்த கொதிப்பு சரியா இருக்கு, அப்படி இருந்தா தான் கொடுக்க முடியும்.
2: ஆமா சார், அதாவது சர்க்கரை கூட பார்க்க மாட்டாங்க, ரத்த கொதிப்பு இருக்கக்கூடாது. 140 mmHg மேல இருந்தா எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அப்புறம் நமக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால டோனர் மே நாட் பி த ரிசீவர், நம்ம டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா இது ஒரு சுயநலம் கலந்த பொது நலம், நம்மளையும் நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம்,
1: கொடுக்க கொடுக்க
2: ரத்தம் ஊறிக்கிட்டே இருக்கும், புது செல்ஸ் நமக்குள்ள வரும். நம்மளால பணம் காசு இல்லாத இருக்கிறப்போ நம்மளால முடிஞ்சது என்ன, இருக்கும் வரை ரத்த தானம், இறந்த பின் உடல் தானம், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். யானைக்கு சொல்லுவாங்கல்ல, இருந்தாலும் 1000 பொன் இறந்தாலும், அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா என்ன பண்ண முடியும் அன்இன்டரப்டடா? அப்போ நான் எடுத்த லைன் வந்து இது,
1: நான் நிறைய படித்தேன், நான் பட்டங்கள் வாங்கினேன் அப்படின்றது மட்டும் இல்லை, நான் பதவியில் சேர்ந்தேன், பதவி உயர்வு பெற்றேன் அப்படின்றது மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின் போது ரொம்ப எளிதாக உங்களுக்கு தோன்றின விஷயம் வந்து ரத்த தானம்னு சொல்லலாம். உங்களுக்கு 81 முறை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதே மாதிரி ஸ்வச் பாரத் அதுலேயும் வந்து ஒரு வாலண்டியராக இருந்திருக்கிறீங்க, இப்போது தொழிலாளர் கல்வி ஆசிரியர் அப்படின்னா என்னங்க? முன்னாடி ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம் அது. உங்களுடைய பணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்க.
2: 40-50 பேர் வந்து எம்ப்ளாயிஸ் பிரித்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து பணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸுக்காக தேவைப்படுற டாபிக்ஸ் அதுதான், மெயின் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். சிலர் ஏதோ ஒரு பக்கமாக வேகமாக போயிடுவாங்க, அப்போ மற்ற இடங்கள்லாம்
1: வீட்டை பற்றியே சிந்திப்பாங்க, இல்ல வேலையை பத்தியே சிந்திப்பாங்க,
2: எல்லாம் வெளியவே இருப்பாங்க, உள்ளவே வரமாட்டாங்க எதுலயும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், அது வந்து ஒரு ரீஓரியன்டேஷன் மாதிரி தான், ரெஃப்ரெஷிங் கோர்ஸ் மாதிரி.
1: சரி, அது மாதிரி இருக்கிறவங்க என்ன சொல்லி தருவீங்க, அது சொல்லுங்க.
2: பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அவங்களுடைய வாழ்க்கையில என்ன பர்பஸ் நம்ம வந்திருக்கோம், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் எப்படி அட்டாச்சாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகிறது.

0: சிம்பத்தி எம்பத்தி இதெல்லாம் சொல்லுவோம்.
1: எல்லாருக்கும் தெரியும் சிம்பத்தி அப்படின்னா பரிதாபப்படுறது, ஐயோ பாவம் இப்படி இருக்கிறாரு. எம்பத்தினா என்ன சொல்லுங்களேன்?
0: இன்னைக்கு குடும்பத்துல நிறைய பிரச்சனைக்கு காரணமே இந்த எம்பத்தி தான். அதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்க மாட்டோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தருக்கு பசியோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் கொடுத்தீங்கன்னா அது சிம்பதி, மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா அது எம்பதி. சிம்பிள் வேர்டில் சொல்லணும்னா புட் யுவர் லெக் இன் அதர் பர்சன் ஷூ. அந்த இடத்துலேருந்து யோசிக்கணும், அவங்க ஏன் நம்மளை கோவப்பட்டாங்க, அப்போது நம்ம செஞ்சது கரெக்டாக, அதை யோசித்து செய்கிறது தான் எம்பதி. அப்போ இந்த குணம் வந்து ரொம்ப ரொம்ப குடும்ப வாழ்க்கையில்
1: இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு.
0: இதெல்லாம் வந்து மெயினாக பண்ணுவோம், குடும்பத்துலேயும் தேவை ஒர்க் பிளேஸ்லையும் தேவை. அப்போ இதை வந்து
1: கேட்டுக்கிறாங்களா, இல்லை தினகரன் வேற வந்துட்டாரு போட்டு சாத்திடுவார் நம்மளை அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்களா, எப்படி இருக்கு?
0: இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஃபீட்பேக் தான் வரும். மக்கள்லாம் கற்றுக்க தயாராக இருக்காங்க, ஆனால் அந்த வாய்ப்புகள் வந்து நமக்கு முறையாக கிடைக்கல. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோன்லாம் எடுக்கிறோம்னா ரீல்ஸ், அது என்ன வருமோ அதை தான் நம்ம பார்ப்போம். செலக்டிவாக நம்மளால் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ரிமோட்டை நம்ம எடுப்போம், அப்புறம் டிவி நம்ம ரிமோட் எடுத்துக்கோம், அப்புறம் அது நம்மள ஆபரேட் பண்ணுவோம்.
1: ரீல் நம்ம என்ன முதல்ல பாக்குறோம் அது தொடர்பான ரீலே தொடர்ந்து
0: வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம்
1: ஒரு ஏஐ வச்சிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு,
0: அந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல்டு பை அதர்ஸ். இந்த மாதிரி நம்ம நேரடியாக பயிற்சி வகுப்பு போகிறப்போ நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், நம்மளை உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.
1: டாப் டு பாட்டம் பல்வேறு பிரிவான தொழிலாளிகள் இருக்காங்க இல்லைங்களா? தொழிலாளிகளும் இருக்காங்க, அலுவலர்களும் இருக்காங்க, எல்லாருக்குமே அது மாதிரி சொல்லி தருவீங்களா?
0: தொழிலாளர்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி உற்பத்தி எப்படி ஒரு மேம்படுத்துறது, தரத்தை எப்படி நிர்ணயிக்கிறது, பாதுகாப்பாக எப்படி பணிபுரியுது,
1: உங்களுக்கு பிடிச்ச தலைப்பு
0: இது எல்லாமே அதில் வரும். நிதியை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க இன்னைக்கு, இது சம்பாதிக்கிறத விட ஏமாறுறது தான் அதிகமா இருக்கு.
1: அதுவும் இணைய வழி குற்றங்கள் அதிகமாக இருக்கு.
0: அப்போ அந்த மாதிரி ஒரு கிரீடி இல்லாம நியாயமா எப்படி நம்ம ஆசைப்படுறது, நியாயமான இடங்கள்ல எப்படி முதலில் இதெல்லாம் நாங்கள் சொல்லி தருவோம்.
1: பிடிச்ச பாட்டு ஒன்று சொல்லுங்களேன்.
0: ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: ஏதோ ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கா?
0: ஆமா, இதெல்லாம் வந்து அந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்த படம், அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே பிடிக்கும்.
1: நல்ல பாட்டு கேட்டுருவோங்க.

0: இப்போ அந்த தொழிலாளர் கல்வி ஆசிரியராக அவங்களுடைய பணி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இது தவிர அவங்க படிக்கிறதுக்கு மேலும் மேலும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் அவங்களுக்கு சொல்லி தரீங்களா?
1: ஆமாம், நானும் நிறைய பேர் கைடாக இருந்திருக்கேன். ஏஎம்ஐயில் நிறைய பேர் பிஜியும் படிக்கிறாங்க, இப்போ எம்எஸ்சு எம்டெக்கு. நான் வந்து அவங்களுக்கு எக்ஸ்டர்னல் கைடாக இருந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன்.
0: இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஹோம் கார்டில் வேறு இருந்திருக்கீங்களே.
1: அது ஆரம்பத்தில் நம்ம வந்து என்சிசியில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தது. அந்த ஆசையை வந்து இது மூலிமா நிறைவேற்றிக்கிட்டேன்.
0: காக்கி உடை போடணும்,
1: ஹிந்தி வந்து படித்து கற்றுக்கணும்னு நினச்சோம், அனுபவத்திலே கற்றுக்கிட்டாச்சு. அப்போ எல்லாமே எனக்கு அனுபவமே வாழ்க்கைக்கு.
0: மசாலா தோசை கடையிலேயே
1: கொஞ்சம் மதராசி மசாலா தோசை அந்த கடை தான் அவர் உண்மையிலேயே மறக்கவே முடியாது. எங்களுக்கு போனோடனே தமிழ் டெய்லி அங்கே சாப்பிட்டுக்கிட்டே வந்து சொல்லுவார். அப்போ அங்கே ஒரு தோசை வந்து 15 ரூபா, ஒரு இட்லி 10 ரூபா. நம்ம ஊரில் அப்போ வந்து 2 ரூபா தான். சாம்பாருக்காக அங்கே வந்து கார்லாம் நிறுத்தி அந்த தள்ளுவண்டு கடையில் சாப்பிட்டு போவாங்க. அதான் சொல்லுவார், அவரே சொல்லுவார், நம்ம ஊரில் இது மாதிரிலாம் விற்க முடியுமா, ஆனால் இங்கே வந்து சாம்பார்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறதுனால எல்லாம் இங்கே வராங்க. சட்னி
0: சாம்பார் பிடிக்கும்,
1: சாம்பார் அப்படியே ஒரு கப்பில் ஒரே ஒரு இட்லியை வச்சு ஃபுல்லாக சாம்பார் ஊற்றி கொடுத்துருவார்.
0: ஹோம் கார்டு அனுபவம் எப்படி இருந்தது?
1: நிறைய அந்த பூச்சொறிதல் விழா சண்டே ஆனால் அந்த முக்கொம்பு டியூட்டிக்கு போயிருக்கோம். திருவாரம்பூரில் டிராஃபிக் ரெகுலேஷன்,
0: மக்கள் கூடக்கூடிய இடத்துல
1: எலெக்ஷன் டியூட்டி, இது மாதிரி ஒரு 4 வருஷம் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பார்ட் டைம் டிப்ளமோ சேர்ந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. டெய்லி ஈவினிங் 6 to 9
0: அங்கே போயிடணும்,
1: பகலில் ஷிஃப்ட். அப்போ நமக்கு
0: எப்பயுமே கம்பெனினா காலையில் சீக்கிரமே ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? காலையில் எத்தனை மணிக்கு பணிக்கு போகணுங்க?
1: 8 மணிக்கு போகணும்.
0: 8 மணிக்கு,
1: 8 மணிக்கு போய் 4:30 மணி.
0: சனிக்கிழமையும் உண்டு,
1: ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நமக்கு லீவ் இருக்கும்.
0: செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் அந்த
1: மாதிரிலாம் கிடையாது.
0: பிஹெச்எல் எப்பயுமே அப்படிதான்,
1: எப்பயுமே அப்படிதான்,
0: 6 days a week ஒரே ஒரு நாள் தான் லீவு. அதனால அந்த ஹோம் கார்டுன்ற கனவு மறந்து போச்சு. ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு இன்னொரு வேலைக்கு போயிருக்கிறீங்களே, ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டூடெண்ட் ஃபேமிலி கவுன்சிலர்.
1: ஆமாம், அது வந்து நார்மலாக நம்ம கம்பெனிலேயே நிறைய இந்த கிளாஸ் மூலிமா எங்கிட்ட நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வருவாங்க, அங்கே ஃபேமிலியும் வருவாங்க. எம்எஸ்சி சைக்காலஜி படித்ததோட ஒரு அப்ளிகேஷன் அது. நிறைய குடும்பத்தில் கான்ஃப்ளிக்ட் இருக்கும், அந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கான ரூட் காஸை தான் நம்ம கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணோம். அந்த இடத்துல வரவங்க பாதி பேர் வந்து நம்ம பேசினாலே ஆக்டிவ் லிசனிங்லேயே சரியாயிடுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசினா கேட்க ஆள் கிடையாது. அப்போ பாதி பிரச்சனைகள் நம்ம அவங்கள உட்காந்து கவனிச்சாலே சரியாயிடும்.
0: அவங்கள பேச விட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாவே பாதி பிரச்சனை சரியாகும்.
1: அவங்க பார்ட்னர்கிட்டையும் அதை சொல்கிறப்ப அவரும் அப்போ தான் அதை கேட்பார், ஏன்னா அது வரைக்கும் லிசன் பண்ணல. அப்போ அந்த மாதிரி ஒரு டைரக்ட் இன்ட்ராக்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறப்பவே அது 50% சால்வ் ஆகிடும். இதை தாண்டி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கான ஜெனரல் காரணம் அந்த கவுன்சிலிங் வச்சு சொல்கிறேன். நான் அங்கே சொல்கிறது எல்லாமே எல்லாருக்குமே எல்லாமே 100% மேட்ச் கிடையாது. இவன் இப்படி தான், இவள் இப்படி தான். வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணி வந்தால் ரொம்ப நாள் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. யூ கேன் பஸ்ட் எனி டைம், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஃபேக்ட்.
0: புரிஞ்சுக்கோங்க,
1: இவன் இப்படி தான் புரிஞ்சுக்கோ, அவள் அப்படி தான் புரிஞ்சுக்கோ. 20-30% ரெண்டு பேருமே டச் பண்ணாது.
0: அட்ஜஸ்ட் பண்ணுறதோ காம்ப்ரமைஸ் பண்ணுறதோ ஒரு தீர்வு கிடையாது.
1: புரிந்து கொள்ளுதல் தான் தீர்வு. அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபேக்ட், அக்செப்டிங் த டிஃபரன்சஸ், இது ரெண்டு தான் தீர்வு குடும்ப வாழ்க்கையில்.
0: இதை பற்றி பேச ஆரம்பிச்சபோது நினச்சேன், நம்ம தினகரன் மாதிரி அமைதியாக இருந்தாவே பல பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமோ அப்படின்ட்டு.
1: ஆனால் கரெக்டு தான்,
0: கரெக்டு தானா?
1: ஏன்னா வாய் ஒன்று தான், காது ரெண்டு. ஹியர் மச் ஸ்பீக் லிட்டில், அதுக்கு தான் கடவுளே அப்படி வச்சிருக்காரு. நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பேசிக்கிட்டே இருந்தோம்னா
0: நேருக்கு என்னடா இவ்வளோ நல்லா பேசுறவரை போய் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு வெங்கடேஸ்வரன். கேட்க தோணும், ரொம்ப அமைதியான ஒரு தினகரன். ஆனால் அவருக்கு பிடித்த தலைப்பை பத்தி பேசும்போது குஷியாயிடுறாரு. ஆமா, மற்ற நேரங்கள் அமைதியா தான் இருக்காரு. பிடித்த தலைப்புகளை பத்தி பேசும்போது வாய் ஒன்று திறக்குது, மற்ற நேரம் காது ரெண்டு திறந்துக்குது. அப்படி இருக்கிறதா நல்லதுன்றீங்க.
1: இப்ப நம்ம பேசணும், ஒரு இடத்துல ஒரு வகுப்பு எடுக்கணும்னாலே நிறைய கேட்கணும், படிக்கணும். 4 மணி நேரம் படிச்சீங்கன்னா தான் உங்களால் சரளமாக ஒரு 1/2 மணி நேரம் பேச முடியும்.

0: அப்போ அதுதான் நமக்கு தேவை. நிறைய கற்றுக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ நமக்கு வந்து ரிசோர்ஸ் நிறைய இருக்கும்.
1: நிறைய கல்லூரிகள் அங்கெல்லாம் வந்து ஒரு மோட்டிவேஷன் டாக் கொடுக்கறதுக்கும் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க இல்லைங்களா, ஊக்க பேச்சாளராகவும் இருக்கிறீங்க நீங்கள்.
0: கேரியர் கைடன்ஸை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு வித்தியாசம் தெரியறதில்ல. ரீடிங் அண்ட் ஸ்டடிங், இதுக்கு என்ன வித்தியாசமே நிறைய பேருக்கு தெரியாது. ரீடிங்னா என்ன நினைப்பாங்க, பொதுவாக
1: படிக்கிறது,
0: மெமரைசிங் த ஃபேக்ட், மனப்பாடம் பண்ணுறது, அது கிடையாது ரீடிங். ரீடிங்ன்றது அது ஒரு நம்ம மனசில் பதியணும். அதுக்கு வந்து ஒரு ஆறு ஆறு சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக. ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேப்சுலேஷன், ரிவிஷன், ரீப்ரொடக்ஷன், ரெக்டிஃபிகேஷன். இந்த ஆறு நிலைகளை கடக்கிறப்ப அந்த விஷயம் சாகர வரைக்கும் உங்கள் மனசுலேருந்து போகாது.
1: இன்னொரு வாட்டி சொல்லிடுங்களா அந்த ஆறு ஆறை.
0: ரீடிங், ரிமெம்பரிங், ரீகேப்சுலேஷன், ரிவிஷன், ரெக்டிஃபிகேஷன், ரீப்ரொடக்ஷன், இதுதான். இது வந்து ஒவ்வொரு நாளுமே பண்ணிட்டா போதும். ஃபர்ஸ்ட் ரீடிங் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங். புக்கில் செலக்டிவாக முக்கியமான கொஸ்டினை படிக்கக்கூடாது, அட்டை டு அட்டை படிக்கணும். சிலபஸ் இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கற்றுக்கணும்.
1: சாய்ஸில் விடுறதெல்லாம் கூட
0: ஆஹா, அட்டை டு அட்டை ஃபஸ்ட்டு படிக்கணும். முக்கியமானதை அதுக்கப்புறமா எம்பசைஸ் பண்ணி படிக்கணும், அதுதான் ரிமெம்பரிங். ரீகேப்சுலேஷன் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸ்லாம் பாருங்கள், வேகமாக சாப்பிட்டு மெதுவாக எடுத்து அசைப்படும் அதுதான் ரீகேப்சுலேஷன். அதே மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்கும். அதே மாதிரி நம்மளும் இப்போ நியூட்டனின் முதல் விதின்னு கேட்டாங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்கு தான் அந்த நியூட்டனோட முதல் விதியில் வரும். அப்போ போகிறப்ப நான் கேட்பேன், முதல் விதி என்னன்னா, கடகடன் எந்திரிச்சு பசங்க பொண்ணுங்க எல்லாம் சொல்லிடுவாங்க டெஃபினிஷன், இந்த ரூமில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னு கேட்பேன், தெரியாது. அப்போது அதை அவங்க ரீட் தான் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் மெமரைஸ் த ஃபேக்ட், ஆனால் ரிசல்ட் தெரியல. அப்புறம் தான் சொல்லுவேன் இந்த சேர் வந்து இதே நிலையில் தொடர்ந்து இருந்தால் அதான் நியூட்டனின் முதல் விதி. ஜடத்துவம், இனர்ஷியா, ஃபேன் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதான், பூமி சுற்றிக்கிட்டே இருந்தால் அதான் முதல் விதி. பொருள் தொடர்ந்து அதே நிலையில் இயங்கினா அது முதல் விதின்னு நியூட்டன் புரிஞ்சு தான் சொன்னார், நம்ம அதை மனப்பாடம் பண்ணிட்டோம். இரண்டாம் விதி என்ன, நம்ம தள்ளனா அந்த டைரக்ஷனில் போகும், இதை தான் அவர் சொன்னார். இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். மூன்றாம் விதி, இயேசுநாதர் சொன்ன மாதிரி, ஒரு கண்ணத்தில் அரைஞ்சால் மறு கண்ணத்தில் காட்டு, பாலை தூக்கி போட்டால் திருப்பி வரும். அப்போ இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி படிக்கிறப்போ எளிதில் விளங்கும்.
1: நீங்கள் இப்போ சொன்னதெல்லாம் அசைப்போடணும் போல இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள், கேட்டுக்கிட்டே அசைப்போடுறோம்.
0: இல்லை சார், மின்னலேவில் வசீகரா பாடல் வந்து பிடிக்கும். அந்த பாட்டு ரொம்ப மென்மையாக மெலோடியாக இருக்கும், அமைதியான தருணங்களில் அந்த பாட்டு வசீகரா நெஞ்சு நிற்க.
1: ஜெயஸ்ரீ பாண்டா,
0: ஆமாம், அதை ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டை கேட்போம்.

0: தினகரன் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டுருக்கோம். இந்த உலகத்தை பொறுத்த இந்த பார்வை வந்து கொஞ்சம் வேறுபட்டிருக்கு, உங்களுடைய சிந்தனைகளும் கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்குது. இன்னும் எதிர்கால திட்டங்கள் என்ன வச்சுருக்கீங்க? பிஹெச்டி வரைக்கும் போயாச்சு, இதுக்கு மேலே அடுத்த கட்ட நகர்வு என்னங்க?
1: இப்போ நான் வந்து எங்கள் மனவளக்கலை மன்றத்தில் துணை பேராசிரியர் பயிற்சியாக இருக்கேன். அதனால் இப்போ வந்து மாஸ்டர் ஆஃப் ஒகேஷ்னல் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸு பண்ணிகிட்ருக்கேன். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி திருவாரூரில் பண்ணுறோம். இதில் வந்து இப்போ நான் படித்த இன்ஜினியரிங்கையும் யோகாவையும் இணைக்கணுன்றது தான். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங்காக நிறைய பிரச்சனைகள் படிக்கிறோம், ஆனால் அதற்கான தீர்வு 3000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாரம்பரியத்தில் இருக்குது. அது ரெண்டுத்தையும் இணைச்சி இதில் ஒரு ஆராய்ச்சி பண்ணணுன்றது என்னோடய எதிர்கால ஆவல். இது வந்து கல்வி சார்ந்தது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலிக்கு சப்போர்ட்டிவாக எனி டைம் இருக்கணும். செல்ஃபாக இருக்கிற வரைக்கும் நம்ம செல்ஃப் கோல்ன்றது இந்த ஆட்டிடியூடை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமோ அது வந்து செல்ஃப் கோல். ஃபேமிலிக்குன்றது நம்ம டிபெண்ட்டாக நம்ம இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறது.
0: இப்போ உலகத்தில் நிறைய பேர் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. ஒரு செய்யாறு பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர் இவ்வளோ தூரம் சாதிக்க முடியும்போது நம்மளால் முடியும் அப்படின்னு ஊக்கப்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஊக்கம் வந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு உங்களோட பேச்சை கேட்டோன்னா ஒரு 2 நாள் கொஞ்சம் உற்சாகமாக செயல்படுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொய்வு ஏற்படுது. இந்த தொய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்க தினகரன்?
1: இது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படி போகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரே ஆன்சர் செல்ஃப் மோட்டிவேஷன் தான்.
0: இந்த உலகம் நாமளே தட்டி கொடுத்துக்கணுமா?
1: திஸ் இஸ் கால்டு செல்ஃப் மோட்டிவேஷன்.
0: மற்றவங்க யாருமே தட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க.
1: அதுதான் சொல்கிறேன், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கிறப்போ உங்கள் பர்பஸ் இருக்கிறப்போ அதுவே உங்களை கொண்டு போயிடும். அப்துல் கலாம் சொன்னார் இல்லையா, உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, உறங்க விடாமல் செய்வதே கனவு. அதே மாதிரி விவேகானந்தர்தும் ரிலேட் பண்ணலாம் அது கூட. எழுமின் விழுமின் உழைமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் உழைமின் சொல்வார். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நம்மளாவே நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கணும். நிறைய பேர் வந்து இலக்குகளே நிர்ணயிக்கிறது இல்லை. இலக்கு இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் மாதிரி, டிஜிட்டல் கிளாக் இல்லை நார்மல் கிளாக் இல்லை, அப்போ அது யூஸ்லெஸ். அப்போ இலக்குன்னு நமக்காக வச்சுக்கிறப்போ அது நம்மளை தான் தூங்க விடாது. தட் வில் நாட் லெட் யூ ஸ்லீப். அந்த இலக்குகளை நம்ம நிர்ணயிக்கணும். 5 வயசில் நான் என்ன ஆகணும், 10 வயசில் என்ன, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், ஃபேமிலியில் என்ன பண்ணியிருக்கணும், ப்ரொஃபஷனலில் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒரு மல்டி டைமென்ஷனாக ஒரு டார்கெட் நமக்குள்ளே ஒரு இமேஜின் பண்ணி நமக்காக ஒரு விஷன் மிஷன் கிரியேட் பண்ணணும்.
0: ஒரு இலக்கு இருக்கணும்.
1: இலக்கு இருந்தால் அது உங்களை தன்னால் தூங்க விடாது அடையிற வரைக்கும்.
0: அண்மையில் கூட ஒரு ஆசிரியரை சந்தித்தேன். அவர் சொல்கிறார், இந்த மாணவர் முதல்ல சேரும்போது நீ என்ன ஆகணும் அப்படின்னு முதல் ஆண்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்கிறாங்க. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுடைய இலக்கு அப்படின்றாங்க. ஆனால் இலக்கை நிர்ணயிப்பது எப்படி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா?
1: ஆமாம், இலக்குகள் வந்து ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. கோல் செட்டிங் மஸ்ட் பி ஸ்மார்ட் அப்படின்வாங்க. ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், மிஷரபுளாக இருக்கணும், அட்டைனபுளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். இந்த 5 இருந்தால் தான் அது இலக்கு.
0: ஐஏஎஸ் ஆகுது ரியலிஸ்டிக் தான்.
1: ஆமாம்,
0: ஆனால் மெஷரபுளாக இருக்கணுன்றீங்க.
1: ஆமாம், இப்போ ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு இலக்கு, ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க ஒரு இலக்கு, கல்யாணம் பண்ணுன்றவங்க ஒரு இலக்கு, வேலைக்கு போகணுன்றது இலக்கு. கார் மட்டும் வச்சு சொல்கிற மாதிரி

0: அந்த இலக்கு எப்படி வந்து ஒரு ஸ்மார்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு பை எ கார், இதுதான் நம்மளுடைய இலக்கு. ஆனால் இது ஒரு ஆசை தான், இட் இஸ் டிசையர், இது லட்சியமாக ஏற்றுக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப வீக்கான ஒரு இலக்கு. அப்போ என்ன, 300 கம்பெனிக்கு மேலே இருக்குது, அப்போ எந்த கம்பெனி வாங்க போகிறோம்? அப்போது ஐ வாண்ட் டு பை ஹோண்டா கார், நான் ஒர்க் பண்ண
1: நிறைய மாடல்
0: ஹோண்டா சிட்டி, அதுலேயே நிறைய கலர் இருக்குது, ஒயிட், புதுசும் வாங்கலாம் செகண்ட் ஹேண்டும் வாங்கலாம்,
1: இப்படி ஒவ்வொன்றா
0: அப்படியே போயிட்டு. அப்போ ஐ வாண்ட் டு பை நியூ ஒயிட் ஹோண்டா சிட்டி கார், இது வரைக்கும் வந்தாலுமே இது இலக்கு கிடையாது, ஏன்னா இதில் டைம் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ ஐ வாண்ட் டு பை நியூ ஒயிட் ஹோண்டா சிட்டி கார் வித்தின் January 2027. இதுதான் போய் உங்களுடைய ஆல்ஃபா வேவ்ல உட்காந்துரும். இந்த மாதிரி ஃபோக்கஸ்டா செட் பண்ற கோல் தட் வில் நாட் எட் யூ ஸ்லீப், அதுக்கான வேலையை அதுவே செய்யும், சப்கான்சியஸ் மெமரியில போய் உட்காந்துரும். நம்ம கான்சியஸ் மெமரியிலே இருக்கிறப்ப எதையுமே செய்ய மாட்டோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்கும், ஒரு படம் பார்ப்போம், பிடிக்கும், அதோட போயிடுவோம். ஆனா இது வந்து சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிய வைக்கிறது தான் இலக்கு. இப்போ சூசைட்லாம் நடக்குது பாத்தீங்களா, அவன் இதை பதிய வைக்கிறான், இவன் எனக்கு வேணும், இவன் எனக்கு வேணும், இவதான் என்னுடைய உலகம்னு அந்த கோலை வந்து சப்கான்சியஸ் மெமரியில பண்ணிடுறோம். அந்த கோலை வந்து அட்டன் பண்ண முடியாதப்போ இ வில் கமிட் சூசைட். அதே மாதிரி மற்ற விஷயங்களும் பண்ணிக்கணும்,
1: நேர்மறையான விஷயங்களை பதிவு பண்ணிக்கிட்டா நல்லது.
0: நேர்மறையானது பண்ணாலும் வாட் நெக்ஸ்ட்னு கையில இருக்கணும், அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வருது. January 27 வரலன்னா வாட் நெக்ஸ்ட், அடுத்த மாசம் வாங்கிட்டு போகுது,
1: பிளான் பி வச்சுக்கணும்.
0: அப்போ அதுக்காக டெய்லி ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஒரு ஃபார்முலா, ஒரு கேப்சூலா சொல்லுவாங்க, இஃப் யூ ஹேவ் எ சேலஞ்ச் அந்த ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி சேலஞ்ச் தட் இஸ் கால்டு சக்சஸ், ரெஸ்பான்ஸ் வென் இட் நாட் ஈக்குவல் அப்பயே அது ஃபெயிலியர் தான். டெய்லி 8 மணி நேரம் படிச்சீங்கன்னா நீங்க கலெக்டர் ஆகலாம், தாசில்தாருக்கு டெய்லி 2 ஹவர், இதெல்லாம் வந்து அந்த ஒர்க்லோட பத்தி சொல்றது. அது டெய்லி பண்ணிட்டாலே நீங்க சக்சஸ் தான், 4 நாள் விட்டுட்டு உட்காந்தீங்கன்னா அப்பயே அது ஃபெயிலியர் தான். நோ நீட் டு பாதர் அபவுட் தி ரிசல்ட்.
1: நன்றி தினகரன், நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க, உங்களோட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்களும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு நல்ல சாதனையாளர் தான் நீங்க. உழைப்பவர் அரங்கத்தில் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசி என நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, டி தினகரன் உங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. மீண்டும் ஒரு முறை, டி தினகரன் அவங்களுடைய கைபேசி எண் 99 40 86 98 96. நன்றி தினகரன்.
0: நன்றி.
2: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இதுவரை திருச்சிராப்பள்ளி பாரத மிகுமின் நிறுவன உதவி பொறியாளர், தொழிலாளர் கல்வி ஆசிரியர் டி தினகரன் அவர்களின் அனுபவ கருத்துக்களை கேட்டோம். உடன் உரையாடினார் ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
3: திருச்சி பண்பலை 102.1
4: நினைவலைகளில் ரீங்காரமிடும் பழைய பாடல்கள்,
3: இதயத்தோடு உறவாடும் இனிய கானங்கள்,
4: இரவை சுகமாக்கும் இதமான கீதங்கள்,
3: நாள்தோறும் இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே.
4: தொலைபேசி வழியாகவும் வாட்ஸ்அப் வழியிலும் நேரலையாக

திருச்சிராப்பள்ளி எஃப்எம் ரெயின்போ 102.1. மூன்று மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்களின் வண்ண கோலங்கள், 5 மணிக்கு பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவு மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ். இதயமலர் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். 7:00 உற்சாகம் உச்சம், இதில் இளையோர் குறுங்கதை. 7:25 உழவர் உலகம், வாழும் கிராமங்களும் தற்சார்பு வேளாண்மையும், நீர்முகத்தில் பங்கேற்கிறார் புதுக்கோட்டை தெத்துவாசல்பட்டி சி. விஜய் அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம்.

0: பத்து மணிக்கு ஞாபகம் வருதே. இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று வளம் வர காத்திருக்கின்றன. இணைந்து இருங்கள், இசைந்து இருங்கள். திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அலைவரிசைகளோடு நேரம் 3 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. இந்தியா சைப்ரஸ் இடையேயான நட்புறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோலடிஸுடன் இன்று பேசிய பிரதமர், சைபர் பாதுகாப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் இரு நாடுகளுக்கான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஜனநாயகம், சட்டவிதிகள் போன்ற மதிப்பீடுகள் இரு நாடுகளின் நட்புறவில் இன்றியமையாததாக திகழ்வதாகவும், பிற நாடுகளின் எல்லைகளின் இறையாண்மையை இந்தியா மதிப்பதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான பாதுகாப்பு கட்டமைப்பின் அவசியம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையின் விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், சர்வதேச பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான பணியில் இப்படையினர் நாட்டின் பெருமையை தொடர்ந்து நிலைநிறுத்தி வருவதாக பெருமிதம் வெளியிட்டார். தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராகவும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் திரு ஷாஜஹான் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராகவும் இன்று காலை பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையின் எண்ணிக்கை 35 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளராக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் வரும் 29 நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வெனஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தகவல் துணுக்குகளுடனும் நேயர் கடிதங்களுடனும் மின்னஞ்சல்களுடனும் வலம் வர வருகிறது இசை தூரல்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். இன்னைக்கு உலக பல்லுயிர் பெருக்க நாள். நாம வாழ்ற இந்த உலகத்துல திமிங்கலம் போன்ற பெரிய உயிரினம்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர் வர நிறைய இருக்கு. 100 ஆண்டுக்கு வாழ்ற உயிர்களும் இருக்கு, சில நாட்கள் மட்டுமே வாழ்ற உயிர்களும் உண்டு. சுட்டெரிக்க பாலைவனங்கள்ல வாழும் உயிர்களும் உண்டு, பனிப்படர்ந்த கடும் குளிர் பிரதேசங்கள்ல வாழும் உயிர்களும் உண்டு. பல்லுயிர் பெருக்கம் இயற்கையாகவே கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறும் பல பணிகளை செய்யுது. மீன்கள் நீரை தூய்மைப்படுத்துது, மண்புழு மண்ணில் சத்துக்களை மறுசுழற்சி செய்யுது. இப்படிப்பட்ட பல்லுயிர்களின் பிரச்சனைகள் பற்றிய புரிதலையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்ததான் வருடா வருடம் May 22 உலக பல்லுயிர் தினமாக கொண்டாடுறோம். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இந்த பாடலுக்கு பிறகு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: ஒன்றாம் தேதி அன்று மதுரை கீதம் இசைத்துறை நிகழ்ச்சிகளை கேட்டேன் சிறப்பு. அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் சூப்பர், அறிவிப்பாளருக்கு பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க அரியலூர் வாரியங்காவல் கதிரவன் வசந்தி கொலஞ்சிநாதன்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: என்னதான் செயற்கை நுண்ணறிவு காலமா இருந்தாலும் இன்றைக்கும் நம்மளோட அன்றாட இன்றைய தேவைகளுக்கு இயற்கையை தானே சார்ந்திருக்கும். நாம சாப்பிட்ற சாப்பாட்டில் கிட்டத்தட்ட 80% தாவரங்கள்ல இருந்து தான் பயன்படுத்துகிறோம். தாவரங்களின் மகர்ந்த சேர்க்கை பறவைகள் பூச்சிகள் நத்தைகள் வௌவால் மூலமாக தான் நடக்குது. அதிலும் தேனீக்களின் பங்கு மிக முக்கியம். உலகிலுள்ள அனைத்து தேனீக்களும் அழிஞ்சிட்டா கூட அதன் பிறகு மனிதனால 4 ஆண்டுகளுக்கு மேலே வாழ முடியாதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே சொல்லியிருக்காருன்னா பாருங்களேன். இயற்கை வளம் என்பது வங்கியில சேமிக்கும் பணம் போல, அதோட வட்டியை மட்டும் எடுத்து பயன்படுத்தினாதான் பணம் அப்படியே இருக்கும், வாழ்நாள் முழுவதும் வாழ்வாதாரமாகவும் நம்ம காக்கும். பணத்தை மொத்தமா எடுத்து செலவிச்சிச்சா என்ன நிலைமையோ அதே கதிதான் இயற்கையை மொத்தமா பயன்படுத்தினாலும்.

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
5: இணைந்திருக்கிறோம் திரிஷா பாலி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். 13ஆம் தேதி வானொலி கேட்கும் அனுபவம் பற்றி தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் அவர்களின் குரல் கேட்டு மகிழ்ந்தோம். 3 மணிக்கு நேயர்களின் கடிதங்கள், மின்னஞ்சல்கள் ஆகியவை படிக்கப்பட்டது. அதில் எங்களின் கடிதமும் படிக்கப்பட்டது. 14ஆம் தேதி காலைமலை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் பாடல்களும் சிறப்பாக இருந்தது. 15ஆம் தேதி அன்று ஞாபகம் விருதி நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்கள் அனைத்தும் அருமை. 16ஆம் தேதி வசந்த அழைப்பில் 87வது உதயநாள் அன்று மீனால் அறிவிப்பாளர் ரங்கநாயகி அவர்கள் அனுபவங்களை பகிர்ந்தது சிறப்பு. 17ஆம் தேதி இசை தூரல் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி சிறப்பு. குறிக்கெழுத்து போட்டி சிறப்பாக இருந்ததுன்னு எழுதியிருக்காங்க. கூகூர் புகழேந்தி, முத்துலட்சுமி, சந்தோஷ்.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாய

0: மான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். நீங்களும் உங்களுடைய விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்களாகவோ அல்லது aartirichi@gmail.com என்ற எங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம்.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
4: GRT Jewelers வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இசை தூரல். ஏர்போர்ட்டிலிருந்து தாமஸ் அவர்களின் கடிதம் இது. 13 அன்று பொன்மாளி நிகழ்ச்சியில் பாடல்களை அள்ளி வழங்கிய சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உயர்ரக அரிசியை விளைவிப்பது பற்றி தெளிவாக அறிந்தோம். 14 மங்கள இசை அருமையாக இருந்தது. எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் நல்ல கருத்துக்களை வழங்கிய நடராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நாள்மலர் நிகழ்ச்சியில் பலரின் தனி சிறப்புகளை தெரிந்து கொண்டேன். காந்தி அஞ்சலி நிகழ்ச்சியை வழங்கிய ஜான்சன் ஐயாவிற்கு பாராட்டுக்கள். இதயரகம் நிகழ்ச்சியில் சிறப்பாக முன்னுரை வழங்கிய தம்பி நக்கீரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 16 அன்று இதயரகம் நிகழ்ச்சியில் துறவியின் கதை சொன்ன ராஜலட்சுமி அவர்களுக்கு நன்றி. மேனாள் அறிவிப்பாளர் ரங்கநாயகி அவர்களின் குரலில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுடன் உரையாடிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். 11 மன்னார்குடியில் இருந்து அதிபதி மற்றும் லாவண்யா இருவரும் நேர்களுடன் உரையாடியது சிறப்பாக இருந்தது. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சி கலகலப்பாக இருந்தது. 17 அன்று காலை மலரில் பல பயனுள்ள தகவல்களை கேட்டோம். வசந்த அழைப்பில் குழந்தைகளோடு குதூகலமாக பேசினார் அர்ச்சனா. அனைவருக்கும் நன்றிகள். பண்பலைக்கு பாராட்டுகள். இசைத்தூரலில் சகோதரி மரியா சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கினார்.
6: அடுத்ததா மின்னஞ்சல் வழியா உங்களுடைய விமர்சனங்களை அனுப்பியிருக்கிறாங்க அன்புராணி அவர்கள். அன்புராணி அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளும் கூட, உங்களுடைய ஊர் பெயரை மறக்காம அடுத்த முறை மின்னஞ்சலில் கருத்தை தெரிவிக்கும் போது தெரிவிச்சிங்க அப்படின்னா அது நல்லாயிருக்கும். இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். நாகை விவசாயி, திருநாவுக்கரசு, திருச்சி நேயர் வானொலி விவாதக்குழு அமைப்பாளர் பஞ்ச் பேச்சும் வெங்கடேஸ்வரனும் அவர்களுடைய நான உரையாடலும் அருமையாக இருந்தது. ஆலங்குடி வெள்ளைச்சாமி கவிதை வாழ்த்துக்கள். கவிஞர் மகாசுந்தர் கவிதை வாழ்த்து. வானொலி கரகரத்தால் தலையில் ஒரு தட்டு, சூப்பர் கவிதை. பாமாலை சூட்டி மகிழ்ந்த கவிஞர்கள் பேராசிரியர் பழனி அரங்கசாமி அவர்கள். ஆசிய ஜோதி உரையாடல் திருச்சியில் பங்கு பெற்ற பல அனுபவம் பற்றி பேசியது வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. அருமை, அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க அன்புராணி. அவங்கள தொடர்ந்து வணக்கம். அதாவது நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் மதுரை அருங்காட்சியக கல்வியாளர் நடராஜன் அவர்கள் மே 21 சிறப்புகளை விளக்கியது அருமையாக இருந்தது. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் மருத்துவர் பாலகணபதி அவர்கள்

தோல்நோய் தீர்வுகள் பற்றிய பல முக்கிய தகவல்கள் தந்தது அருமையாக இருந்தது. திருச்சி கலைக்காவிரி நுண்கலைப்பள்ளி மாணவர்களுடன் சித்ரா திருவாளன் அவர்களும் விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களும் உரையாடிய நிகழ்ச்சி அருமை. உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடைகளை எப்படியெல்லாம் பாதுகாக்கலாம் என்றும் கால்நடைகளுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பற்றிய பல புதிய சிறந்த தகவல்களையும் கேட்டு வியந்தேன். இரவு இசை இனிமை ஞாபகம் மருதி நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து. அவங்களை தொடர்ந்து குமரன் நகர்லிருந்து லக்ஷ்மி மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய நிகழ்ச்சிகளுக்கானது அன்றைய இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில இதயத்தின் ஆழம் தொட்டு இன்பமாய் வருடியது கௌதமனின் குரல். உடன் கோபாலும் இணைந்திருந்தார். சரோஜாதேவி என்ற நேயர் இணைப்பில் வந்தவுடன் கௌதமன் அவருடைய பெயர் காரணம் கேட்டது புன்னகையை வரவழைத்தது. ஒரு நேயர் கேட்ட சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடல் சூப்பர். இந்த பாடலை இளையராஜா இசையமைக்க SPB பாட மேடை கச்சேரியில் கேட்டிருக்கின்றேன். நல்ல பாடல். வானில் பறக்கும் குயிலின் இன்னிசையை மிஞ்சியது இவர்களின் அழகிய குரல். வாழ்த்துக்கள் கௌதமன் அண்ட் கோபால் அப்படின்னு குமரநகர்ல இருந்து லட்சுமி மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க.

0: நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திரமோடி 19வது கட்ட ரோஜ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 51,000 இளையோருக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை நாளை வழங்குகிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையோர்கள் பல்வேறு அமைச்சகங்கள், நிதி சேவைகள், உயர்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட 18 ரோஜ்கர் மேளாவில் 12,00,000 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை தலைமைச் செயலகத்தில் வனத்துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு சார்பில் 16,85,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் இன்று நேரில் பார்வையிட்டு பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க அலுவலர்களை அறிவுறுத்தினார். அரியலூர் மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பள்ளி கல்வி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி இன்று நேரில் பார்வையிட்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு இசைப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். 13 வயது முதல் 25 வயதிற்குட்பட்டோருக்கு குரலிசை, நாதஸ்வரம், தவில், தேவாரம், வயலின், மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார். நீலகிரி குன்னூர் காட்டேரி பூங்காவில் 2வது மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. கடல்சார் வாழ்வியலை கருப்பொருளாக கொண்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை உள்ளிட்ட 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலைவீசி மீன்பிடிப்பது போல் வடிவமைக்கப்பட்ட உருவம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.

0: ஸ்கூல்ல இருக்கும்போதுதான் தோணும், வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே இன்னும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் இருக்கு, சேர்த்து வீட்டு பாடம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிறதுக்குள்ள நாங்க போடுற பாடம் இருக்கு.
1: இப்ப என்னன்னா இத மைண்ட் பண்ண வேணாம்,
0: என்ன
1: ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ரொம்ப எளிமையான விளையாட்டு தான். ஒன்னு ரெண்டு மூணு தெரியுமா உங்களுக்கு? பத்து வரைக்கும் தெரியுமா? பத்து வரைக்கும் தெரிஞ்சா போதும்.
0: சொல்றதுக்கு முன்னாடி எளிமையான விளையாட்டுன்னு சொல்லிட்டு இத்தனை கேள்வி கேட்டீங்க அப்படின்னா அது கடுமையான விளையாட்டு.
1: ரெண்டு மூணு குழந்தைங்களுக்கு கூட தெரியும்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அப்புறம் எனக்கு ஏன் தெரியாம போச்சு
1: பாருங்க. அதனால நேர்கள் வரும்போது இவர்கள் அதிபதி அவர்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு அவங்கள வச்சே கேட்டுருவோம்.
0: என்ன ஒண்ணு வச்சு ஒண்ணு காமெடிக்க முடியாது பண்ணலையே?
1: அது நேர்கள் வரும்போதுதான் தெரியும்.
0: வரணும், எங்க கூட வந்து விளையாடணும். நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 இந்த எண் வந்து அறிமுக நேயர்களுக்கானது. இது வரைக்கும் வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சியில நான் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எண்ணை தொட்டுவாங்க. வழக்கமான நேயர்கள்
1: 246-102-1
0: இந்த எண்ணை தொட்டு வரலாம். உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண குழந்தைகள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி.
0: அதிபதி.

0: 4:04 ஆக போகுது. நேர்கள் கேட்டு நிற்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோளங்கள்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் மைண்ட் கேம்.
1: வெள்ளிக்கிழமை மைண்ட் கேம்ஸ் தானே?
0: ஆமா.

0: ٹائیگر کا حکم.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவம் மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966 06.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் குடும்பமா குளு குளுன்னு சாரதா சம்மர் ஷாப்பிங்
5: திருச்சி சாரதாஸ்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
7: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
8: நான்கு மணி 10 நிமிடம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ணக்கோளங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வண்ணக்கோளங்கள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில் நேயர்களே நீங்களும் பங்கேற்கலாம். 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல.
9: அதாவது மைண்ட் கேம் அப்படின்னா 1, 2, 3, 10 வரைக்கும் தெரியுமா அப்படின்னு தானே கேட்டேன்.
8: ஆமா
9: ஆமா. இப்ப நம்மளே வந்து உங்களை வச்சே டெஸ்ட் பண்ணிடலாமா இல்ல நேயர்களுக்கு வழிவிடலாமா? எப்படி
8: டெஸ்ட் பண்ணணும்
9: எப்படி தெரியும் அப்படின்னா 1, 2, 3 தெரியாதாம்மா, அது நாங்க ஈஸியா சொல்லிட மாட்டோமா அப்படின்னு சொன்னா அங்கதான் ஒரு சின்ன டெஸ்ட்.
8: சரி,
9: என்னன்னா இப்ப நம்ம வந்து எண்கள் சொல்லும் போது நாங்க வந்து

0: அந்த பிளேஸ் வேல்யூ, அதாவது ஒரு ஒரு எண்ணு சொல்லும்போது, இப்போ ஒன்று ரெண்டு அப்படின்னா கைத்தட்டுங்க இல்லை சொடக்கு போடுங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லுவோம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணுக்கு பதிலாக நாங்கள் என்ன குறிப்பு சொன்னோமோ அதை தான் நீங்கள் செய்யணும். பாருங்க, சொல்லிட்டே இருக்கும்போது வந்து பத்து சொல் ஒன்று ரெண்டுலேருந்து பத்து சொல்கிற வரைக்கும் நான் ரெடி அப்படின்ட்டு வந்துட்டாங்க. யார் எங்கேருந்து பார்த்துடலாம்? வணக்கம்.
1: டவர் பிரச்சனை வந்துருச்சு.
0: டவர் பிரச்சனை வந்துருச்சா? முதல்ல நீங்க யார் எங்கிருந்து பேசுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? அப்ப விளையாட தயாரா இருக்கீங்க அப்படிதானே? சரி, இப்ப என்ன அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணு பத்து வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்ப நீங்க சொல்லும் போது, வரிசையா சொல்லும் போது, ரெண்டு அப்படின்ற எண்ணுக்கு பதிலா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா டிக் டிக் அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? அதே போல ஐந்து அப்படின்ற எண் வரும்போது நீங்க வந்து கைத்தட்டணும், சரி. ஏழு அப்படின்ற எண் வரும்போது வாவ் அப்படி சொல்லணும், சரிங்களா? ஒன்பது வரும்போது சொடக்கு போடணும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? மறுபடியும் சொல்றேன்,
1: ரெண்டு வரும்போது டிக் டிக் சொல்லணும், அஞ்சு வரும்போது கை தட்டணும், ஒன்பது வரும்போது வாவ்னு சொல்லணும்,
0: ஏழு வரும்போது வாவ், ஒன்பது வரும்போது சொடக்கு, சரிங்களா? அப்ப நீங்க தெளிவா இருக்கீங்க பாத்தீங்களா? விளையாட்டுக்குள்ள போயிடலாமா? ரெடி. ஒன்று,
2: மறுபடியும்
0: ஆரம்பிக்கலாம், சரிங்களா? அஞ்சு வரும்போது கிளாப் கை தட்டணும், ஏழு வரும்போது வாவ் அப்படின்னு சொல்லணும், ஒன்பது வரும்போது சொடக்கு போடணும், சரிங்களா? சரி. ஒன்று, மூன்று,
1: கை தட்டணுமா?
0: எல்லாமே கேளுங்க, கை தட்டக்கூடாதே, அஞ்சுக்கு தானே கை தட்டணும். சரி, பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
2: இதே போல மைண்ட் கேம்ஸ் ஏதாவது சொல்லக்கூடியதா நீங்க அப்படியே கவனமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க, வாங்கி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னாலே சிறப்பா.
0: நீங்க குறிப்பு கூட எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? மறுபடியும் ஒண்ணு சொல்லிடலாம், ரெண்டு சொல்லும் போது டிக் டிக்னு சொல்லணும், ஐந்து சொல்லும் போது கை தட்டணும், ஏழு வரும்போது வாவ் சொல்லணும், ஒன்பது வரும்போது சொடக்கு போடணும், அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸி தானே? குறிப்பு எடுத்து வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
2: எடுத்து வச்சுக்கிட்டா நல்லதுதான். எடுத்து வச்சுக்கிட்டு எங்களோட நீங்க பேசலாம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில. சுள்ளி 431 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள்ல இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
3: GRP Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRP Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஈஸியா ஏசி வாங்க, வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
3: வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு மைண்ட் கேம்ஸ் சொல்லி விளையாட ஆரம்பிச்சாச்சு. வந்து ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்கிறாரு, வந்துட்டு ஆடிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அடுத்து ஆட்டக்காரர் யார் வராங்க அப்படின்னு கேட்கலாம். விளையாடுறதுக்கு எங்க கூட இணையிறதுக்கு வணக்கம், வாங்க.
4: வணக்கம். இருவர் கூட்டணி, அதிபதி அருண்குமார், பிரியமுள்ள பிரியா வைரமணி, இருவருக்கும் இனிய மாலை வணக்கம் கூறி 3 நாள் இடைவெளிக்கு பிறகு 102.1 பண்பலையில் இணைவது மலைக்குடி பற்றி சண்முகம்.
3: இந்த 3 நாளுக்கு பிறகு இடைவெளிங்கிறது துல்லியமான தகவல் ஐயா?
2: அப்படியே வைப்ரேஷன்ல எல்லாம் வரீங்க.
4: சந்தேகம் இல்ல, உண்மைதான்.
3: சிறப்பு. சரி, இந்த வானொலி பட்டியில இருந்து கொஞ்சம் விலகி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லாட்டி ஒளி அளவு குறைச்சிருங்க.
4: சரிங்கய்யா,
2: விளையாட ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடி.
2: சரி, தெரியும்ல உங்களுக்கு எந்தெந்த எண்களுக்கு என்னென்ன
4: செல்லணும். நிகழ்ச்சி கேட்டு
2: ரைட், மகிழ்ச்சி போயிடலாமா? 1, 3. என்னாச்சு? நல்லா கை தட்டுங்க, நாங்களும் கை தட்டுறோம். ஆனா அது இல்லையே. ஆமா, அப்புறம் என்ன? அவரு அதே தானே செஞ்சாரு. என்ன போங்க, எல்லாருக்கும் மறுபடியும் வாய்ப்பா? சரி, மறுபடியும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க சரிங்களா. 2 சொல்லும் போது டிக் டிக் சொல்லணும், 5 சொல்லும் போதுதான் கிளாப் பண்ணணும், 5 சரிங்களா. அதுக்கப்புறம் 7 வாவ், 9 சொடக்கு போடணும் சரிங்களா. ஆமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
3: சரிங்க, இப்ப இந்த 1, 3 எல்லாம் சொல்லும் போது என்ன பண்ணணும்?
2: எண்கள் சொல்லும் போது அடுத்தது என்ன வருமா, இல்ல வந்து நான் சொன்ன வார்த்தைகள் வருமானத நீங்க கவனிச்சு சொல்லணும்.
3: இதுதாங்க நிபந்தனை, புரியுதுங்களா ஐயா? சண்முகம் ஐயா,
2: 1 சொல்லுங்க.
4: 1, 2,

0: இரண்டுன்னு சொல்லக்கூடாது, அதற்கு பதிலா தான் நீங்க அதை சொல்லணும்.
1: சரியா?
0: ஒன்று, மூன்று. என்னாச்சு? அடுத்ததுக்கு வந்துட்டேன் போங்க. சிரமம்லாம் ஒண்ணும் இல்ல, ஜாலியா ஒரு விளையாட்டு அவ்வளவுதான். சரிங்களா? நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்,
2: பாராட்டுகள் உங்களுக்கு. நேர்களே, எங்களுக்கு சேர்ந்து நல்ல சுவாரஸ்யமா இருக்கிற இந்த சங்க்ல, இந்த இடத்துல, இந்த நேரத்துல, இந்த எண்ல நீங்க பேசணும் அப்படின்னா, சுழி 431 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு எண்ணோட 240-102-1, 246-102-1 இந்த எண்ணை தொட்டு வாங்க. உங்களோட விளையாடுறதுக்கு தயாரா இருக்கோம் நாங்க. FM Rainbow 102.1 வண்ண கோலங்கள்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மைண்ட் கேம்னு சொல்லியாச்சு. கொஞ்சம் மைண்ட் பண்ணாம விளையாடலாம் ஜாலியா அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து வெற்றி தோல்வி அதுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. எதுனால நம்ம சகஜமா எடுத்துட்டு போயிடணும். அடுத்து நம்முடைய இணையக்கூடிய நேயர் வணக்கம். ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சி கேட்டு ரெடியா?
1: சொல்லுங்க.
0: போயிடலாமா?
1: சொல்லுங்க.
0: 1 3
1: 4
0: வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் கடகடன் முயற்சி பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? மறுபடியும் ட்ரை பண்ணலாமா? 1 3
1: 4 6
0: வாவ்
1: 8 10
2: அசத்திட்டீங்க.
0: நினைப்பு
2: 240-102-1 மற்றும் 240-106-102-1 இந்த எண்ணை தொட்டு வரலாம். இணைந்திருங்கள் எங்களோடு FM Rainbow 102.1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோளங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நான்கு மணி 4:33 எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல நீங்க கண்டுபிடி கண்டுபிடினு சொல்லி இருக்கீங்க.
3: விளையாடுறதுக்கு வர்றதுக்கு ஆட்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்குது.
0: இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பேசலாம். நேயர்களே சொல்லி 4-3-1 அப்படிங்கிற இனிப்பினோட 240-102-1 240-6-102-1 இந்த எண்கள் வழியா
3: அதாவது மைண்ட் கேம் சொல்லிட்டு நீங்க பாட்டு கண்டுபிடிச்சு குழம்பிட மாட்டாங்களா நேயர்கள்?
0: எழுதி வச்சிருக்கிறோம்ல, நீங்க சொல்றதுக்கு சரியான விடைய கண்டுபிடிக்கணும்.
3: சரி, இப்ப அடுத்து பாத்தீங்களா யார் இணைப்புல வந்திருக்காங்கன்னு பாத்தலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்கிருந்து?
4: எதுமலையில இருந்து மகாலட்சுமி சரவணன் பேசுறேன்.
3: மகாலட்சுமி, நீங்க ஏற்கனவே சொன்ன விளையாட்டே வர்றீங்களா? இப்ப வந்து நம்ம வித்தியாசமா என்ன அடுத்த விளையாட்டுக்கு போலாமா? அதே இதேதான் இதற்கு பதிலா வேற, சரிங்களா? அதாவது விலங்குகள் அனிமலோட சவுண்ட்ஸ், சரிங்களா? அதை வச்சு விளையாடலாமா இல்லங்கன்னு எனக்கு அதான் நான் பரீட்சை பண்ணிட்டு வந்திருக்கேன், ட்ரை எல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன் அப்படின்றீங்களா? பத்திங்களா, நான் அதுக்கு தான் ரெடி ஆகி வந்திருக்கேன். நீங்க வந்து அடுத்த க்வெஸ்சன் எல்லாம் கேட்காதீங்கன்றீங்களா? சரி மகாலட்சுமி ரெடி. 1 3 என்னாச்சு மகாலட்சுமி? 4 8 10 சிறப்பு பரவாயில்ல மகாலட்சுமி நிறைய முயற்சி பண்ணிருக்கீங்களா சிறப்பு ஆனா அடுத்த விளையாட்டு கொடுத்துதான் என்ன பண்ணிட்டு இருக்கலாம் சரி பரவாயில்ல இன்னொரு முயற்சி பண்ணி பாப்பமா சரி. இப்ப என்னன்னா 1 மியாவ், சரிங்களா? 4 குக்கு, 6 கிக்கி, 8 குவாக் குவாக், 10 மே, சரியா? மறுபடியும் சொல்றேன், 1 மியாவ், சரிங்களா? 4 குக்கு, 6 கிக்கி, 8 குவாக் குவாக், 10 மே. ஓகே
4: ஓகே.
3: மியாவ்.
4: 2
3: 3
4: கிக்கி.
3: கிக்கியா சொன்ன? குக்கு. ஓகே. 5 சொல்லுங்க.
4: மறந்துருச்சுங்க.
3: சரி பரவாயில்லங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
0: நேர்களே எங்களோட சேர்ந்து வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு மைண்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொட்டு வாங்க சொல்லி 4-3-1 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு என்னோட 240-102-1 மற்றும் 240-6-102-1 இந்த எங்கள் வழியா.
5: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: கும்போ விளக்கு வச்சு குரு பூசையாகுதுன்னு கரக

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சரதாஸ்.
6: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: வண்ணக்கோளங்கள் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மைண்ட் கேம் தான் விளையாடி இருக்கோம் இன்னைக்கு. அடுத்து நம்முடைய இணைக்கூடிய நேயர் யாருங்க பாக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம். திருச்சி மாவட்டம் துறை முத்துக்குமார்.
7: தயாரா இருக்கீங்களா
8: மேடம்?

0: தெரிஞ்சிருச்சு. அப்படிதான பயிற்சி பண்ணிட்டு வந்திருக்கீங்க
1: அப்படிதானே?
0: சரி, அது விளையாடலாம், விளையாடலாம். போயிடலாமா
1: விளையாட்டுக்கு?
0: ஒன்று, மூன்று,
1: நான்கு,
2: நேயர்கள் இந்த எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம வந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு பண்பலையில
0: காத்துட்டு
2: அணிவகுக்க காத்திருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இடைக்கால ராகங்களோட இனிய வரவுல அடுத்ததா பொன்மாலை வர இருக்குதுங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இரவு 8 மணிக்கு பாத்தீங்கன்னா இரவு இசை இனிமையில நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில விருப்பப்பாட்டு
0: 80-90 காலத்துல வந்த பாடல்களை வந்து நேயரோட விருப்பப்பாடெல்லாம் கேட்டு ரசிக்கலாம்.
2: அதோட நிப்பாட்ட முடியாது, அதோட நிறுத்தவும் முடியாது. ஏன்னா நேயர்களுடைய அந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியோட விருப்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நீண்டுகிட்டே இருக்கும். 10 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஞாபகம் வருது,
0: ஞாபகம் வருது. நம்ம அதாவது வந்து காவிய பாடல்களுக்கு போயிருந்தோம் அந்த கால பீரியடுக்கு வந்து.
2: இல்ல, நீங்க கால் பண்ணி பாட்டை கேட்கலாம். 938-546-102 வாட்ஸ்அப்லயும் உங்களுடைய தகவல்களை அனுப்பலாம். இந்த மாதிரியான அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நிறைய நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நேர்களே, இந்த பண்பலையில நம்ம திருச்சி வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.1 எந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 0431 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட 240-102-1, 240-106-102-1 இந்த எண்கள் வழியா இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: வண்ணக்கோலங்கள் கேட்டுருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மைண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா விளையாட்டு இருக்கோம். எல்லாம் சின்ன பிள்ளை ஆயிட்டாங்க. அப்படியே அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்துன்னு பாத்திரலாம். வணக்கம்.
3: இன்னைக்கு 7 மணிக்கு
4: உற்சாகம் உச்சத்துல இளைய ஒரு குறுங்கதை இருக்கு.
3: ஆமா
4: சரிங்களா. இளைஞர்கள் எப்படி எல்லாம் கதை சொல்றாங்க அப்படிங்கறதையும் நம்ம கேக்கலாம்.
0: நேர்கள் இன்று 7 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்கலாம். அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம்.
5: வணக்கம் மேடம். சக்கரபாணி பேசுறேன். உறவில் வந்து
0: மகிழ்ச்சிங்க. யா விளையாட போயிடலாமா?
5: எது
0: அந்த டிக் டிக்கா இல்ல மியாவ் சவுண்ட்? எது எது போறீங்க? மியாவ் மியாவ் போயிடலாம். சரி ஓகே. 1 மியாவ் சவுண்டு, 4 குக்கு, 6 கிக்கி, 8 குவாக் குவாக், 10 மே. சரிங்களா? ரெடி. மியாவ்.
5: 2.
0: 3.
5: குக்கு.
0: 5.
5: கிக்கி.
0: 7.
5: குவாக் குவாக்.
0: 9. ஆஹா அடடடா. இது பாத்தீங்கன்னா சிட்டி அது ஒரு மே அந்த மாதிரி இருக்கு.
4: சூப்பர் சக்கரபாணி அவர்களே, உங்களுக்கு பாராட்டுகள். இன்னொன்று சக்கரபணி ஐயா, இன்னொரு விஷயத்துல நம்ம பாராட்டியாகணும். அதாவது நம்ம அறிமுக நேயர்களுக்கு 240, 102 ஆமாம், அவங்க அந்த எண்ணில் வந்தாலும் கூட அவங்களுக்கு சின்ன ஒரு அந்த அறிவுறுத்தல் கொடுத்த உடனே அதை சரியா கடைபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்காக நம்ம பாராட்டணும்.
0: வழக்கமான பழக்கமான நேயர்கள் எல்லாருமே வந்து அதை கடைபிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்து யார் யாரெல்லாம் வந்து விளையாடுறாங்க அப்படின்னு காத்திருந்து பாடலோட தொடர்ந்து கேட்கலாம்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்
1: வெறும் விவசாயம் அல்ல இது உங்கள் அதிகார கனவு அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அரசு பணியில் சேர சரியான தருணம் இது விதைப்பது மாணவர்களை அறுவடை செய்வது அதிகாரிகளை இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு தலைக்காயம் விஷமுறிவு எலும்பு முறிவு ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும் மெடிக்கல் சென்டர் புத்தூர் திருச்சி
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி
6: திருச்சி சாரதாஸ்
7: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள் வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி
8: குறைந்த கட்டணம் தரமான கல்வி அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்

0: வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்றுத் தரும் பயிற்சி வகுப்புகள்,
1: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உரும தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கிட்டத்தட்ட வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரம் காலையில இருந்து ஒர்க், அதாவது வேலை பார்த்து அப்படியே ரொம்ப டயர்டா இருப்பாங்க. இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமா அவங்க எல்லாம் குழந்தைகளா மாதிரி விளையாடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்பலாம்.
4: அதாவது உடல் உழைப்புக்காக அவங்க ஓய்வு எடுக்கிற நேரத்துல இந்த மூளைக்கு வேலை கொடுத்த மாட்டீங்களா மைண்ட் கேம்ஸ் சொல்லி இப்பதானப்பா உழைச்சு கிளச்சி போய் உட்காந்தோம். ஆனா நீங்க மறுபடியும் எங்களை அப்படி கிளப்பி விடுறீங்களா?
3: ஆனால இது ஜாலியா தான்ப்பா இருக்கு.
4: இன்னைக்கு எல்லாமே நல்லா ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி விமர்சனங்களை நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தாராளமா எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புங்க. aartrichy@gmail.com அப்படின்ற
3: மின்னஞ்சல் கடிதம் எழுதி அனுப்ப நிலை இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் கவுண்டர்மெண்ட் 1.
4: இன்னைக்கு வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்ட உங்களுக்கும் பங்கேற்க முயற்சி செய்த உங்களுக்கும் நாங்க அனைவரின் சார்பிலையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன்மாலை.

0: நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடிலியஸுடன் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, நிதி இணைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் உள்ளிட்ட துறைகளில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இப்பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு சிபி சார்ஜ், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சைப்ரஸ் தொடர்ந்து இந்தியாவிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்ததாக கூறினார். நாடு முழுவதும் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு அமைப்புகளை வலுப்படுத்தும் நோக்கில் ஜீவன் மொபைல் செயலியை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார்.

இலங்கையில் மூத்த குடிமக்களின் தேவைகள், அரசு நலத்திட்டங்கள், அவசர கால உதவி, மூத்த குடிமக்கள் இல்லங்களின் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களுக்கும் அரசு பயிற்சி மையங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றார். பொதுமக்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறினார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 பேருக்கு பணி நியமன ஆணைகளை மாவட்ட வருவாய் அலுவலர் வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீர சாகச செயல் புரிந்த தகுதியுடைய மகளிர் 2026 ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது பெற awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ரி நியூசிலாந்தின் மைக்கேல் வெனிஸ் இணை செக் குடியரசு இணையை இன்று மாலை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

அந்தி மாலை வேளையில் தேநீர் கோப்பையும் தேனிசை கீதமும் நம் ரணப்பட்ட இதயத்தை குணப்படுத்தும் மருந்தாக மாற தீரா காதலோடு தெவிட்டாத பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கனமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1.

0: நீண்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இளமை ஊஞ்சலாடுகிறது. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம், பாடலுக்கு வரிகள் வாலி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. கனமான பொழுதுகளும் கன நொடியில் கரைகிறது, என்னோடு நீ இருந்தால்.

0: அலைபூசி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. வைரமுத்துவின் வரிகளில்
1: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 5:14 நிமிடம் நேர்கள் கேட்டு நின்றிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கனமுமாய் இது பொன் மாலை. மனமெங்கும் நறுமணம் பூவின் வாசனையாய் உனதன்பின் நேசத்தில்

கண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. தேவேந்திரன் இசையமைப்பில் வைரமுத்துவின் வரிகள். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது. பேரன்பின் பெருங்காதல் நீ, மேகத்தினுள் மறைந்து கொள்கிறாய், அவ்வப்போது மறையும் நிலவாய்.

மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜாவின் இசையமைப்பில். நேர்களை நமது எஃப்எம்என்போ 102.1 இன்று மாலை 6:15 உணவு மற்றும் ஊட்டச்சத்துத்துறை உதவி பேராசிரியர் இதயமலர் அவர்கள் தரும் நல ஆலோசனைகளும் கேட்டு பயன்பெறலாம் உணவே மருந்து நிகழ்ச்சியில்.

காற்றொலிகளில் கவிதை தென்றலாய். இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அலைகள் தீண்டிய பாதமாய் செல்லிடுகிறது மனம், உன் கரம் தீண்டிட.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் மனோ கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். நாயகன் திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காற்றலைகளில் கவிதை தென்றலா இதுபோன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வார்த்தைக்கு தடை போட்டு விழியால் கதை பேசுகிறாய் மௌன மொழியில்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே பாடிய பாடல் கேட்டீர்கள். நான் சொன்னதே சட்டம் திரைப்படத்திற்காக. காற்றொலிகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காத்திருந்து காண துடிக்கும் கண்களில் தேங்கி கிடக்கும் கனவுகளை உனையன்றி யார் அறிவார்?

மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது. சந்திரபோஸ் இசையமைப்பில் கே ஜி எஸ் தாஸ், கே சித்ரா குரல்களில். இழைப்பாறுமினி மாலை வேளையில் உங்கள் மனம் ரெடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வார்த்தைகளுக்கு தடை போட்டு விழியால் கதை பேசுகிறாய் மௌன மொழியில்.

காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து பாடலளித்தது. இளையராஜாவின் இசைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. அடைமழை என பொழிந்திடு உன் காதல் மழையை ஆனந்தமாய் நானும் நனைந்து கரைகிறேன்.

0: ராசா மகன் திரைப்படத்திலிருந்து பாடலளித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையமைப்பில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: हमारी सहायता टेलीलॉ के ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: காற்றலிகளில் கவிதை தென்றுள்ளாய். இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இயந்திர வாழ்க்கையும் இனிமையாகிறது, என் இதய வீணையில் ஸ்வரங்களாய் நீ இருப்பதாலேயே.

0: உனக்காக திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழித்தது. கேட்டு பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 19ஆம் கட்ட ரோஜ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 51,000 இளையோருக்கு புதுதில்லியில் இருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை நாளை வழங்குகிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் இந்நிகழ்வு நடைபெறுகிறது. சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையோர்கள் பல்வேறு அமைச்சகங்கள், நிதி சேவைகள், உயர்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட 18 ரோஜ்கர் மேளாவில் 12,00,000 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் விரிவடைந்து வரும் தரவு மையத்துறையானது செயற்கை நுண்ணறிவு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஒருங்கிணைப்பு, மேம்பட்ட டிஜிட்டல் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் 100,00,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய அமெரிக்க வர்த்தக கூட்டமைப்பின் வருடாந்திர உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், நம் தேசம் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு இணையாக தொழில்நுட்ப முன்னேற்றம் கண்டு வருவதாகவும், வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்திய தரவு மையத்தில் திறன் 6.5 GW உயரும் என்றும் கூறினார். தமிழகத்தில் 6 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து மாநில அரசு இன்று உத்தரவிட்டுள்ளது. இதன்படி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக திரு டோங்கிரி பிரவீன் உமேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்திற்கு அசோக் குமாரும், திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அக்ஷய் அனில் வாக்ரேவும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு லலித் குமாரும் காவல் கண்காணிப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு காவல்துறை தலைவராக செந்தில் குமாரியும், பெண்கள் மற்றும் குழந்தைகள் குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளராக ஷாமலா தேவியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் அவர்களது ஒரு படகையும் உடனடியாக மீட்டுத்தரக்கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் காப்புக்காடு மலை அடிவாரத்தில் தாயை பிரிந்த குட்டியானையை வனத்துறையினர் மீட்டு அதன் தாயை கண்டறிந்து சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, மதுரை, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கோவை, நீலகிரி, நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

மனிதன் நல்ல மனநலத்துடன் இருந்தால்தான் அவன் செய்யும் செயல் திறன் பெற்றதாக இருக்கும். அது அவனுக்கு மட்டுமின்றி உலக நன்மைக்கும் வழிவகுக்கும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகுல தற்போது காலியாக இருக்கக்கூடிய 89 சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர்கள் பணியிடங்களுக்கு தகுதியான சுய உதவிக்குழு உறுப்பினர்களை தகுதி அடிப்படையில் மதிப்பூதியம் மற்றும் ஊக்கத்தொகையோட தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதற்கு தேர்வு செய்யப்பட வேண்டிய உறுப்பினர் பணிபுரியக்கூடிய ஊராட்சியை சார்ந்தவராக இருக்கணும். மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஊக்குநராக குறைந்தபட்சம் 2 வருட பணியாற்றிய 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் தமிழ் ஆங்கிலம் நன்றாக எழுத படிக்க தெரிந்தவர்களாகவும் கணக்கிடும் திறன் உடையவராகவும் இருக்கணும். 35 வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள் இந்த பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கலாம். சமுதாய வங்கி ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய நபர் சமுதாயம் சார்ந்து அமைப்பு பணியாளர்களாகவோ தனியார் நிறுவனங்களில் முழுநேர பணியாளராகவோ இருக்கிறவங்க இதற்கு விண்ணப்பிக்க முடியாது. இருசக்கர வாகனம் இதற்கு ஓட்ட தெரிந்தவராகவும் ஆண்ட்ராய்டு கைபேசி வைத்திருப்பவராகவும் இருக்கணும். விண்ணப்பங்களை மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார மையம் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு ஊரக வளர்ச்சித்துறை தரைத்தளம் இந்த முகவரிக்கு இம்மாதம் 27 மாலை 5 நேரடியாகவோ அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு 8760119 1630 மேலும் நினைவிற்கு 8760119 1630 இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

0: உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்க சாப்பிட வாங்கி கொடுக்கறது என்ன?
1: என்ன நாய் கிழுவ,
0: பிரியாணி தானங்க. அப்ப உங்களுக்கான உணவு மருந்து நிகழ்ச்சி தான் இப்ப வர இருக்கிறது. ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.
2: நம் அனைவரும் நாவிலும் நீரூற வைக்கும் ஒரு உணவை பற்றி பேச போறோம், அதாவது பிரியாணி. பிரியாணி ஓர் கலாச்சார விருந்துணவா அல்லது நம் அன்றாட ஆரோக்கியத்திற்கு உகந்ததா? இது சரியான உணவா? இதை நாம் அடிக்கடி சாப்பிடலாமா என்ற கேள்விகளுக்கான பதிலை அறிவியல் மற்றும் ஊட்டச்சத்து ரீதியாக ஆராய்வோம். பிரியாணிங்கிறது அரிசி, இறைச்சி, காய்கறி மற்றும் பலவிதமான மசாலா பொருட்கள் சேர்த்து சமைக்கப்படும் ஓர் அற்புதமான கலவை. மிதமான அளவுல வீட்டுல குறைவான எண்ணெயில சமைக்கப்படும் பிரியாணி பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் மசாலாக்கள் அனைத்தும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான உணவாகவே இருக்கும். ஆனா இதுல சவால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலத்துல விசேஷ நாட்கள்ல மட்டும் உரிய உணவாக இருந்த பிரியாணி இன்று துரித உணவு கலாச்சாரத்தின் தாக்குதலால வாரந்தோறும் அல்லது தினமும் உண்ணப்படும் ஒரு உணவாக மாறிட்டு இருக்கு. இங்கதான் ஆரோக்கிய சிக்கல் தொடங்குது. பெரும்பாலான உணவகங்கள்ல தயாரிக்கப்படும் பிரியாணியும் அதை நாம் அடிக்கடி உட்கொள்வதும் நாம் ஆரோக்கியத்தில் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துது. உணவகங்களில் பிரியாணி தயாரிக்க பயன்படுத்தப்படும் அதிகப்படியான எண்ணெய், நெய் ஆகியவை கலோரிகளை அதிகரிக்கின்றன. ஆட்டுக்கறி மற்றும் சிவப்பிறைச்சியில் இருக்கும் நிறைவற்ற கொழுப்பு, அதாவது சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ், உடலில் கொலஸ்ட்ரால் அளவை உயர்த்தும். இந்த அதிகப்படியான கொழுப்பு நுகர்வு உடல் பருமன் மற்றும் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயத்தை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாம சுவை அதிகரிக்கிறதுக்காக பதப்படுத்தப்பட்ட மசாலாக்களும் உப்பும் சேர்க்கப்படுது. அதிக சோடியம் உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தம் உருவாக முக்கியமான காரணமாக இருக்கு. பிரியாணியில் உள்ள அதிக கொழுப்பு மற்றும் கனமான மசாலா பொருட்கள் செரிமான அமைப்பை சீர்குலைக்கலாம். அதிக கொழுப்பு செரிமான செயல்முறையை மெதுவாக்குகிறது. அதிக மசாலாக்கள் காரணமாக நெஞ்சிருச்சல் மற்றும் அமிலத்தன்மை போன்ற செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சாதாரணமா பகல் நேரத்திலேயே கூடுதல் பிரியாணி சாப்பிடுறதுனால கேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நள்ளிரவு நேரங்கள்ல அதிகமா பிரியாணி உட்கொள்ற ஒரு பழக்கம் அதிகரிச்சிட்டு இருக்கு. இரவு நேரங்கள்ல நம் உடல் ஓய்வெடுக்க தயாராக இருக்கும்போது வளர்சிதை மாற்ற விகிதம் குறைந்து கொண்டே இருக்கும். இதனால பிரியாணியில் உள்ள கலோரிகள் உடனடியாக எரிக்கப்படாமல் கொழுப்பாக சேமிக்கப்படுகிறது. இது எடை அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். செரிமானத்திற்காக உடல் உழைப்பதால் ஆழமான ஓய்வு நிலைக்கு செல்ல முடியாமல் தூக்கமின்மை அல்லது தரமற்ற தூக்கம் ஏற்படலாம். பிரியாணியில் இருக்கும் அதிகமான கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு இரவில் இரத்த சர்க்கரை அளவை உயர்த்தலாம். பிரியாணியை முற்றிலும் தவிர்ப்பதை விட விழிப்புணர்வோடு அணுகுவதே ரொம்ப அவசியம். பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாம சிறிய அளவில் மட்டும் நம்ம பிரியாணியை எடுத்துக்கலாம். இரவு உணவாக பிரியாணி உண்பதை தவிர்த்து மதிய உணவாக உட்கொள்வது மிகவும் சிறந்தது. நள்ளிரவில் உண்பதை தவிர்க்கவும். பிரியாணி உட்கொள்ளும் போது தயிர் பச்சடி மற்றும் நாச்சத்து நிறைந்த சாலடுகளோடு சேர்த்து சாப்பிடும் போது செரிமானத்திற்கு உதவும். அதிக கொழுப்புள்ள இறைச்சிக்கு பதிலா குறைவான கொழுப்புள்ள புரதங்களை தேர்ந்தெடுக்கணும். பிரியாணி தினசரி உணவு அல்ல, அது ஒரு சுவையான விருந்து. பிரியாணி என்பது மகிழ்ச்சியான தருணங்களை சிறப்பிக்க பிறந்த ஓர் உணவு. அதை தினசரி வழக்கமாக்காமல் எப்போதாவது அளவோடு சரியான நேரத்தில் உண்பதன் மூலம் அதன் சுவையை அனுபவிக்கவும் அதே சமயம் நம் உடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க முடியும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்ற நம் பாரம்பரிய பழமொழியை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி நமது உணவை விவேகத்தோடு தேர்ந்தெடுப்போம்.
0: இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை தந்தாங்க திருச்சி உணவு மற்றும் ஊட்டச்சத்துவியல் துறை இணை பேராசிரியை முனைவர் சு இதயமலர் அவர்கள்.

0: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். இந்தியாவோட 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பான சென்சஸ் 2027 இரண்டு கட்டங்களா நடைபெற இருக்கு. சுதந்திரத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய 8வது கணக்கெடுப்பா இது அமைஞ்சிருக்கு. இதனை பின்பற்றி நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் முதல் கட்டமா வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு 2026 ஆகஸ்ட் 1 தொடங்கி 30 வரைக்கும் நடைபெற இருக்கு. இதுல வீடுகளோட நிலை, வசதிகள், குடிநீர், கழிப்பறை, மின்சாரம், சொத்து விவரங்கள் சேகரிக்கப்படும். 2வது கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பிப்ரவரியில் நடைபெறும். இதுல மக்கள் தொகை, கல்வி, தொழில், சமூக பொருளாதார நிலை, குடியேற்றம், மகப்பேறு தொடர்பான விவரங்களும் சேகரிக்கப்படும். இந்த முறை சாதிவாரியான கணக்கெடுப்பும் இடம்பெறுது. முதல் முறையா முழுமையான டிஜிட்டல் முறையில் சென்சஸ் நடத்த இருக்காங்க. இதற்காக CMMS போர்ட்டல், சிறப்பு மொபைல் செயலியும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. SE.census.gov.in மூலமா பொதுமக்கள் தாங்களே குடும்ப விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ் உள்ளிட்ட 16 மொழிகளில் இந்த வசதி கிடைக்கும். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 1500 பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்காங்க. மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கு சென்சஸ் 2027 முக்கிய அடித்தளமா இருக்கும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்களிடம் தங்களுடைய முழு விவரத்தையும் வெளிப்படைத்தன்மையும் வழங்க மக்கள் தங்களோட ஒத்துழைப்பை நல்கிடுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு DK சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோதோலிதீசுடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசினார். மேற்காசிய மற்றும் யுக்ரைன் பிரச்சினைக்கு அமைதி பேச்சுகள் மூலம் தீர்வு காண்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அமைச்சர் திரு சரத்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் மனிதவள மேலாண்மைத்துறை சார்பிலான திட்டங்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு அவர் பேசினார். பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மையுடன் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சரத்குமார் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதள

0: கூட்டத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள திரு வன்னியரசு மற்றும் திரு ஷாஜகானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு கட்சிக்கும் அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை உள்ளது என்றும், இதனை கருத்தில் கொண்டு யாரையும் புண்படுத்தும்படி கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் என்று திமுகவினரை கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்க தமிழகத்திற்கு உரிமை இல்லை என்று கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை மழுங்கடிக்கும் வகையில் கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு இதனை வேடிக்கை பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமை விட்டுக் கொடுக்கப்படுவதை அஇஅதிமுக அனுமதிக்காது என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியனும் கர்நாடக துணை முதலமைச்சரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இதுபோன்ற கருத்துகள் தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். மேகதாது அணை திட்டத்தை கர்நாடக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும், இப்பிரச்சினையில் தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் கர்நாடக அரசின் செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றம் மற்றும் நடுவர் மன்ற தீர்ப்பை மீறி மேகதாது அணையை கட்ட கர்நாடகா முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இப்பிரச்சினை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை தமிழக அரசு விரைவுபடுத்தி காவிரி உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் திரு டி கே சிவக்குமாரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். தருமபுரி புதிய பேருந்து நிலைய முறைகேடு தொடர்பாக உயர்மட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பிரச்சினையில் தனியார் நிறுவனத்திற்கு சாதகமாக மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சியில் தொடங்கி தற்போதைய மாவட்ட நிர்வாகம் வரை அனைத்து தரப்பினரும் மக்கள் நலனை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பழைய பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை கேரளம் மற்றும் தென் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருச்சியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்வதற்கான பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கான கோடை சிறப்பு முகாமில் பங்கேற்றவர்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகளை வருவாய் அலுவலர் திரு நாராயணன் இன்று வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை ஆட்சியர் திரு பிரசாந்த் இன்று ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் பள்ளி

0: வாகன ஓட்டுநர்கள் பொறுமையாக வாகனங்களை இயக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று ஒருநாள் மட்டும் நிறுத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் இன்று பொறுப்பேற்றார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தைப்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பவினா பட்டேல் கொரியாவின் சன்கே மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பவினா பட்டேல் சுபம் வத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயா தீபிகா கங்காபட்னம் அத்யோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்ச் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோதிஸ்தா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசுஹிரோ யோஷிமுரா ரெய்னா அசோ இணையை வென்றது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீட்டி குஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6 தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. பஹ்ரைனில் அக்டோபர் மாதம் 24 தேதி தொடங்க இருந்த இப்போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தற்போது அங்கு நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அமைப்புகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் காலியாக உள்ள அரசு பணியிடங்களை விரைவில் பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. மேகதாது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்துக்கு அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது ஆரவாரம்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆற வாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழக அரசோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் கீழே இயங்கக்கூடிய மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் திருச்சிராப்பள்ளி மாணவிகளுக்கும் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் பல்வேறு சேவைகளை வழங்கி வருது. இந்த மையத்தில் வழங்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு பதிவு, வேலைவாய்ப்பு பதிவு புதுப்பித்தல், கூடுதல் கல்வித் தொகுதிகளை பதிவு செய்தல், முகவரி மாற்றம் செய்தல், வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம், இந்த சேவைகள் அனைத்தையுமே விண்ணப்பதாரர்கள் எந்தவித கட்டணமும் இல்லாமல் அரசோட அதிகாரப்பூர்வ இணையதளமான tnvelaivaipu.gov.in/empower என்ற முகவரி வாயிலாகவோ நேரடியாகவோ இல்லை இலவசமாகவோ செய்து கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலக பணிகளுக்காக எந்த ஒரு தனிநபரையோ தனியார் நிறுவனத்தையோ இடைத்தரகர்களையோ நம்பி எந்த தொகையும் செலுத்த வேண்டாம். போலி விளம்பரங்களை கண்டு ஏமாறவும் வேண்டாம் என்று உங்களோட தனிப்பட்ட விவரங்களை அந்நிய நபர்களிடம் பகிரவும் வேண்டாம் என அறிவுறுத்தப்படுது. மீறுபவர்கள் குறித்த தகவல் தெரிந்தால் உடனடியாக திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் 0431-2413-501 or 9999-5590-501 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழு, திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டம் இணைந்து வழங்கக்கூடிய கோடைக்கால பயிற்சி முகாம்ல நாளையும் நாளை மறுநாளும் ஆசிரியர் திரு பெருமாள் அவர்களோட ஓவிய பயிற்சி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சீர்மரபினர் நல வாரியத்தில் பதிவுபெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2008 வழங்கப்பட்டு வருது. விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவுத்தொகை ஈடுசெய்தல், முதியோர் ஓய்வூதியம், சீர்மரபினர் இனத்தைச் சார்ந்தவர்கள் 18 வயது நிறைவு செய்து 60 வயதிற்கு மேற்படாதவர்கள், அமைப்பு சாரா நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய குடும்பத்தில் ஒருவர் இந்த வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுறாங்க. இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் இணையதளமும் உருவாக்கப்பட்டிருக்கு. இனி dncwb.tn.gov.in இணையதளம் மூலமா விண்ணப்பம் செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம திருச்சி வயலூர் பிரதான சாலையில் உள்ள ஜெயராம் நகரில் உள்ள இலவச திறன் பயிற்சி மையத்தில் டேலி, டிடிபி, டேட்டா என்ட்ரி, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஜிடிஏ, பேசிக் கம்ப்யூட்டர், ஆரி, டெய்லரிங் போன்ற வேலைவாய்ப்பு சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருது. இந்த பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருது. இதனால் பொதுமக்கள் மாணவர்கள் இதனை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளலாம்.

அடுத்ததா வானிலை முன்னறிப்பு தெரிஞ்சுக்கலாம். இன்று சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வட தமிழகத்திலும் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் தென் தமிழகத்திலும் ஒரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். இனி கேட்கலாம்
4: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. நாட்டில் தடையற்ற எதிர்கால வளர்ச்சியை நோக்கிய வர்த்தக சூழலை உருவாக்க மத்திய அரசு அயராது செயலாற்றி வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், இந்திய வர்த்தகர்களை உலக அளவில் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தனது கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை 2 குறைத்துள்ளார். தமிழகத்தில் திறமையான இளம் விளையாட்டு வீர வீராங்கனைகளை கண்டறிந்து பயிற்சி அளிக்கும் வகையில் திறனாய்வு குழு அமைக்கப்பட உள்ளதாக மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் ஒலிம்பிக் பவன் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், வரும் 2028 அமெரிக்காவில் நடைபெறவுள்ள கோடைக்கால ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தோர் வெற்றியாளராக திகழ உரிய பயிற்சிகள் வழங்கப்படும் என்றார். அரியலூர், ஆண்டிபடம், டீப்பழூர் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் வரும் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வரும் 3 ஸ்கில் ட்ரைனிங் tn.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் விசுவக்குடியில் நாளை நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாட்டு பணிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பிரபாகர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமாக உள்ள திண்டுக்கல் மலைக்கோட்டை, பிரியாணி, மல்லிகைப்பூ உள்ளிட்டவற்றை காய்கறிகளால் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், சென்னை, விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத்தில் இன்று 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8:00.

ஒன்றுல நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உற்சாகம் உச்சம். இன்று இளையோர் குறுங்கதை. நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்து கதை கேக்குறது பிடிக்கும். ஆனா அந்த கதைகள் நம்மள ஒரு கற்பனை உலகத்துல கொண்டு போற கதைகளா இருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம பாட்டி யாராவது கதை சொன்னாங்களோ, நம்ம அம்மா யாராவது கதை சொன்னாங்களோ, நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு கற்பனை உலகத்துல போயிருவோம். அடுத்து என்னாச்சு அடுத்து என்னாச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த காலம் மாறி இப்ப நாமளே கதைகளை சிந்திக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டோங்க. ஆமாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் பல்வேறு இலக்கிய துறையில பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கட்டும், இப்போ பல்வேறு இலக்கிய தடத்துல கால் பதிச்சிட்டு இருக்காங்க. கல்வி பயிலும் போதே கதை வாசிக்கிறாங்க, கவிதைகள் வாசிக்கிறாங்க, கட்டுரைகள் வாசிக்கிறாங்க. அது வாசிச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்றத உணர்ந்து தன்னோட படைப்பாவே வெளியில கொண்டு வராங்க. இன்னைக்கு எண்ணற்ற மாணவர்களும் சரி, எண்ணற்ற இளைஞர்களும் சரி, பல்வேறு தடத்துல இந்த மாதிரியான கதைகளை கூட பதிவு பண்ணிட்டு வராங்க. ஆமாங்க, கதைகளை பதிவு பண்றதுக்கு பல செயலிகள் கூட இருக்குங்க. நீங்க எழுத்து பூர்வமாவும் சரி, இல்ல வாய்மொழி மூலமாவும் சரி, உங்களுடைய கதைகளை பதிவு பண்ணலாம். அந்த வகையில இன்றைக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில முதலாவதான குறுங்கதை அன்பு அகிலம் வெல்ல செய்யும். இந்த கதையோட முக்கிய கதாபாத்திரம் மாலதின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுதான் படிச்சு 12 வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு கல்லூரிக்கு சேர அந்த அளவுக்கு போதிய பணம் இல்ல. ஏன்னா அவங்க மேற்கொண்டு இன்ஜினியர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அரசு கல்லூரியிலையும் அவங்களால சேர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, கல்லூரி அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தொலைவுல இருக்கு. அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க தம்பி இவங்க மூணு பேர் தான் அந்த குடும்பத்துல. இந்த பொண்ணோட அம்மா இரவு நேர டிஃபன் கடை வச்சிருக்காங்க. இந்த டிஃபன் கடையை தான் அந்த பொண்ணு பாத்துக்கணும். காலையில கல்லூரிக்கு போயிட்டு மாலையில டிஃபன் கடையை வந்து பாத்துக்கணும்ன்றதுனால தொலை தூரமா எங்கேயுமே சென்று படிக்க முடியாத சூழல் அந்த பொண்ணுக்கு இருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜ்லயும் சேர முடியாம ஃபீஸ் ரொம்ப கூட இருக்குன்னு அவங்க சேராம இருக்காங்க. அந்த நேரத்துலதான் அவங்க அம்மா கூட அந்த டிஃபன் கடையில போய் உதவி செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட கடைக்கு தினமும் ஒரு நபர் பார்சல் வாங்க வருவாரு. அதே மாதிரிதான் வழக்கம் போல அன்னைக்கும் பார்சல் வாங்கிட்டு என்ன படிச்சு முடிச்சிட்டீங்களா, என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த நபர் மூலமா இன்னொரு நபரும் அந்த பொண்ணுடைய கடைக்கு சாப்பிட வராங்க. அப்படி சாப்பிட வரும்போது அந்த பொண்ணு அவ்வளவு வேலை பாக்குறத பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சின்ன வயசுலயே அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு நல்லபடியா படிக்கவும் செஞ்சிருக்காங்க, 12 வகுப்புல நல்ல மதிப்பெண்ணும் எடுத்திருக்காங்களே அப்படின்னு ரொம்ப பெருமைப்பட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது அதே நபர் மீண்டும் ஒரு நாள் வந்து அவங்க கடைக்கு சாப்பிட வந்தாங்க. அவங்க கடைக்கு சாப்பிட வரும்போது ஒரு வயசான பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த பாட்டி சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்ல, ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்க. இந்த பொண்ணும் அவங்க கடையில இருக்கக்கூடிய அந்த இட்லி எடுத்து அதை பார்சல் பண்ணி கொடுக்கறாங்க. கொடுத்தோடனே அந்த பாட்டி மனசார வாழ்த்துனாங்க. இத அந்த நபர் பாக்குறாரு. அந்த பாட்டி அதுக்கப்புறம் தினமும் அந்த பொண்ணுடைய கடைக்கு வராங்க. இந்த பொண்ணு ஒரு நாள் கூட சலிக்காம அந்த பாட்டிக்கு பார்சல் கட்டி கொடுக்கறாங்க. இத பார்த்த அந்த நபர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. இந்த சின்ன வயசுலயே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு பக்குவமா, இவ்வளவு அன்பு செலுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அன்பை பார்த்து இந்த நபர் வியக்கிறாரு. அதே மாதிரி மீண்டும் அந்த நபர் வந்து சாப்பிடலான்னு வரும்போது அந்த நபர் வந்து பர்ச வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டாரு. நான் பர்சையே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நீங்க தினமும் எங்க கடைக்கு வரவங்க தானே, நீங்க எங்களை ஏமாத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அன்னைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறாரு. ஒரு நாள் அந்த நபர் என்ன பண்றாரு, நாம அந்த பொண்ணுடைய நேர்மைய சோதிச்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு நாள் கடைக்கு சாப்பிட வரும்போது அந்த பொண்ணோட கடையிலேயே ஒரு 10,000 ரூபாய் தொகையையும் 1,00,000 மதிப்புள்ள மோதிரத்தையும் ஒரு கவர்ல வச்சு மறந்து வச்சுட்டு போன மாதிரி நடிச்சிருக்காரு. இத தெரியாத அந்த பொண்ணு, அச்சோ அவர் சாப்பிட்ட அந்த பொருளை இங்கே வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்றத கவனிச்சுட்டு திரும்ப வருவாருன்னு நம்ம காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை பத்திரமா எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்க தம்பி, அம்மா இவ்ளோ பணம் இருக்கு நம்ம வச்சுக்கலாம, நம்மளும் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு அவங்க தம்பி சொல்லும் போது கூட அந்த பொண்ணு உடனே அவங்க அம்மா கிட்டையும் தம்பி கிட்டையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உழைச்ச பணம் மட்டும்தான் நமக்கு தேவை, அடுத்தவங்க உழைக்கிற பணம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு தினமும் காத்திருக்காங்க. இப்படியே 1.5 வாரம் போகுது. அந்த நபர் திரும்ப கடைக்கே வரல. 1.5 வாரம் கழிச்சு திரும்ப அந்த நபர் வராரு. வரும்போது அந்த நபர் எந்த ஒரு வார்த்தையுமே அந்த பொண்ணுகிட்ட கேட்கல. இன்னைக்கு நைட் என்னமா டிஃபன் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் கேட்டாங்க. நீங்க 1.5 வாரத்துக்கு முன்னாடி எங்க கடைக்கு சாப்பிட வந்தப்போ ஒரு மஞ்சள் பையில பணமும் மோதிரமும் இருந்துச்சு, அதை நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க. இதை பார்த்த அந்த நபர் ரொம்ப வியந்துட்டாருங்க. உடனே என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த பொண்ணுக்கு அட்மிஷனும் வாங்கி தராங்க. கடைசியில அந்த நபர் யாரு அப்படின்னா, அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லூரியோட நிறுவனர் தான் அந்த நபர். இந்த பொண்ணுடைய நேர்மையை தெரிஞ்சுக்கிட்டு

இருக்கட்டும், இந்த பொண்ணு எல்லாரும் மேல வச்சிருக்கக்கூடிய பாசத்தை தெரிஞ்சுக்கிட்டும், இந்த பொண்ணு நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டும், அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த நபர். கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க. உண்மையாவும் உழைப்பாவும் அன்பாவும் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத இந்த கதை நமக்கு நிரூபிச்சிருச்சு. கதையில பல விதம் இருக்குங்க. அதுல இன்னொரு விதம்தான் சிறார்களுக்கான கதை. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கதை இது கற்பனையற்ற ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆனா நீங்க இப்ப கேட்க போறது ஒரு கற்பனையான கதை. அதாவது ஒரு பொருள் பேசினா எப்படி இருக்கும், இதுதான் ஆங்கிலத்துல ஃபேண்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கற்பனைகளை அதிக எந்த கதை புகுத்தும் அப்படின்னா சிறார்களுக்கான கதைகள் தான். அப்படி பள்ளி படிக்கக்கூடிய மாணவி விகாசினி தன்னுடைய நடையில ஒரு கதை சொல்லிருக்காங்க. வாங்க அது என்ன கதைன்னு கேக்கலாம்.

0: அதுல இன்னொரு விதம் சிறார்களுக்கான கதை. அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கதை வந்து கற்பனையற்ற ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய ஒரு கதை. ஆனா நீங்க இப்ப கேட்க போறது ஒரு கற்பனையான கதை. அதாவது ஒரு பொருள் பேசினா எப்படி இருக்கும், இதுதான் ஆங்கிலத்துல ஃபேண்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கற்பனைகளை அதிகமா எந்த கதை புகுத்தும் அப்படின்னா சிறார்களுக்கான கதைகள் தான். அப்படி பள்ளி படிக்கக்கூடிய மாணவி விகாசினி தன்னுடைய நடையில ஒரு கதை சொல்லிருக்காங்க. வாங்க அது என்ன கதைன்னு கேட்கலாம்.
1: ஒரு பெரிய கடலுக்கு நடுவுல ஒரு குட்டி தீவு ஒன்னு இருந்துச்சு. அந்த குட்டி தீவுல காலையில சூரிய வெயில் பட்டதுல இருந்து அந்த சூரியன் வெயில மறையிற வரையும் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேக்கும். அது இரவானா அந்த சிரிப்பு சத்தம் எல்லாம் அப்படி ஆயிரம் சிங்க உள்ள பூந்த மாதிரி கொட்ட சத்தமா கேக்கும். இந்த நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கும் நீங்க ஆசைப்படுறீங்களா? இந்த நாட்டோட பேர் வந்து லட்டு நாடு. இந்த லட்டு நாட்டுல வந்து காலையில மதியம் இரவு சாப்பாடு டீ காபி எல்லாம் அந்த மக்கள் வந்து லட்டு தான் சாப்பிடுவாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாத்தோட பேர் வந்து லட்டு ராணி. ராணி பேர் லட்டு ராணி, ராஜா பேர் லட்டு ராஜா, என் பேர் வந்து லட்டு விகாஷ்னி, என் தம்பி பேர் வந்து லட்டு சிக்லு புக்லு, என் தங்கை பேர் வந்து லட்டு பும்பும்பு, அப்படிதான் எல்லாத்தோட பேரும் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். ஆடி முடிச்சுட்டு வயிறு குழுங்க சிரிப்பாங்க. இப்படிதான் அவங்க எல்லாம் வயிறு குழுங்க சிரிப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு பாக்கலாம். ஏன்னா அங்க ஒரு தேவதை கோவில் இருந்துச்சு. அந்த தேவதையோட பேர் வந்து என்ன தெரியுமா? அந்த தேவதையோட பேர் கூட லட்டு தேவதை. அந்த தேவதை கோவில்ல ரெண்டு பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த ரெண்டு பேர்த்தோட பேர் வந்து லட்டு ஞானியும் லட்டு நிலாவும் உட்கார்ந்துருந்தாங்க. லட்டு ஞானிட்ட வந்து லட்டு நிலா கேக்குறா. லட்டு நிலா யாருன்னா லட்டு ஞானியோட வளர்ப்பு பொண்ணு. அவ வந்து கேக்குறா லட்டு ஞானிட்ட, லட்டு ஞானி நீங்க மட்டும் ராஜா, உங்களுக்கு மட்டும் பெருசு பெருசா புதுசு புதுசா அழகழகா பரிசு தராரு, கூட நான் வரேன், என்ன கண்டுக்கிறதே இல்ல அப்படின்றா. ஓ அதுவா, நான் வந்து எழுத படிக்க தெரியும், அதனாலதான் வந்து எனக்கு பரிசு தராரு, எழுத படிக்கிறது அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்றாரு. அப்ப நான் நாளைக்கு வரேன், எனக்கு எழுத படிக்க சொல்லி கொடுங்க அப்படின்றா. சரி அப்படின்றாரு. அதே மாதிரி அவளோ எழுத படிக்க தெரிஞ்சு நல்லா எழுதி படிச்சு அவளோ ராஜா கிட்ட பரிசு பரிசா புதுசு புதுசா அழகழகா பரிசு வாங்குறா. அப்படி வந்து அவ பரிசு வாங்கினோடனே அந்த பேனாவுக்கு நன்றி சொல்றா. பேனா வந்து கைக்கு நடுவுல வச்சு, என் இனிய பேனாவே, உன்னை இத்தனை நாள்ல எந்த ரூபத்துல பார்த்தேன், எல்லா ரூபத்திலயும் பார்த்தேன், முதல்ல நீ பென்சிலா இருந்த, அப்புறம் பேனாவா மாறின, அப்புறம் உன்னாலதான் நான் குட் ஸ்டார் எல்லாம் வாங்கினேன், உனக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி இந்த கடையை முடிக்கிறோம்.
0: மாணவி விகாசினி அருமையா கதை சொல்லிருக்காங்க இல்லங்க. ஒரு லட்டுவை வச்சு ஒரு ஃபேண்டசியான உலகத்தை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள கல்வி அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இலக்கிய புனைவு கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை எப்படி இருக்கும்னா, இலக்கியத்துல நடந்திருக்க கூடிய ஏதாவது ஒரு நிகழ்வை எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சம் புனைவு சேர்த்து சொல்லுவாங்க. திருக்குறள்ல இருக்கக்கூடிய பொருளை எடுத்து அதற்கு சார்ந்த ஒரு கதைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. திருக்குறள்ல உள்ள புகழ் அப்படின்ற அந்த அதிகாரத்துக்கு இணங்க குறுங்கதை மாணவி சொல்றாங்க. அவங்க யாரு, என்ன கதை சொல்ல போறாங்க அப்படின்றது கேட்டுட்டு வந்துடலாமா?
2: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் மதுமிதா. நான் மணச்சநல்லூர் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு முடித்துவிட்டு 12ஆம் வகுப்பு செல்லவிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு என்னன்னா புகழ். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் ஒரு பையன். சொல்லுடா ராசா என்றார் பாட்டி. ஏன், நம்ம நாட்டு மன்னரை எல்லோரும் தினமும் வாழ்த்துறாங்க பாட்டி என்று கேட்டான் அந்த பையன். அட என்னடா இது கேள்வி, நம்ம மன்னர் நம்ம ஊர்ல இருக்கும் எல்லா மக்களுக்கும் வேலை தந்து ஊதியமும் கொடுக்கிறாரு, மூன்று வேளைக்கும் சத்தான உணவுகளையும் கொடுக்கிறாரு. ஒரு முறை ஒரு 7 வயது குழந்தை மன்னரிடம் நான் படிக்க வேண்டும் என்று சொன்னவுடன் ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தார். தான் மட்டும் வாழாமல் தன் மக்களையும் வாழ வைக்கிறவர் தான் நம்ம மன்னர் கண்ணா என்றார் பாட்டி. சரி பாட்டி, ஆனால் இதையெல்லாம் ஏன் அவர் செய்கிறார் என்று கேட்டான் அந்த பையன். பிற மன்னர்களை போன்று இவரும் சுயநலமாக இருக்கலாமே என்று இன்னொரு கேள்வியும் கேட்டான். பிற மன்னர்கள் மறைந்தவுடன் அவர்களுடைய ஆட்சியும் மறைந்துவிடும், ஆனால் நம் மன்னர் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்றும் ஆட்சி செய்து கொண்டே இருக்கும் என்றார் பாட்டி. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது பாட்டி என்றான் அந்த பையன். இதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் திருவள்ளுவர் புகழ் என்ற அதிகாரத்தையே இயற்றியுள்ளார். இதனை நாம் உணர்ந்து

0: உலகில் சிறந்த மனிதனாக வாழ வேண்டும். வாழும் காலத்தில் தனக்கென வாழாமல் பிறருக்காக வாழக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவர்களை காலம் கடந்தாலும் அனைவரும் வாழ்த்தி புகழ்வார்கள். இதுதான் வந்து நம்ம கதையோட கருத்து. இன்றைய உலகத்துல நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது. முடிந்தவரையும் நம்மளால பிற மனிதர்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். ஒருவேளை நம்ம இறந்தாலும் நம்ம செஞ்ச உதவி அவங்க மனசுல எப்பயும் பசுமையாகவே இருக்கும். இந்த கதையிலிருந்து நீங்க நல்ல கருத்துக்களை கத்திருப்பீங்க நான் நம்புறேன். இத உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
1: பள்ளி மாணவி மதுமிதா நம்ம கிட்ட அருமையா ஒரு குறுங்கதை பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிகள் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி ரெயின்போ எஃப்எம் 102.1 உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இளையோர் குறுங்கதை.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ആകാശവാണി செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க

0: உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 MW சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 பேர் உயிரிழந்தனர், 11 பேர் காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 பேர் உயிரிழந்துள்ளதாகவும்

0: 344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சித்தாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6 தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: நிகழ்ச்சியில் இன்று அள்ளி
1: அள்ளி பணங்குவிக்க துள்ளிய விவசாயம்தான் வந்தது. வணக்கம் நேர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில வாழும் கிராமங்களும் தற்சார்பு வேளாண்மையும் அப்படிங்கிற தலைப்புல நமக்கான ஒரு சில ஐடியாக்களை தருவதற்காக நமது அரங்கத்தில் நம்மோட இணைஞ்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருத்துவாசல்பட்டியைச் சேர்ந்த சி விஜய் அவர்கள். படித்தது என்னமோ பிஇ மெக்கானிக்கல், செய்கிறது வந்து விவசாயம், அதுவும் மனசுக்கு பிடிச்ச விவசாயம். மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் விஜயை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்வம் உங்களை தொத்திக்கும். அப்படி தான் இப்போ நானுமே வந்து விஜய் கூட பேசிகிட்டு இருக்கேன். வணக்கம் விஜய்.
2: வணக்கம்
1: விஜய். இப்போ எப்படி நீங்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கனவு தான், மெக்கானிக்கல் படித்தாலும் சரி எலக்ட்ரானிக்ஸ் படித்தாலும் சரி எப்படியோ ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஓடிடணும்னு, அப்படி இல்லைனா நான் கோர் சப்ஜெக்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டிசைனு அப்படி இப்படின்னு போயிடுவாங்க. எப்படி அப்படியே யூட்டர்ன் வச்சிட்டிங்களா?
2: கண்டிப்பாக நீங்கள் சொன்னது சரியான விஷயந்தான். ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன பெற்றோர்களோட சிந்தனை இதான் இருந்துச்சு. அதுவும் என்ன, ஏன் திருச்சியில் நிறைய காலேஜ் இருக்குது, தஞ்சாவூரில் நிறைய காலேஜ் இருக்குது, என்ன ஏன் கோயம்புத்தூரில் கொண்டு போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க அப்படின்னா, எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிந்தனை, அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தொழில் சார்ந்த இடத்துல நீ படித்தன்னா உன்னை நிறைய கம்பெனிக்கு அழைச்சிட்டு போவாங்க, நீ நிறைய விஷயத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும், நீ ஒரு பிஸ்னஸ் செய்யறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்.
1: நான் பட்ட கஷ்டம்லாம் நீ பட வேலைன்னா
2: உறுதியாக அப்படி தான் சொன்னாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுவும் கோயம்புத்தூரில் படித்தா உடனே வேலை கிடைக்கும், அடுத்து பிஸ்னஸ் செய்யலாம், ஸோ பொருளாதார ரீதியாக சஸ்டெயின் ஆகலாம்னு என்னை சேர்த்து விட்டாங்க. எனக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம குடும்பம் கஷ்டப்படுற குடும்பம், நம்ம ஏன் படித்து ஒரு முன்னுக்கு வரக்கூடாது அப்படிங்கக்கூடிய மனநிலையில் நானும் படிக்கிறேன்பான்னு தான் போய் அங்கே சேர்ந்தேன். எனக்கு பிடிச்ச காலேஜ் தான் தேர்ந்தெடுத்தேன். படிச்சுட்டு எனக்கு அந்த ஃபைனல் இயர் 4வது ஆண்டு படிக்கும் போது தான் எனக்குள்ள ஒரு கேள்வி,
1: அந்த கேள்வியை யார் தூண்டி விட்டா என்ன கேள்வி அப்படின்னு சொன்னீங்க.
2: கண்டிப்பாக

0: நிறைய படிக்கிறோம், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலைக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன தோணுதல். வேலைக்கு போனால் சம்பாதிக்க போகிறோம், சம்பாரிச்சு நிறையா சம்பாரிச்சோன்னா வீட்டுக்கு கொடுப்போம், அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வு அது பூர்த்தி செய்யுமா அப்படின்னு எனக்குள்ளவே தூண்டிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா சாப்பிடணும், அதுதானே ஆரோக்கியம். இப்போ உணவு, உடை, இருப்பிடம், இதில் இந்த உணவுங்கிறது முதன்மை வகுக்குது. அப்போ அந்த முதன்மை வகுக்கிறது சரியாக இருக்கா அப்படிங்கும்போது தான் நம்ம சோசியல் மீடியாவில் லைட்டாக அப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா கல்லூரி படிக்கும் போது நமக்கு வேறு வேலை கிடையாது, படிக்கிறது சோசியல் மீடியா, நண்பர்கள் வட்டம், விளையாட்டு, இப்படி தான் நம்ம இருந்தோம்.
1: அப்புறம் வேறு கேரளா பக்கத்தில் டூர் நிறையா போயிருப்பீங்க.
0: ஆமா, இந்த மாதிரி இருக்கும்போது எனக்குள்ள தோணுது, ஒரு வயதான ஒருத்தர் வந்து காணொலியில வராரு. அவர் அந்த காணொலியில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதெல்லாம் உணவே இல்லை, அதுல இவ்வளவு விஷத்தன்மைகள் இருக்கு, அதுல நச்சுத்தன்மைகள் நிறைஞ்சிருக்கு, இதெல்லாம் யாரு சரி செய்வா, நம்ம தான் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் முன்னெடுக்கிறாரு. எனக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம வீட்டுல விவசாயம் பண்றாங்க, அப்ப அது தப்பா? இப்ப இவர் சொல்றது சரியா? அப்ப திரும்பும் போதுதான் சமைக்கணும், சாப்பிடணுங்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறாங்க. அதுவே நம்ம சரியா செய்யலைன்னா நம்ம சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், நம்ம விவசாயம் பண்ணி என்ன பிரயோஜனம், அதை சரி செய்யணுமே அப்படிங்கக்கூடிய விதத்துல எனக்குள்ள ஒரு கேள்வி. அப்போ அவரை நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். திரும்பி பார்த்தா அப்பா விவசாயம் தான் பண்றாரு, அவரோட அப்பா எங்க தாத்தா விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு உணவு உற்பத்தியிலேருந்து வந்த நாம, நமக்கு யாராவது நல்ல உணவு உற்பத்தி பண்ணி தருவாங்களான்னு எதிர்பார்க்கறதே வந்து, இப்போ நாம் அதை செஞ்சால் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. அந்த நேரம் எனக்கு கொரோனா ரொம்ப உதவி செஞ்சிச்சு. வேலைக்கு போகணுங்கக்கூடிய நெருக்கடி இல்லை. ஸோ வீட்டில் இருக்கும்போது எப்போவுமே அப்பா என்ன எதிர்பார்ப்பாங்க, விவசாயத்தில் நமக்கு பையன் உதவி செஞ்சான்னா சௌரியம் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அதை நான் ஈடுபாடோடு செய்யும் போது அவங்களுக்கு அது ரொம்ப சுலபமாக போச்சு. இப்போ நான் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நான் இனிமேல் விவசாயமே பண்ணலான்னு முடிவாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஷாக். ஏன்னா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, நம்மளை படிக்க வச்சிருக்காங்க, இவ்வளோ தூரத்தில் படிக்க வச்சிருக்காங்க, அப்போ ஏதாவது நம்ம ஒன்று செய்வோம் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்னென்னா நம்மளால் பொருளாதாரம் ஈட்ட முடியுமான்னு தெரியல, ஆனால் நல்ல உணவை கொடுக்க முடியும், அதுக்கு நம்ம வேலை செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு திருப்தி இருக்கும். அப்போ நம்ம அதை செய்கிறது தான் சரியாக இருக்குங்கிறத நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். ஒரு மூணு விஷயங்களை எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். இல்லைப்பா, விவசாயம்னா இப்படி தான்ப்பா, நீ போடுறதெல்லாம் விஷம்ப்பா, அது மண்ணை பாதிக்குதுப்பா, அது நிலத்தை பாதிக்குதுப்பா, அங்கே இருக்க நுண்ணுயிரை பாதிக்குதுப்பா, அதை சாப்பிட்ற நம்மளை பாதிக்குதுப்பா, இவ்வளோ பாதிப்பை தாண்டி நம்ம அந்த உணவை உற்பத்தி பண்ணி போய் விற்று காசு சம்பாரித்து இது வரைக்கும் நம்ம யாரும் கோட்டை கட்டலைப்பா. இவங்க சொல்கிறபடி பசுமை புரட்சி வெற்றிகரமாக இருந்துச்சுன்னா இந்நேரம் விவசாயி வந்து கொடி கட்டி பறக்கணும், 10 பேர் விவசாயம் செய்யணும்னு ஆர்வமாக உள்ளே வரணும், அப்போ விவசாயத்துறை வந்து வளர்ந்துருக்கணும். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் நடக்குதாப்பா? இல்லை, பின்தங்கிக்கிட்டே தான் போகுது. யாரும் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இந்த விவசாய முறையில் ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். அதை யாராவது சரி செய்யணும்ல, நம்ம ஒரு முயற்சியாவது பண்ணுவோமே அப்படின்னு கேட்கும்போது, நீ எப்படி தான்ப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் போடலாம் விளையாது, நீ எப்படி தான் பண்ண போகிற சொல் அப்படின்னாரு. நிலத்தை உழுவ மாட்டேன், ரசாயனம் எதுவும் பயன்படுத்த மாட்டேன், ஒட்டு விதைகள் எதுவும் வாங்கி விதைக்க மாட்டேன் அப்படின்னு. எங்கள் அப்பா சிரி சிரின்னு சிரிச்சிட்டாரு. நிலத்தை உழுவாமல் எப்படா விவசாயம் பண்ணுவேன், விவசாயம் பண்ணணும்னாலே நிலத்தை உழுவணும்டா, உழுவாம நீ எப்படி விவசாயம்
1: பண்ணுவேன்ங்கிற
0: அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டாரு. அவர் சிரிச்சது எனக்கு நம்ம என்ன அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கக்கூடிய கேள்வி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப வீரியமாக யோசித்தது என்னென்னா, நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ ஒரு பெற்றோர்கள் தான் குழந்தைய விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா எதனால அப்படின்னு யோசிக்கும் போது, பொருளாதாரம், உழைப்பு. விவசாயங்கிறது உழைப்பு அதிகமாக போடக்கூடிய தொழிலாக இருக்குது, இன்னொன்று பொருளாதாரம் ஈற்ற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டுமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கான ஊதியம் கிடைக்கலையேன்னு ஒருத்தர் இயங்கும் போது, வெளியில் போய் சம்பாரித்து மற்றவனோட கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்கணும், நம்ம பையன் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாங்க. இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னு யோசித்தேன். அப்போ இந்த விவசாயத்தை சிரமம் இல்லாமலும் செய்யணும், அதே சமயத்தில் அது பொருளாதாரமும் ஈட்டணும், அதே சமயத்தில் அது எந்த உயிரையும் பாதிக்கக்கூடாது. என்னதான் நான் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் படித்தாலும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்துச்சு. கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும்போது 2 மாதம் இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். அந்த இன்டர்ன்ஷிப் போகும்போது எனக்கு அப்போ தான் நான் முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இண்டஸ்ட்ரியல் ஒர்க்குனா இப்படி தான் இருக்குங்கிறது. ஏன்னா படிக்கும்போது நமக்கு அது தெரியாது, செய்யும்போது நான் உறுதியாக விவசாயம் பக்கம் வந்ததுக்கு அந்த 2 மாதம் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. என்ன காரணம்னா, நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டராக ஒரு கம்பெனியில் வேலையில் இருந்தோம். அங்கே வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 1 மாதம் 12,500 சம்பளம் கொடுத்தாங்க. நீங்கள் அட்டண்டன்ஸ் கட் பண்ணாமல் போனீங்கன்னா 1000 ரூபா சேர்த்து 13,500 ரூபாயாக கொடுப்பாங்க. நாங்கள் 2 மாதம் அங்கே போனேன். போகும்போது ஆரம்பத்தில் உள்ளே போகும்போது குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், நீங்கள் அதை செக் பண்ணணும், ஸோ அந்த குவாலிட்டியில் வந்து ரொம்ப முக்கியம், அப்போ நீங்கள் அதை செக் பண்ணுங்கள், நீங்கள் படிச்சுட்டு தானே வந்திருக்கீங்கன்னு நிற்க வச்சு வேலை வாங்கினாங்க. சரி, நின்றுக்கிட்டே வேலை பார்க்கும்போது காலையில் அவங்க சொன்ன நேரம் 9 மணிக்கு கம்பெனிக்கு வரணும், சாயந்தரம் போகிறது வந்து 6 மணிக்கு சொன்னாங்க.
1: எனக்கு இந்த இடத்துல ஒரே ஒரு கேள்வி தான், 12,500 வாங்கினீங்களா 13,500 வாங்கினீங்களா?
0: 13,500 வாங்கினேன். எதை செஞ்சாலும் தெளிவாக செய்யணும்ல,
1: சிறப்பு. அதை அந்த உழைப்பு செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்கீங்க.
0: ஆமாம், நான் 13,500 வாங்கினேன். எனக்கு லீவ் போட வேண்டிய நெருக்கடி இல்லை, நான் போகணும், எனக்கு பணத்தேவையும் இருந்துச்சு அப்படிங்க கூட. நான் வீட்டில் கேட்கணுங்கிறத விருப்பப்படலை, ஏன்னா வீட்டில் சிரமம்.

0: விவசாய குடும்பம் கடன் வாங்கி படிக்க வைக்கிறாங்கிற நெருக்கடி எனக்கும் புரியுது. அப்படிங்கும் போது நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதாரம் வந்தால் அது சௌரியமாக இருக்குமேனு தோணுச்சு. அதனால நாங்கள் 8 பேர் போனோம், 2 பேர் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சோம். அந்த இண்டஸ்ட்ரி எது ரிலேட்டடானா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி.
1: அது குவாலிட்டி கரெக்டாக தான் செக் பண்ணியிருக்காங்க.
0: ஆமாம், அப்போ அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் இருக்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா, நம்ம எதுக்காக இந்த வேலையை செய்கிறோம், இதிலே நம்ம தொடர்ந்தோன்னா என்ன பண்ண முடியும், இன்னும் ஒரு 1 லட்சரூபா சம்பாதிக்க முடியுமா மாதம், சரி விட அதை தாண்டியே சம்பாதிப்போமே, மாதம் 2 லட்சம் கூட சம்பாதிப்போமே, சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம செய்கிற வேலைனால இந்த பூமிக்கு ஏதாவது நல்லது இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இல்லைன்னு தோணுச்சு.
1: என்னங்க சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செய்கிறீங்க, நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும், மருத்துவர்களுக்கு அது வந்து சரியாக இருந்தால் தானே நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும்.
0: சரியானது தான். ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறது வந்து சரியா இருக்காது. அந்த பிரச்சனையே ஏற்படக்கூடாது, அங்கே யாரும் வரக்கூடாதுன்னா அவனுக்கு அடிப்படை உணவு தான், அதை சரியா கொடுத்துட்டு அவன் இங்கே வர வேண்டிய நிலைமை இருக்காது. இல்லை, என்னோட சிந்தனை என்னன்னா, அவன் அவ்வளோ இரும்பை வாங்கி தேய்க்கிறாங்க, அறுக்கிறாங்க, மேலே புழுதி வருது, கழிவு நீர் அவ்வளோ வருது, அதை வாஷ் பண்ணுறாங்க, அதெல்லாம் போய் பூமியை கெடுக்க தான் செய்யுது. பூமியிலேருந்து எடுக்கிறாங்க ஒரு பொருளை, அதை பூமிக்கே திரும்ப கெடுதலாக தான் அனுப்புறாங்க. ஆனால் இது விவசாயத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஈர்ப்புள்ளதாகவே இருக்கும். நீங்கள் விதை போட்டிங்கன்னா வளர போகுது, உரம் போட்டிங்கன்னா காய்க்க போகுது, அதுலேருந்து ஒரு உணவு கொடுக்கும், சாப்பிட போகிறீங்க, சாப்பிட்டு நீங்கள் கழிவு போகிறீங்க, அது திரும்ப பல உயிருக்கு, அப்போது இது ஒரு சைக்கிளாக இருக்குது. ஆனால் இங்கே அந்த சைக்கிள் உடையுது. அப்படிங்கும்போது நம்ம செய்கிற வேலைனாலையும் பிரயோஜனம் இல்லை, சரி அதை செய்கிறதுனால நமக்கும் பிரயோஜனம் இல்லை, சம்பாரித்து பணத்தை கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா அவங்க மட்டும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சா இது எப்படி சாத்தியமாக இருக்கும்?
1: சுற்றுச்சூழலுக்கு உதவாத தொழிலை செஞ்சு நம்ம மட்டும் நல்லா வாழ்ந்து
0: என்ன பண்ண போகிறோம்?
1: சிறப்பு. அந்த கேள்வியில் வந்துட்டீங்க,
0: வந்துட்டோம்.
1: இப்போ என்னதான் இருந்தாலும் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, சிறுபுள்ள விவசாயம் வீடு வந்து சேராது அப்படின்னு. உங்கள் அப்பா விட்டுட்டாரு, ஆனால் சுற்றுப்புறத்தில் ப்ரெஷர் அது மாதிரி, எப்படா மௌனம் நம்பி விடுறேன், யோசிச்சுதான் முடியா சந்தோஷம் திட்டலையா பக்கத்தில் உள்ளவங்களா?
0: அது எப்படிங்க கேட்பாங்க இருப்பாங்க, இந்த உலகம் அப்படி இல்லையா, இதுக்கு தான் உன் பிள்ளைய படிக்க வச்சேன்னு கேட்டாங்க, புள்ள போக்குக்கு கூடாதடா, பின்னாடி வந்து வருத்தப்படுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா சொன்னாங்க. எங்கள் அப்பா நான் பேசும்போது என்கிட்ட ரொம்ப சரியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இது மாதிரி யாராவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அதை என்கிட்ட வந்து ஒரு ப்ரெஷராக போடுவார். எப்படின்னா, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது தம்பி, சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும், அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான் அப்படிங்கிறத சொல்லுவார். அவர் சொல்லும் போது நானும் உள்ளு வாங்கிக்குவேன். நிறைய தேக்கங்களும் ஏற்பட்டுச்சு, ஏன்னா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு விவசாயத்துக்கு வரல, ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு விவசாயத்துக்கு வந்தேன். அதனால வெளியில் போகாமல் என்னால் இருக்கவும் முடிஞ்சிச்சு. அப்போ நான் யாருப்பா என்னப்பா சொன்னா அப்படின்னு கேட்பேன். அதுலேயும் இன்னொருத்தரெல்லாம் உச்சமாக கேட்டிருக்காரு, பையன் விவசாயம் பண்ணுறானேன்னு, என்ன சொல்லினேன் பொண்ணு கேட்குறது,
1: அப்பா முழு மனசோட நீ இறங்கு தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாரா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ள போனீங்க?
0: அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவாங்க? அங்கே ஒரு சவால் இருந்துச்சுல்ல, எப்பவுமே வந்து ஒருத்தருக்கு ஒரு தூண்டுதல் இருந்தால் தான் சரியான வேலையை செய்ய முடியுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு போட்டி, அப்படி தான் நாங்கள் இந்த விவசாயமே செய்ய தொடங்கணும். 10 சென்ட் தான் கொடுத்தாரு. இந்த 10 சென்ட்டில் நீ என்ன வேணாலும் விளைய வச்சுக்கோ, நீ சொல்கிற மாதிரி உழுவாமல் வேணாலும் செஞ்சுக்கோ, உரம் போடாமல் செஞ்சுக்கோ, ரசாயனம் போடாமல் செஞ்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என்ன விலையுதோ அதே 10 சென்ட்டை கணக்கு பண்ணிக்குவோம், எனக்கு என்ன விலையுதோ அதை விட நீ 1 ரூபாவது கூட சம்பாதிச்சிருக்கணும், அது உன்னால முடியுமா? அப்படி நீ செஞ்சிட்டன்னா உன் போக்குக்கு நான் வரேன், இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி பேக்கை தூக்கிக்கிட்டு போயிடணும் வேலைக்கு. வாய்ப்பு இருக்குல்ல, பயன்படுத்திக்கணும்னு சரிப்பான்னு செஞ்சேன். எனக்கு முதன்னு செய்ய தோணுது காய்கறி தான். ஏன் காய்கறியை தேர்ந்தெடுத்தேன்னா, எங்க வீட்டில் 2.5 ஏக்கர்ல விவசாயம் பண்றாங்க, பணப்பயிர் மட்டும்தான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க, கரும்பு பயிர் பண்றாங்க, வாழை பயிர் பண்றாங்க, நெல் பயிர் பண்றாங்க, சோளம் போடுறாங்க, கடலை போடுறாங்க, இதான் பண்றாங்க. ஆனால் நம்ம உணவில் எடுத்துக்கிறதுல காய்கறி பெரிய பங்கு வகிக்குது. இந்த காய்கறி யார் உற்பத்தி பண்ணுவா? அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம விவசாயம் பண்ணுறதே உணவு உற்பத்தி பண்ணணுங்கிறதுக்கு தான். ஆனால் நம்ம வீட்டுக்கு தேவையான உணவை நம்ம கட்டப்பையாக வெளியில் வாங்கிட்டு வரமே, அது ஆரோக்கியமாக இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி. அப்போ என்ன யோசிச்சேன்னா, காய்கறி உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு யோசித்தேன். இன்னொன்று, அதிகமான ரசாயன புழக்கங்கள் இருக்கிறது காய்கறி விவசாயத்தில். 1 நாள் விட்டு 1 நாள் வெண்டைக்காய் பறிக்கணும், 3 நாளுக்கு 1 தடவை கொத்தவரங்காய் பறிக்கணும், 3 to 4 நாளுக்கு 1 தடவை கத்திரிக்காய் பறிக்கணும். இது எல்லாமே வந்து தண்டு புழு காய் புழு தாக்கம் ஏற்படுது. இந்த 1 நாள் விட்டு 1 நாள் பறிக்கிற வெண்டைக்காவில் தண்டு புழுவும் காய் புழுவும் எங்கே ஏற்படும்? செடியோட தண்டில் ஏற்படும், காயில் ஏற்படும். இதை ஒரு விவசாயி பார்த்தாருன்னா என்ன யோசிக்கிறாரு, ஆஹா போட்ட முதல் போக போகுதுன்னு நேராக போகிறாரு. எங்கன்னா உரக்கடை போய் அந்த காயோடு கொடுத்து இதுக்கு ஒரு உரம் கொடுங்கன்னு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து மேலே தெளிக்கிறாரு. தெளிச்சு அடுத்த நாள், ஆஹா நேற்று தான் உரம் அடித்தோம் இன்றைக்கி காய் பறிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? கிடையாது. அடுத்த நாளே காயை ஒடிச்சு மார்க்கெட்டுக்கு ஏற்றாரு. மார்க்கெட்டுக்கு வர காய் எங்கே போகுது? கடைக்கு வருது. கடைக்கு வர காய் திரும்ப நம்ம வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வர காய் நம்ம தான் சாப்பிட்றோம். அப்போது ஒரு ரசாயனம் நேரடியாக விவசாயி வீட்டிலேருந்து போய் விவசாயி வீட்டுக்கே வருது. அப்போ இதை தாண்டணும், இதை தவிர்க்கணும் அப்படின்னா, நமக்கான காய்கறியை நம்ம முதல் ஆரோக்கியமாக உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு தான் காய்கறியை தேர்ந்தெடுத்தோம்.
1: என்ன போட்டீங்க?
0: முதல்ல நாங்கள் வந்து பாவக்காய் பயிர் செஞ்சோம், புடலங்காய் பயிர் செஞ்சோம், வெண்டைக்காய் பயிர் செஞ்சோம், கொத்தவரங்காய் பயிர் செஞ்சோம், கீழே முள்ளங்கி, இந்த 10 சென்ட்ல இது எல்லாமே பண்ணோம்.
1: விவசாயமே தெரியாது நீங்கள், எப்படி எடுத்தோன்னா அதுவும் 10 சென்ட்டுக்குள்ளே இத்தனை காயும் போட்டீங்க?
0: நம்ம ஒரு காய் சாப்பிட போகிறது இல்லைல்ல, எத்தனை நாள் பாவக்காய் மட்டுமே சாப்பிடுவோம்? அது மட்டும் இல்லாமல் எனக்கு முதல் அனுபவம் இல்லை, எது நல்லா விளையுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை, சரி வாங்கி தந்து எல்லாம்

0: விதப்போம், விதை எங்கே கிடைக்குன்னு தெரில, கடைக்கு தான் போனேன், ஒட்டு ரகங்கள் தான் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல நான் யோசிச்சது என்னென்னா, ஒன்று ஒன்றா விடுவோம், ஏன்னா நம்மாழ்வாரையோடைய ஒரு ஆழமான கருத்து என்னென்னா, ஒன் ஸ்டெப் அட் அ டைம் அப்படிம்பது. ஒரு நேரத்தில் ஒரு படி ஏறியா உன்னோட இலக்கை நீ ஈஸியாக போய் அடைய முடியும், பல படி தாண்டுறேன்னு சறுக்கி கீழே விழுந்துடாத அப்படிம்பாரு. அப்போ அது மாதிரி தான் நான் யோசித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக நகருவோமே, ஏன்னா நான் எப்போவுமே காலத்துக்கு வந்து ரொம்ப காலம் கொடுக்குறாள், நகரட்டுமே பார்ப்போமே அப்படின்னு சந்திக்கிறாள். அப்போ யோசிக்கும் போது சரி கொஞ்சம் கொஞ்சமாக நகரும், ஃபஸ்ட்டு ரசாயனம் தொடக்கூடாது, அதுதானே பாதிப்பு. கடையில் ஒட்டு ரகம் கீழே போடுறதா இருந்தாலும் மேலே தெளிக்கிறதா இருந்தாலும் வாங்கக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, அது விளைஞ்சாலும் விளையாட்டினாலும் சரி அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். ஆனால் உழவு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், விதை வாங்கிட்டு வந்தேன், வாங்கி நட்டேன். நடும்போது எனக்கு அது பெரிய பாடம் கொடுத்துச்சு. என்னென்னா, எங்கள் ஊரில் காய்கறி சாகுபடிங்கிறதே ரொம்ப கிடையாது. ஏதாவது பயிர் செஞ்சாங்கன்னா வாய்க்கால்லையும் வரப்புலையும் வெண்டைக்காய் ஊணுவாங்க, கொத்தரங்காய் ஊணுவாங்க. கடலை போட்டாங்கன்னா வாய்க்கா வரப்பில் வந்து வெங்காயம் ஊணுவாங்க. இதுதான் பிரதானமான காய்கறி ஆச்சு. ஆனால் நம்ம பண்ணுறது வித்தியாசம், ஏன்னா பந்தல் காய்கறி. அப்போ இதை செய்யணும் அப்படின்னு செய்யும் போது நான் மட்டும் களியை ஊனி பந்தல் போட்டு சனலை இழுத்து கட்டி பா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் செய்கிறத அவங்க கஷ்டமாகவே பார்த்தாங்க, ஆனால் எனக்கு அது கஷ்டமாகவே தெரியலை. நல்லதோ கெட்டதோ, வெயிலோ மழையோ, அதை நம்ம செய்யணும்னு நினச்சி தானே செய்கிறோம். அப்போ விருப்பப்பட்டதை ஒன்று செய்யும் போது அது நமக்கு கஷ்டமாக தெரியாது,
1: விளையாட்டாக போயிடும்.
0: ஆமாம், அப்படி செஞ்சுட்டே இருக்கும்போது எனக்கு அதே மாதிரி வெண்டைக்காயில் காய்ப்புழு தாக்குதல் வந்துச்சு. அதே மாதிரி பாவக்காவில் ஒரு புழு, கீழே இலக்கி கீழே முட்டை வச்சு புழு வந்துச்சு. இதெல்லாம் என்ன பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு என்னென்னா, பயிற்சிகள் நடக்கிறதெல்லாம் தெரிய வந்துச்சு. அதே சமூக வலைதளங்களில் நம்மாழ்வார் ஐயாவுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு, இறந்த தினத்தை முன்னிட்டுலாம் பயிற்சிகள் நிறைய பேர் ஒருங்கிணைப்பு செஞ்சாங்க. அவர் கூட பயணம் பண்ணவங்க, அவர் கூட பயிற்சி எடுத்துக்கிட்டவங்க பயிற்சி நடத்தினாங்க, இடுபொருள் பயிற்சி. அங்கே தான் முதல் முதல்ல கலந்துக்கிட்டேன். கலந்துக்கும் போது தான் விதையை பற்றி தெரிய வந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே போட்டால் விலையும் சாப்பிட்றோம், ஆனால் விதையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ நாட்டு விதைன்னு ஒன்று இருக்குது, ஹைபிரிடுன்னு ஒன்று இருக்குது, ஜிஎம்ஓன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு தெரியலையே. ஒரு விவசாயிக்கே இது ஃபஸ்ட்டு தெரியாது, கடையில் வாங்கிட்டு வந்து போட்டால் விலையும் விளைஞ்சதை காசாக்கும்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயம் உள்ளே இருக்க தெரியாதே அப்படிங்கக்கூடியதெல்லாம் நான் ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் விதை பக்கம் என்னோடய கவனம் திரும்பிச்சு. அதான் நம்மாழ்வார் வானகம்னு சொல்லி ஒரு இடம் உருவாக்கியிருந்தாங்க. அந்த வானகம் வந்து எக்காலஜிக்கல் ஃபவுண்டேஷனாக இருந்துச்சு. ஒரு 53 ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாயத்தை கற்றுக்கணும்னு வர்ற நபர்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நான் அங்கே போகிற வாய்ப்பு ஏற்பட்டுச்சு, அங்கே ஒரு பயிற்சி நடத்துகிற தெரிஞ்சிச்சு. அங்கே போனேன், போகும்போது என்ன மாதிரி சிந்திக்கிறவங்க பல பேர் வந்திருந்தாங்க.
1: எத்தனை மாத பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க?
0: அங்கே கிட்டத்தட்ட இந்த வேளாண்மை சார்ந்து ஒரு 6 மாதம் தங்கி பயிற்சி எடுத்துக்கிட்டேன். வானகத்தில் வந்து 3 நாள் பயிற்சி. இந்த 3 நாள் பயிற்சி எப்படின்னா, வெள்ளி சனி ஞாயிறு துறை சார்ந்த வல்லுநர்கள், அதில் முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஆழமாக பதிவு பண்ணிட்டு போவாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஏற்புடையாச்சு. என்னோட ஆர்வத்தை பார்த்துட்டு அங்கேயும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வாங்க, வரவங்களுக்கு இடுபொருளை எப்படி சொல்லிக் கொடுக்குறது நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இவங்களை அப்படியே அழைச்சிட்டு போய் பண்ணையை சுற்றி காமிங்க அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ தொடர்ந்து அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிச்சு. எல்லாரும் பயிர் எடுத்துக்கணுங்கிறதுக்காக வானகம் வரணுங்கிறது அவசியம் இல்லையா, எல்லா மாவட்டத்திலையும் வானகம் உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அப்போது தெத்துவாசல்பட்டியெலாம் நம்ம ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கணும், இயற்கை விவசாயம் சாத்தியமான ஒருத்தர் கேள்வி கேட்குறாருனா வந்து பார்த்துட்டு போகும்போது சாத்தியம்தான் சொல்லிட்டு போகணும், அதுக்கு ஏற்புடையே தான் நம்ம பண்ண அமையணும்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்து நம்ம அந்த மாதிரி மாற்றிட்டோம். அப்போ தான் நம்ம நிலத்துக்கு தாயகம் அப்படின்னு பேர் வச்சோம். தாயகம் மரபு வேளாண்மை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு, மரபு சார்ந்த வேளாண்மையை நம்மளுடைய தாயகம் நிலத்தில் முன்னெடுக்கணும் அப்படின்னு பேர் வச்சோம்.
2: விவசாய அன்பர்களே, தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தை புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டி சி விஜய் அவர்கள் எப்படி உருவாக்குனார்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து தன்னோட இலக்கை நோக்கி பயணம் செய்யும் போது தான் அப்பா கிட்ட போட்ட சவாலை எதிர்கொண்டு ஜெயிச்சாரா, மரபு வழி விவசாயத்தை எதிர்கொள்ள எந்த மாதிரியான பயிற்சிகளை எங்கு எடுத்துக்கிட்டாரு, நிரந்தர வருமானம் பெற எந்தெந்த பொருள்களை எப்படி மதிப்பு கூட்டணும், இதோ இவரின் இனிய அனுபவங்கள் தொடர்கிறது.
1: ஃபஸ்ட்டு தடவை போட்டப்ப பாவக்காயில் பூச்சி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க.
0: பாதிப்புகள் இருந்தாலும் அறுவடைகள் கிடச்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. புடலங்காய் அறுவடை செஞ்சுட்டு தான் இருந்தோம், வெண்டைக்காய் ஒடிச்சிட்டு தான் இருந்தோம், பூச்சிக்காயை தவிர்த்துட்டோம். இன்ஸ்டண்ட்டாக கோமியம் தெளிக்கிறது, தண்ணி கொடுக்கறது, ஏதாவது பூச்சியை பார்த்தா நசுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு போராட்டம் தான். அதில் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது கடைசியில் எல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு, எல்லாமே அறுவடை எடுத்துட்டோம். இங்கே தான் இந்த தற்சார்பு நிலையை நான் பார்த்தேன். எப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா கையில் பொருளாதாரம் இருக்கும். எப்படின்னு கேட்டால், விளையிறது விற்கிறாரு, அவர்கிட்ட காசு வரும், அதை கொண்டு வருவார், செலவு போகுது. ஆனால் இங்கே எங்கள் அம்மா கையில் காசு வந்துச்சு. எப்படின்னா, காய்கறியை உள்ளூரில் விற்க ஆரம்பித்தாங்க, பறிச்சுட்டு வரத தேவைக்கு போக உள்ளூரில் விற்க ஆரம்பித்தாங்க. கேட்கும்போது 1/2 கிலோ பாவக்காய், 1 கிலோ பாவக்காய், 40 ரூபா அன்னைய ரேட்டு 1 கிலோ பாவக்காய் விற்பனை செய்ய ஆரம்பித்தாங்க. முள்ளங்கி கேட்குறவங்களுக்கு கொடுக்குறது 1 கட்டு 20 ரூபா 10 ரூபா அப்படின்னு கொடுக்குறது, 4 கிழங்கு வச்சு 10 ரூபான்னு கொடுக்குறது, வெண்டைக்காய் கேட்குறவங்க கொடுக்குது, கொத்தவரங்காய் கேட்குறவங்களுக்கு கொடுக்குறது. எப்போது அப்படின்னா, நம்ம வீட்டு தேவை பூர்த்தியாக பாக்கியே வெளியில் கொடுக்குறது. இது நடந்துச்சு. அப்போ ஒரு பொருளாதாரம் எங்க அம்மா கையில தங்க ஆரம்பிச்சிருச்சு. 6 கிலோ 7 கிலோலாம் வந்துருச்சுன்னா மொத்தமா கடைக்கு எடுத்துட்டு போயிருவாங்க.

0: மார்க்கெட்டில் போய் கேட்டால் விலை கம்மியாக கிடைக்கும், ஆனால் கடையில் கொடுத்தானே விலை கிடைக்கும். இப்போ நாங்கள் நேரடியாக விற்கும்போது 40 ரூபா, மார்க்கெட்டில் போய் கேட்டால் 25 ரூபா, இதே கடையில் கொடுத்தா 30 ரூபா. அப்போது எங்கள் அப்பா என்ன பண்ணார், காய்கறி கடையில் போய் கேட்டு கொடுத்தாரு. அப்போ ஒரு கிலோவுக்கு 30 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. நாங்கள் வீட்டில் 40 ரூபாய்க்கு வித்துட்டுருக்குறோம். ஸோ ரெண்டு வகையிலையும் பொருளாதாரம் வந்துச்சு. கடைசியில் எங்கள் அப்பா வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 ஏக்கரில் 10 சென்ட் கொடுத்தாரு, பாக்கி 90 சென்டில் அவர் தர்பூசணி போட்டார். தர்பூசணிங்கிறது வந்து ஒரு மணி கிராப் தான், ஒரு பணப்பயிர். அவருக்கு வந்து ஒரு டன் அன்னைய ரேட்டுக்கு வந்து 6000 6500 அந்த ரேட்டுக்கு விற்பனை ஆணுச்சு. அப்போது 10 சென்ட்டுக்கு எவ்வளோ விளைஞ்சிருக்கணும் அப்படின்னு கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சபட்சம் 1.5 டன் விளைஞ்சிருக்கணும். அப்போ அந்த 1.5 டன்னை வந்து இந்த 6000 ரூபாயில் கணக்கு பண்ணி பார்க்கும்போது, 6000 ரூபாய் கணக்கு பண்ணும்போது 9000 ரூபா வந்துச்சு. தம்பி 9000 ரூபா நீ அதில் எடுத்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டார். நான் 10 சென்ட்டில் 9000 ரூபா சம்பாரிச்சு வச்சுருக்கேன், 90000 ரூபா சம்பாரிச்சு வச்சுருக்கேன், எனக்கு இன்னும் அந்த 10 சென்ட்டில் வந்து 10000 ரூபா குறையுது, நீ சம்பாரிச்சிட்டியாப்பா அதை அப்படின்னு கேட்டார். ஒரு பதட்டம், ஐயோ வரலன்னா வேற பேக தூக்கிட்டு போக சொல்லிடுவாரு. கடையில் போய் வித்தியப்பா எவ்வளோக்குப்பா வித்தா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது எங்கள் அப்பா சொன்னார், தம்பி 4500 ரூபாய்க்கு தான் வித்துருக்கு. அப்பா சமாளிக்க ஆரம்பித்தேன், நம்ம வீட்டுக்கு காய்கறி வாங்கியிருந்தா அதுக்கெல்லாம் காசு போடணும் இல்லைப்பா, அப்போ வாரம் 500 ரூபா போட்டுக்குவோம், ஏன்னா எனக்கு குறைஞ்சிருமோன்னு ஒரு பதட்டம், அதுக்கெல்லாம் காசு போடணும் இல்லை, சரி நீ போடு போட்டு எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னாரு. சரி நான் அம்மா வித்துருக்கிறது எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன்னு எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்கும்போது எங்கள் அம்மா வந்து 11000 ரூபா சொன்னாங்க.
1: நீ தலைவா கேட்டுட்டு இருக்க எல்லாரும் இப்போ புசுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட போகிறாங்க.
0: உண்மை, எங்கள் அம்மா 11000 ரூபா சொன்னாங்க. எங்கள் அம்மா கையில் 11000 ரூபா பணம் இருக்குது, எங்கள் அப்பா கையில் 4500 ரூபா பணம் இருக்குது, இது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு?
1: 15000 ரூபா.
0: 15500 ரூபா ஆயிடுச்சு, 15 வச்சுக்கோமே, 15000 ரூபா எனக்கு பெரிய நம்பிக்கை, எனக்கு அவ்வளோதான். இது போக வீட்டுக்கு சாப்பிட்ருக்கோம், வீட்டுக்கு பாவக்காய் சாப்பிட்ருக்கோம், புடலங்காய் சாப்பிட்ருக்கோம்.
1: ஐயா 9000 நீங்கள் வந்து 15000 6000 ரூபா உங்கள் கணக்கு பிடி பார்த்தா 6500 ரூபா கூடவே எடுத்துருக்கீங்க,
0: கூடவே எடுத்தாச்சு, டபுளாக எடுத்தாச்சு. அப்போது எங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டார், ஒருவேளை காய்கறியில் லாபம் இருக்குமோ அப்படின்னு இப்படி வந்தார். எங்கள் அப்பாவுக்கு உண்மையிலே பொருளாதாரத்தை பார்த்தோன்னா ஒரு விருப்பம் வந்துருச்சு. உடனே என்ன சொன்னார், 50 சென்ட்டில் செய்ப்பா அப்படின்னாரு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ இந்த பூச்சியை கட்டுப்படுத்துறதை தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் வருமானம் வந்திருக்குமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அடுத்த பட்டம் பயிர் செய்கிறதுக்குள்ளே நான் பயிற்சிக்கு போகிறேன்ட்டு வீட்டில் சொல்லிட்டு திண்டுக்கல் நிலக்கோட்டை பகுதியில் வள்ளுவோம் சொல்லிட்டு ஒரு இடத்துல 2 மாசம் பயிற்சி. அங்கே மாடு இருந்துச்சு, மாட்டுக்கு சாணம் அள்ளிக்கிட்டு, மாடை பார்த்துக்கிட்டு, பால் கறந்துக்கிட்டு, அங்கே இருக்கக்கூடிய பயிர் செஞ்சுக்கிட்டு, வாக்கியா வெட்டிக்கிட்டு, வரப்பு வெட்டிக்கிட்டு, தண்ணி விட்டுக்கிட்டு, மரங்களை கவாத்து பண்ணிக்கிட்டு, அங்கே நம்மளை மாதிரி பயிற்சிக்கு வந்தவங்க கிட்ட பேசுறது, அவங்க என்ன ஆர்வத்தில் இருக்கிறாங்க, அவங்க இப்போ எதை நோக்கி இங்கே வந்திருக்கிறாங்க இப்படிங்கிறத கலந்துக்கிறது, அப்புறம் அந்த பயிற்சி கொடுத்தவங்க கிட்டேருந்து நிறைய விஷயங்களை உள்வாங்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பொறுமையாக நடந்துச்சு. அப்படியே அதெல்லாம் நடந்துட்டே ஒரு 2 மாதம் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் தான் வானகம் எனக்கு ஒரு பிடிப்பு கொடுத்துச்சு. நம்ம எதுவுமே இல்லைனா கூட பொழைச்சிக்கலான்டா, அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்போ தான் நம்மாழ்வாரையை பற்றி முழுமையாக படிக்க ஆரம்பிச்சேன். அவர் தஞ்சாவூர் தாங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இளங்காடுங்கிறது மிகப்பெரிய வியப்பை கொடுத்துச்சு. எனக்கு பெரிய உந்துதல் என்னென்னா, இத்தனை வயசில் ஆனால் அன்னைக்கு எவ்வளோ பெரிய மன உறுதியோட போராடி இருக்கிறாரு, விவசாயத்தை எடுத்துகிட்டு எவ்வளோ கருத்தரங்கள் கலந்துருக்கிறாங்க, எவ்வளோ பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, எவ்வளோ ஆழமாக அதை பதிய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய தாக்கமாக இருந்துச்சு. அந்த வயசில் அவர் அந்த வேலையை செய்யும் போது நம்ம செய்யலைன்னா என்ன அர்த்தம் அப்படிங்க,
1: இல்லாட்டி யார்
0: செய்ய போப்பறா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய உந்துதல். தொடர்ந்து அதை நோக்கி பயணித்தோம். அடுத்த 50 சென்ட்லையும் ரொம்ப சிறப்பான உற்பத்தி எடுத்தோம். 50 சென்ட்டில் 54000 ரூபா வருமானம் வந்துச்சு. நானும் எங்கள் அப்பாவும் தான் அதை கணக்கு பார்த்தோம். நானும் எங்கள் அப்பாவும் தான் அந்தி சந்தைக்கு போய் நேரடியாக விற்றோம். சந்தையில் கொடுத்தா இந்த லாபம் வருமானு தெரியாது, நேரடி விற்பனை செய்ய ஆரம்பித்தோம். இயற்கை முறையில் விற்பனை செய்யப்பட்ட காய்கறிகள் அப்படின்னு போர்டு வச்சு
1: போர்டை போட்டிங்க,
0: ஈவினிங் மார்க்கெட்டு. ஆனால் கடுமையான வேலை எப்படின்னா, காலிலேருந்து வேலை பார்ப்போம், காயெல்லாம் பறிச்சுட்டு 3 மணி 4 மணி ஆனால் ரெண்டு பேரும் வண்டியில் கட்டிட்டு கிளம்பிடுவோம் சந்தைக்கு. அப்போ போய் விற்பனை செய்யும் போது எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. எங்களுக்கு பக்கத்தில் புடலங்காவை வந்து கிலோ 20 ரூபான்னு விற்பாங்க, நாங்கள் புடலங்காவை கிலோ 40 ரூபான்னு விற்போம். அவருக்கு முன்னாடி எங்ககிட்ட தீர்ந்து போயிடும், வாங்கிட்டு போவாங்க. அப்போ மக்கள் தேடுறாங்க, 100 ரூபா 150 ரூபா சந்தை, அந்த சந்தைக்கான வாடகை கொடுக்கணும், கொடுத்துட்டு நாங்கள் அதை தொடர்ந்தோம். கடைசியில் கணக்கு பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், நல்ல லாபமாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் அப்பா ஒரு முடிவு கொண்டார், தம்பி நீ என்ன செஞ்சாலும் சரியாக தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார். நாங்கள் சம்பாதிக்கிறது யாருக்காக, உனக்காக தான், உன் வாழ்க்கை அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற தைரியத்தில் முழுசாக உன் விருப்பப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி முழு நிலத்தையுமே ஒப்படைப்பாக கொடுத்துட்டாரு. இப்போ வந்து பயம் அதிகமாகிடுச்சு. இது வரைக்கும் ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நம்பி எங்கள் குடும்பம் நகர்ந்து இருந்துச்சு, இனிமே நம்ம தலையில் வந்து விழுகுது இல்லை, ஸோ இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு கூட பெரிய பதட்டம். இதை எப்படியாவது சரி செஞ்சாகணும் அப்படின்ட்டு காய்கறி எப்பயுமே அதிகப்படுத்தலை. 1/2 ஏக்கர் 1 ஏக்கருக்குள்ளவே வச்சுக்கிட்டு பாக்கி இல்லாமல் கடலை போடுறது, வாழை போடுறது, அதவே ரொட்டீனாக பண்ணுறது இப்படியே செஞ்சோம். அப்போ எங்களுக்கு நிறைய லாஸ் ஏற்பட்டுச்சு. எப்படின்னா, வாழையை சரியாக பராமரிக்காமல், அறுவடை இல்லாமல் பெரிய இழப்பீடும் ஏற்பட்டுச்சு. அந்த இழப்பு ஏற்பட்ட போதும் கூட எங்கள் அப்பா ரொம்ப வருத்தப்பட்டார். அப்போ பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்கான வேலையை செய்ய ஆரம்பித்தோம். இப்போ எங்ககிட்ட விளையிற பொருள்களை நாங்களே மதிப்பு கூட்டினோம். அப்போ வாழைப்பழம் அப்படின்னா அதை பவுடர் செஞ்சோம், கடலை அப்படின்னா எண்ணெய் ஆட்டணும், நேரடி

0: ஏன் கடலையா வித்தா தானே லாபம் கம்மியா இருக்கு, சரி எண்ணெயை ஆட்டி கொடுப்போமே, புண்ணாக்கு நமக்கு உரமா தேவைப்படுது, சரி எண்ணெயை ஆட்டி கொடுத்தோம், எள் போட்டால் அதை எண்ணெய் ஆக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மதிப்பு கூட்ட ஆரம்பிச்சோம், மஞ்சள் போட்டோம் அதை தூள் ஆக்கணும், மஞ்சள் தூள் கொடுத்தோம், ஸோ நல்ல உணவு கிடைக்குது, அதை தாண்டி ஒரு பொருளாதாரம் வருது, இது அவங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுது, சும்மா இருக்கவங்க கூடிய கூடிய வேலை இல்லை, ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படிங்கூட ஒரு மன திருப்தியை கொடுக்குது. அப்படிங்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். பொருளாதாரம் பார்க்க பார்க்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு திருப்தி, இன்னமும் வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கூடிய
1: சரிங்க
0: மனநிலைக்கு
1: விஜய், இப்போ
0: வந்தாங்க.
1: நீங்கள் எண்ணெய் ஆட்டி கொண்டு மக்கள்கிட்ட விற்கணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு பாட்டில் எடுக்கணும், அது நல்லா இருக்கிறதானு பெரிய லேபிள்லாம் செய்யணுமே, அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்குமே, அப்புறம்
0: ஆ
1: அதுக்கு கூட ஓடுற மாதிரி இருந்திருக்கு.
0: இங்கே தான் இந்த கமர்ஷியலைசேஷன் வேண்டாங்கிறது, இங்கே தான் நம்ம தலைப்பு உள்ளே வருது, கிராமங்கள் வாழணும். அப்போ வாழும் கிராமங்களாக இருக்கணும் அப்படின்னா தற்சார்போடு இருக்கணும், நம்ம செய்கிறத நம்பி கேட்குறவங்களுக்கு கொடுக்குறது, நண்பர்கள்ட்டத்தில் பகிர்ந்துக்கிறது, இது செய்கிறது சரியாக இருக்கும் இதை நம்ம வாங்கிக்குவோம் அப்படின்னு தேடி வரவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களே பாட்டில் எடுத்துகிட்டு வர சொல்கிறது, அவங்களுக்கு ஊற்றி கொடுக்குறது, அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஒரு முறையில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா எங்களது பெரிய நிலம் கிடையாது, 2.5 ஏக்கர், அதில் விளையிறது நிறையாவும் கிடையாது, இருக்கிறத கொடுக்கணும். எனக்கு ஒரே ஒரு மன உறுதி மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, என்றைக்குமே குவாலிட்டி குவான்டிட்டி இந்த ரெண்டுத்துலேயும் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. குவான்டிட்டி குறையுதுங்கிறதுக்காக குவாலிட்டியை மாற்றிடக்கூடாது. ஸோ குவாலிட்டியில் கவனமாக இருந்தோம்னா என்ன குவான்டிட்டியோ அது நமக்கு காசு ஆகும் அப்படிங்கிறதுல கவனமாக இருந்தோம்.
1: கடைக்கு போனோன்னா 60 ரூபாயில் கிடைக்குமோ ஒட்டையாக 120 ரூபா கொடுத்து வாங்கணும்னு கேட்டிருப்பாங்களே.
0: கண்டிப்பாக கேட்பாங்க, அது மாதிரி கேட்குற நபர்களும் இருந்தாங்க. இந்த விஷயத்தில் நானும் சில விஷயங்களை யோசிக்கிறேன் தான். என்னன்னா பொருளாதாரங்கிறது வந்து இயற்கையினா ஒரு அதிகமாக வச்சு விற்கணும் அப்படிங்கிற மனநிலை எனக்கு இல்லை, அப்போ ஓரளவுக்கு சந்தை விலையோட ஒத்து தான் வித்துக்கிடணும்.
1: அப்போ சந்திரசேகருக்கு எப்படி பொருளாதாரத்தை காமிப்பீங்க?
0: அதுதான் இங்கே டைரக்ட் மார்க்கெட்டுக்கு போகும்போதே ஒரு பொருளாதாரம் நிற்குது. நீங்கள் சந்தைக்கு கொண்டு போகும்போது 30 ரூபாய்க்கு உங்ககிட்ட செவ்வாழை 1 கிலோ வாங்குறாங்க, இதே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது 80 ரூபாய்க்கு உங்களால் விற்க முடியுது, இதுக்கு இடையில 70 ரூபா, 50-க்கும் 80-க்கும் நடுவில்
1: 50 ரூபா
0: இருக்குது, இந்த 50 ரூபா எங்கே போச்சு? அதுதான் எங்களோட பொருளாதாரம், அதுதான் நான் எங்கள் அப்பாவுக்கு காமிச்சது. இதே கொண்டு போய் 30 ரூபாய்க்கு வித்திருந்தேனா எங்கள் அப்பாவுக்கு நான் அதை லாபமாக காமிச்சிருக்க முடியாது, எங்கள் அப்பா என்ன திரும்ப பேக் எடுத்துகிட்டு கோயம்புத்தூர் போகணும் தான் சொல்லியிருப்பாரு.
1: இப்போ இங்கே உட்காந்து பேசியிருக்கேன்.
0: இங்கே வந்து ஒரு நுணுக்கம் என்னென்னா இதனால் கூட உற்பத்தி பண்ணி சம்பாதிக்கலை, இயற்கை விவசாயத்தில் கூட அதிகமாக விளைச்சலை காட்டி நான் அதிகமாக சம்பாதிக்கலை, அந்த விற்பனை முறையை மாற்றி வருமானமே இல்லைன்னு ஒரு விவசாயி இயங்கிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு வருமானத்தை நேரடியாக மக்கள் கொண்டு வந்து மக்கள் பணத்தை கொடுத்து அவங்க பொருளை வாங்கிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி, வாங்கிட்டு போகிறவங்களும் சும்மா வாங்கிட்டு போகல, எல்லாரும் வாழ்த்திட்டு போனாங்க, அப்போ அது இன்னும் கூடுதல் பூஸ்ட் ஆகிடுச்சுல்ல.
1: இப்போ முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள் சந்தைக்கு போகணும், அப்போ தான் வந்து கூடுதல் விலை கிடைக்கும், உங்களுடைய கஷ்டப்படுறதுக்கான பலன் இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் அதையும் கையில் எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் ரெண்டாவது இந்த பூச்சி தாக்குதல் இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் பயன்படுத்தி இடுபொருட்கள் தயாரிக்கலாம் கற்றுக்கிட்டீங்க, வானகத்தில் வள்ளுவத்தில் கற்றுக்கிட்டு அதை செய்யவும் ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்து இந்த காலநிலை பிரச்சனைன்னு ஒன்று வருது, அதாவது என்னென்ன கண்ட இடத்துல மழை பெய்யுறது இந்த மாதிரி, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க உங்களுடைய இயற்கை விவசாயத்தில்? ஏன்னா நெல் நல்லா விளைஞ்சு வரும், அது முளைச்சி போச்சு அது விலை போகலை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இயற்கை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை எப்படி இயற்கை விவசாயத்தில் சமாளிக்கிறீங்க?
0: இதை நாங்கள் எங்கே உணர்ந்தோம்னா செவ்வாழை பயிர் செஞ்சு கூட லாஸ் ஆனிச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ உணர்ந்தேன். அப்போது ஒரே பயிரை செஞ்சு பாதிக்கப்பட்டது நம்ம தப்பு, இதை எப்போ சரி செய்யணும் அப்படின்னா பட்டத்தையும் பருவத்தையும் கற்றுக்க வேண்டியது நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட கடத்திருக்கணும், அப்படி கடத்தலைன்னா நம்ம தேடி எடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தேட ஆரம்பித்தோம், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப ஆழமாக உள்வாங்கினது, ஒரே பயிரை செஞ்சு பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது அப்படின்னு கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம தோட்டத்தில் எல்லா பயிரும் இருக்கணும், ஏதோ ஒரு பயிர் ஏதோ சூழ்நிலைனால போகுதா, சரி ரைட்டு, அதனால நமக்கு பெரிய இழப்பு இல்லை, அதை ஓரமாக வை அடுத்ததை எடுத்துக்க அப்படிங்கக்கூடிய மனநிலைக்கு வந்தோம். அப்போ ஒரு பயிருங்கிற சாகுபடி எங்கள் நிலத்தில் கிடையாது, நீங்கள் இன்றைக்கி வந்தாலும் 100 கிராப்பை பார்க்க முடியும் எங்களுக்கு 2.5 ஏக்கருக்குள்ளே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கள் பண்ணையை வடிவமைச்சோம். மழைக்காலங்களில் இப்போ நமக்கு உணவு தரக்கூடியது காய்கறிகள், வெயில் காலங்களில் உணவு தரக்கூடியது பழமரங்கள், எல்லா காலங்கள்லையும் உணவு தரக்கூடியது தேங்காய். அப்போ இது எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்கணுங்கிறத வடிவமைப்பு கொண்டு வந்தோம். ஸோ இந்த வடிவமைப்பு எப்போ எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம எந்த வேலையும் செய்யாத போது நமக்கு வந்து இயற்கை உணவு கொடுக்கணும்னா அது மரங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத திட்டமிட்டு 1.5 ஏக்கர் அதுக்கு பிரிச்சிட்டோம். அந்த 1.5 ஏக்கரில் மா, பலா, வாழை, தென்னை, நெல்லி, சீத்தா, இலந்தை, சப்போட்டா, ஆரஞ்சு, சாத்துக்குடின்னு எல்லா மரங்களும் வச்சுருக்கோம்.
1: அப்போ உங்கள் மண் என்ன மண்?
0: கரிசல் கலந்த செம்மண்.
1: எல்லா மரமும் வைக்கலாம்?
0: வைக்கலாம், வைக்கிறதுக்கு ஏற்றது தான் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சு எங்கள் வீட்டில எல்லாம் மரம் வைக்க அனுமதிக்கவே மாட்டாங்க, அப்புறம் பேசி அதை பண்ணி இதை பண்ணி.
1: நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தாயகத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: இந்த வெயிலுக்கு கூட,
0: இந்த வெயிலுக்கும் கூட மரங்கள் எல்லாமே இப்போ வச்சு 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு, எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 ஆண்டுக்கு அப்புறம் தாயகத்தை நீங்கள் வந்து அது ஒரு காடு மாதிரி பார்க்கலாம். இன்னும் வந்து போரில் தண்ணி கிடையாது. அப்போது நான் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு கூட அதுதான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், இந்த தண்ணியை வச்சு ரசாயன விவசாயம் பண்ணவே முடியாது. காரணம் என்னன்னா, நீ ஏதாவது ரசாயனம் போட்டால் தண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா செடி வெந்து போயிடும். ஸோ இயற்கையாக பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த தண்ணி

0: கூட வச்சுக்கிட்டு வித் ஸ்டாண்ட் பண்ணிட்டு செடி நல்லா வளருதுங்கிறத அவர் உணர்ந்துட்டார்.
1: ஊர்ல உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் மாதிரி இருக்காங்களா?
0: கண்டிப்பா. எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வராங்க, நெல் கொடுங்க, விதை கொடுங்க, நான் அதை பண்றேன், உங்க காய்கறி விதை கொடுங்க, நான் அதை கொஞ்சம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இப்ப பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
1: சந்திரசேகர் வந்து முழுசா கொடுத்துட்டாரு, இப்ப ஹாப்பியா இருக்காரா? ரெண்டாவது, நீங்க பேகை தூக்கிட்டு போய் ஒருத்தர் வேலை பார்க்கறது மூலமா ஈட்டக்கூடிய சம்பளம் இன்னைக்கு 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய இயற்கை விவசாயம் இந்த 2.5 ஏக்கர்ல சாட்டிஸ்ஃபைடான வருமானம் தருதா?
0: கண்டிப்பா, ரெண்டுக்குமே நான் 100% ஆமான்னு தான் சொல்லுவேன். எங்க அப்பா இன்னைக்கு என்ன கம்பெனி வேலைக்கு போகணும் வாய தூரம் சொல்லவே மாட்டாரு, நீ இதையே செய்யடா அப்படின்னு தான் சொல்லுவாரு. பொருளாதார ரீதியா எங்களுக்கு வந்து வித் ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அந்த நிறைவை தேடி ஓடும் போது அது ஆனந்தமா இருக்கு. அப்போ அன்னைக்கு வேளாண்மை சிறப்பா இருந்தது காரணம் தற்சார்பு இருந்ததுனால. அப்ப தற்சார்புனா இங்க நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, காந்தியடிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க, அப்ப கிராமங்கள் வாழும் கிராமங்களா மாறினா மட்டும்தான் அது தற்சார்பு வேளாண்மை நோக்கி நகர முடியும். இதை தான் நம்மாழ்வார் வலியுறுத்தினார். அப்ப நம்மாழ்வாரையுடைய சிந்தனைப்படி ஒரு வாழும் கிராமம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தற்சார்புடையதா இருக்கணும். அன்னைக்கு விவசாயம் பண்றாங்கன்னா எல்லாமே அவங்க கிட்ட இருந்துச்சு, அதாவது விவசாயம் பண்ற நிலங்களோட சதவீதமே குறைஞ்சிக்கிட்டே வருது, அதுல இயற்கை வேளாண்மை ரொம்ப இதாக இருக்கு. அப்போ ஒரு கிராமம் வாழும் கிராமமா எப்படி இருக்கும்னா, கிராமத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட பொருள் நகரத்தின் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக அங்கிருந்து இங்க கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு அப்படியே திரும்பிடுச்சு, கிராமங்கள்ல வாழக்கூடிய மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்களை நகரங்கள்ல உற்பத்தி செய்யப்பட்டு கொண்டுகிட்டு வராங்க. அன்னைக்கு ரொம்ப இயல்பா இருந்துச்சு, மக்கள் வந்து குலதெய்வ வழிபாடு எப்படி செஞ்சாங்க, அவங்க ஊரில் ஒரு வேப்ப மரம் இருக்கும், கீழே ஒரு சிலையை வச்சுருப்பாங்க, அதை போய் நம்பி வழிபடுவாங்க, சித்திரை ஒன்றா ஏறு பூட்டுவாங்க, அவங்கள்ட்ட இருக்க தானியத்தை விதப்பாங்க, பொங்கல் வந்துருச்சு அப்படின்னா அறுவடை திருநாள் கொண்டாடுவாங்க, வைக்கோலை கைமாற்றிக்குவாங்க, விதைகளை கைமாற்றிக்குவாங்க. தற்சார்பாக இருந்துச்சு, குதிர்னு ஒன்று இருந்துச்சு, சேருன்னு ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் விதை நெல்லை பாதுகாத்தாங்க, கோட்டை கட்டி விதை நெல்லை பாதுகாத்தாங்க. அப்போது அந்த தற்சார்புங்கிறது எங்கே இருக்கணும் அப்படின்னா, அப்போ ஒரு கிராமத்தில் உற்பத்தி ஆகிறதா வெளியில் போகணும், அங்கே வந்து ஒரு தொழில் வாய்ப்புகள் ஏற்படணும், அங்க வந்து ஒரு சேவை மையங்கள் இருக்கணும், அதுவும் அந்த கிராமங்கள் பயன்படுத்தணும், அதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்.
1: கேட்டுட்டு இருக்க நேயர்கள் விஜய்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்றது?
0: 6374943575.
1: மறுபடியும் உதர சொல்லுங்களேன்,
0: 6374943575.
1: நன்றிங்க விஜய்.
0: நன்றி.
2: எல்லா பருவ நிலைகளிலும் நிலத்தை எப்படி வடிவமைச்சு அதிக வருமானம் ஈட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிச்சா தான் நம்மோட ஆரோக்கியமும் சுற்றுச்சூழலும் நல்லா இருக்கும். உழவு இல்லையே வாழ்வு இல்லை, விவசாயத்தை லாபகரமான தொழிலா கண்டிப்பா மாத்தணும்னு இதுவரைக்கும் வாழும் கிராமங்களும் தற்சார்பு மேலாண்மையும் குறித்த நேர்முகத்துல தன்னோட அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டம் தெத்துவாசல்பட்டி சி விஜய் அவர்கள். வேளாண் சொந்தங்களே,
3: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431-2331-1715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
4: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 0431-2 என்ற முன் இணைப்போடு 2341-11 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
2: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: என்னம்மா மணக்குது வேலம்மா, நீ சுடுற மசால் வட அபாரம் போ. உன் கைராசியே ராசிதான்.
1: இந்தாங்க, இது ஒன்னும் கைராசி இல்ல, தொழில் நுட்பம். எவ்வளவு கடலை

0: பருப்பு போடணும், எவ்வளவு வெங்காயம் போடணும், எவ்வளவு பச்சை மிளகா போடணும், எவ்வளவு உப்பு போடணும் அப்படிங்கிற தொழில்நுட்பம் மட்டும் தெரியலனா மசால் வடை மணக்காதுங்க.
1: உண்மைதான், இதே மாதிரி தான் பாசன மேலாண்மை தொழில்நுட்பமும்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது சிற்றாப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்,
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 19ஆம் கட்ட ரோஜ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் 51,000 இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக நாளை வழங்குகிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சென்னையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இளையோர்கள் பல்வேறு அமைச்சகங்கள், நிதி சேவைகள், உயர்கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் பணியமர்த்தப்பட உள்ளனர். இதுவரை நடத்தப்பட்ட 18 கட்ட ரோஜ்கர் மேளாவில் 12,00,000 பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடியூலிஸுடன் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்திய ஐரோப்பிய ஒன்றிய உறவுகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இன்று பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். இப்பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு அமைச்சக செயலாளர் திரு சிபி ஜார்ஜ், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சைப்ரஸ் தொடர்ந்து இந்தியாவிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் தெரிவித்ததாக கூறினார். நாட்டில் தடையற்ற எதிர்கால வளர்ச்சியை நோக்கிய வர்த்தக சூழலை உருவாக்க மத்திய அரசு அயராது செயலாற்றி வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய வர்த்தகங்களை உலக அளவில் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். இதன்படி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தனது கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை 2 குறைத்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு அலுவலகங்களில் உள்ள காலி பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், அனைத்து தரப்பு மக்களும் அரசு பயிற்சி மையங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு உரிய பயிற்சி வழங்கப்படும் என்றார். பொதுமக்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் என்றார். தமிழகம் முழுவதும் உள்ள கல் குவாரிகளில் சோதனை நடத்த மாநில இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் டாக்டர் டி கே பிரபு உத்தரவிட்டுள்ளார். கல் குவாரிகளின் விதிமீறல்கள் குறித்த புகார்களை அடுத்து அந்தந்த மாவட்ட கனிம வளத்துறையினர்

ஆய்வு மேற்கொண்டு அரசு விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக கற்களை வெட்டி எடுக்கும் கல் குவாரிகளை உடனடியாக மூடவும் அபராதம் விதிக்கவும் நடவடிக்கை எடுக்க அமைச்சர் உத்தரவிட்டார். தமிழகத்தில் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திடும் வகையிலான புதிய செயல் திட்டங்களை வகுக்க மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். சென்னை வேளாண் இயக்குநரகத்தில் இன்று இதற்கான ஆலோசனை மேற்கொண்ட அமைச்சர் மத்திய மாநில அரசு திட்டங்கள் வேளாண் துறை சார்ந்த உட்கட்டமைப்பு விவரங்கள் குறித்தும் அதிகாரிகளை கேட்டறிந்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களையும் அவர்களது ஒரு படகையும் உடனடியாக மீட்டுத்தரக் கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். அரியலூர், ஆண்டிமடம், தாப்பழூர் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் வரும் கல்வியாண்டிற்கான பயிற்சியாளர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை வரும் 3ஆம் தேதிக்குள் skilltraining.tn.gov.in என்ற இணையதளத்தில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வீர சாகச செயல் புரிந்த தகுதியுடைய மகளிர் 2026ஆம் ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது பெற awards.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் சந்திரகலா தெரிவித்துள்ளார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் திண்டுக்கல் மாவட்டத்தின் அடையாளமாக உள்ள திண்டுக்கல் மலைக்கோட்டை, பிரியாணி, மல்லிகைப்பூ உள்ளிட்டவற்றை காய்கறிகளால் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளதை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், கரூர், திண்டுக்கல், சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜெனீவா ஓபன் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் யூகி பாம்பரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்த இணை செக் குடியரசு இணையை 7-5, 6-3 என்ற செட்களில் வென்றது. ஐதராபாத்தில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக டாஸ் வென்ற சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்று முன் 6 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இளமையின் உணர்வுகளை இசையால் கடத்தி செல்லும் என்றும் பசுமையான 80-90களின் திரை இசை பாடல்கள். இறகை போல உங்கள் மனதை இலகுவாக்கிட இப்போது கேட்டு ரசிக்கலாம் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம்.

0: இணைந்திருக்கின்றோம். நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: திருச்சி மாவட்டம் லாலபுரி வட்டம் சரவணன் பேசுறேங்க சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சரவணன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ சார்,
0: நீங்க எப்படி இருக்கீங்கன்னு
1: கேக்குறேன். நல்லா இருக்கீங்க சார்.
0: சரிங்க,
1: கம்மியா இருக்க மாதிரி.
0: ஓஹோ, சரிங்க சரிங்க. இப்ப கேக்குதுங்களா? என்ன பாடல் வேணுங்க சரவணன்?
1: சூரியன் சம்பரத்துல இருந்து ரோசா பூச்சின ரோசா.
0: நிச்சயமா சார்.
1: தாங்க சார்.
0: நன்றிங்க சார்.

0: இதயத்திற்கு மருந்தா இன்னி செய்விருந்தா இவங்கள் உள்ளத்தில் உழைந்திருக்கும் 80s 90s பாடல்களை நேயர்விருப்ப பாடலாக கேட்டு ரசிட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: புதுக்கோட்டை மாவட்டம் இருப்பூர்.
0: இருப்பூர்ல இருந்து?
1: இருப்பூர்ல இருந்து ராதாகிருஷ்ணன் மேடம்.
0: சொல்லுங்க, முதல் முறையா பேசுறீங்களா?
1: மேடம்
0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்குது. நிகழ்ச்சியில தொடர்ந்து கேளுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பொன்மனைக்கு வந்து நீ புட்டேஜ தங்க வளர்ந்த பாட்டு.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இனிப்பு வந்ததுக்கு நன்றிங்கய்யா.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில். அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. உங்க பேருங்க?
1: முஸ்ரி சுகுமார், ஆந்திராவில இருந்து பேசுறேங்க சார்.
0: எப்படி இதுல இணையத்துல கேக்குறீங்களோ நியூஸ் ஆனா?
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: ஆந்திரால எங்க இருக்கீங்க?
1: ஆந்திராவில் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் சார்.
0: சரிங்க, சரி சரி. எப்படி தமிழ் தெலுங்கு தெரியுமா உங்களுக்கு?
1: ஆ, தெலுங்கு தெரியுங்க சார். நான் கிட்டத்தட்ட 10 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: சரிங்க சரிங்க,
1: அதனால தெலுங்கு தெரியுங்க சார்.
0: ஓகே சார், சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்பாங்க தெலுங்குல? என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம் இன்னைக்கு?
1: ஜானி படத்திலிருந்து காட்டில் இருந்த கீதம், அந்த பாட்டு போடுங்க.
0: நன்றிங்க சார், நன்றி.
1: நன்றிங்க சார்,
0: தேங்க்யூ சார்.

0: 8:27 நிமிஷம் நேரில் கேட்டறிஞ்சிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு பொழுதை இனிமையாக்கும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணை மடுத்தினேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்கய்யா?
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியிலிருந்து செல்லதுரை பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் நல்லவன் மேடம். பாடல் வெற்றி மேல வெற்றி தாங்க
0: பாடல் கொடுத்துடலாம். வந்ததுக்கு நன்றி ஐயா.
1: நன்றி மேடம்.

0: இனிய பாடல்களின் அனுபவப்பாய் திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது இரவு இசைமே நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். பேரு?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: ரவிக்குமார் பேசுறேங்க சார்.
0: சரிங்க, சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்
1: சார்? நல்லா இருக்கீங்களாங்க சார்?
0: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல?
1: நல்லா இருக்கீங்க சார்.
0: சரிங்க, நல்லா இருக்கீங்கன்னு கேட்டதுனால நானும் கேட்க வேண்டியிருக்கு. சரிங்க ஐயா.
1: சரிங்க சார்.
0: சரி, பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கீங்க. அப்படியே சந்தோஷமா ஒரு பாட்டு கேளுங்களேன்.
1: மெல்ல திறந்தது கதவு படத்துல இருந்து சக்கர கட்டிக்கு சித்திர
0: குடிக்க, அந்த பாட்டு பாட்டு கேட்டிருக்கீங்க. நன்றிங்க சார். நன்றி.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க சார்.
2: Beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep beep be

0: இரவு பொழுதை இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை கேட்டு நின்றிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். பாருங்க, பேரை சொல்லாம
1: மேடம்.
0: கூட நலம் விசாரிக்கிறீங்க
1: மேடம். மேடம், புதுக்கோட்டை மாவட்டம் மேடம். செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான் கிரெடி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, நீண்ட நாளுக்கு அப்புறம் அப்படிதானுங்களே?
1: ஆமா மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு. எலெக்ஷன் மாதிரி கேட்டோம்.
0: ஆமா, எங்களுக்கும் மகிழ்ச்சி. என்ன பாடம் கொடுத்துடலாம்?
1: எனக்கு வந்து படம் வந்து ஊமை விழுகல மேடம். மாமரத்து பூ எடுத்து மஞ்சள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம்.

0: இணைந்திருக்கின்றோம் நாம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்கம்மா.

0: நான் திருவானைக்காவல் கொண்டமேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாணசுந்தரம்
1: தமிழ்ச்செல்வி அம்மா.
0: பேசுகிறேன்.
1: சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு ஒரு படம், அதுல
1: ம்
0: எஸ் ஜானகம்மா ஹம்மிங் சாங்ஸ் சூப்பரா இருக்கும்.
1: ம்
0: ஆடல் பாடல் காதல் என்பது அப்போது
1: ஆமாம்மா, சரி, நல்ல பாட்டுல.
0: அந்த சாங் இருந்தா கொஞ்சம்
1: ரொம்ப அரிய பாடல் தான்,
0: அவ்வளவு
1: கேட்டீங்கம்மா.
0: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றிம்மா, நன்றிம்மா.
0: தேங்க்யூ.

0: அவர்களின் பாடல்கள நேர்விருப்பு பாடலாம் கேட்டு ரசிச்சிருக்கும் இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள் நிகழ்ச்சியில் நம்முடைய நேமத்தில் நேர் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: மேடம் நான் தேனி மாவட்டத்தில் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கனி. கனி மேடம்.
0: ம், சொல்லுங்க கனி ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அதே மேடம், இது கேட்டு பிறப்பாக கேட்டேன் மேடம்.
0: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: ஆ சரி மேடம்.

0: கிட்டத்தட்ட இரவு இசை இனிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்கய்யா?
1: திருச்சி வண்ணாரப்பேட்டையிலிருந்து ஆர் உதயகுமார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: ஒரு இணைய உதயம் படத்திலிருந்து பொட்டு வைத்த நிலாவும்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

கேட்டு பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு விருப்பமான பாடலை கேட்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கும் உங்களுக்கு விருப்பமான 80-90 பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 11 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
1: மன்னார்குடி இடையர்நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
1: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க், இடையர்நத்தம், மன்னார்குடி.
3: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

வணக்கம் நேர்களே. இசை என்பது சில நேரங்களில் நினைவுகளோட கதவுகளை திறக்கும் மந்திரம். அப்படிப்பட்ட காலத்தை கடந்த காவிய பாடல்களை உங்கள் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது ஞாபக உறுதி நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் பங்கேற்க 4431 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1

0: ஒரு நல்ல பாடலை கேட்கும் போது நேரத்தை மட்டுமில்லைங்க, வாழ்க்கையோட அழகான தருணங்களையும் நமக்கு நினைவுபடுத்தும். உங்களுக்கு விருப்பமான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கிருந்தீங்க?
1: தஞ்சை மாவட்டம் வலப்பகுடியிலிருந்து 17 பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து என்னென்ன படமா பாடல் வந்து கொண்டே ஒரு பக்கம் சரியே சரியா
0: கொடுத்துலாமா?
1: 87 அடி எடுத்து வைத்த அன்னை வானிலையத்துக்கு வாழ்த்த வயதில்லமா வரவேற்கிறேன்.
0: மகிழ்ச்சிங்கய்யா.
1: நிறைய இயக்குனர், நிறைய அறிவிப்பாளர், அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறேமா.
0: நன்றிங்கய்யா. நன்றி.
1: வளரணுமா.
0: நன்றி. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கு.
1: நன்றிங்கம்மா.
0: நன்றி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் மாயமான காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நீங்க வடத்திலே வணக்கம் வணக்கம் இணைப்புல இருக்கீங்க.
1: ஹலோ ஹலோ வணக்கங்கம்மா.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: நான் இங்க தேவிமங்கலத்துல இருந்து கண்ணன் பேசுறேங்கம்மா. நேர் சமய பாருங்க.
0: மகிழ்ச்சிங்க ஐயா. என்ன விருப்பவாளர் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து கௌரவம் படத்துல இருந்துங்க. கண்ணா நீயும் நானுமா, கண்ணா நீயும் நானுமா. அந்த இரவு நேரத்துல அந்த மசாஜ் கொடுக்கமா?
0: உங்க பேர்ல இருக்கனால அந்த பாட்டு கேட்டீங்களா, இல்ல உங்க அப்பா உங்களை பார்த்து பாடினதுனால கேக்குறீங்களா?
1: இல்ல கண்ணதனைய நல்ல நல்ல வரிகளா கொடுத்திருப்பாங்க அந்த ஒரு அந்த
0: அதனால தான் நான் கேக்குறேன் அப்படின்றீங்களா? நன்றி ஐயா, இணைப்புல வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: நன்றி.

0: ஒரு பாடல் ஆயிரம் நினைவுகள். ஞாபக நிகழ்ச்சி கேட்டறிஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: உடையார் பாளையம் மஜின்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மேல்நாட்டு மருமகள் என்ற படத்திலிருந்து முத்தமிழை பாட வந்தேன்.
0: பாடல் கொடுத்துலாமா?
1: ஆ ஓகே.
0: இணைப்புக்கு வந்ததுக்கு நன்றி.

0: காற்றொலிகளில் வசந்த கால நினைவலைகள் ஞாபகத்தை நிகழ்ச்சி கேட்டிருந்திருக்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரை இருந்து?
1: காரைக்கால் ராமலிங்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். சொல்லுங்க ராமலிங்கம் ஐயாக்கு என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் இதே வேணை மாடத்தில் இதே மேடம், பொன்னந்தி மாலை பொழுது பொங்கட்டு இன்பண்ணல, அந்த படம் கொடுங்க.
0: இப்ப பாடல் கொடுத்தலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

0: பங்காளி நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகர்தி நிகழ்ச்சி கேட்டு நினைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகர்தி நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாளர் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கங்கம்மா. இரவு வணக்கம் உங்களுக்கு.
0: இனிய இரவு வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: பெரம்பலூர் மாவட்டம் இழுப்பக்குடி கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாளர் கொடுக்கலாம்?
1: பூக்காரி படத்தில் இருந்து காதலின் பொன்விதியில் அந்த பாடலை அனுப்புமாறு கேட்டுக்கிறேன்.
0: நிச்சயமா பாடலை கொடுத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்கம்மா.

நாடு தஜன்னு தாத்தா சொல்லு தத்தீமி தாத்தா தீமி தக்கட்ட தரகட தரகடதான் தாத்தா தாட்டி தாத்தா சொல்லு தரகட தரகடதான்.

Adresse.

0: இரவின் அமைதியில் உயிர்ப்பெறும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம் யாபோதே நிகழ்ச்சியில. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் இணைவது உங்கள் நாமக்கல் செல்வராஜ். வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டிருந்தீங்க மறைந்திருந்து பார்க்கும் வர்ணம், ஒரு அற்புதமான பாடல்.
0: நிச்சயமா
1: எத்தனை முறை கேட்டாலும் இந்த பாடல் வந்து சலிக்காது, கேட்க கேட்க தூண்டும். சரி, இந்த நேரத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் மற்ற அனைத்து நேரங்களுக்கும் நான் விரும்பும் பாடல் பாரடி கண்ணே கொஞ்சம் பைத்தியமானது நெஞ்சம். இந்த பாடல் வந்து படம் வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்திலிருந்து வருதுமா. அன்புடன் வழங்கும்படி அன்புடன் வழங்கும்படி அனைத்து நேரம் உங்களுக்காகவும் நன்றி வணக்கம் வாய்ப்பு.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் காவிய பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடல்களாக ஞாபகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததாக நம்முடைய நேம் நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, யாரு இருந்து?
1: பிரபுங்க, டிவிஎஸ் டோல் கேட்டு இருந்த
0: மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: புதிய பறவை படத்துல இருந்து முன்னேற்றம் கேட்பேன்.
0: எனது பாடல் தானே?
1: ஆமாங்க.
0: சரிங்க, நன்றி. இணைப்புல வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ.

0: பழைய நினைவுகளை புதுப்பிக்கும் பொற்கால பாடல்களை கேட்டு ரசித்திருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் நம்முடைய இணையும் நிறைவு நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துங்க ஐயா? சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்? பாடல் வழங்கிடலாம். இனிப்பில் அதற்கு நன்றி.
1: நன்றிங்க மேடம்.

இன்றைய இசை பயணத்தில் நம்மோடு இணைந்ததற்கு நன்றி நேர்களே. நினைவுகள் மாறலாம், ஆனால் நல்ல இசை என்று மனதில் நிலைத்திருக்கும். மீண்டும் மற்றொரு அழகிய தருணத்தில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே. நேர்களினி நமது பண்பலையில் விவித பாரதி நிகழ்ச்சிகளை காலை மணி 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

நேரம் 11:10. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலிய விருத் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசை இன்பத்தை தர வேண்டும், நேர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம்

102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லை இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இதோ நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை வித்யாசாகர். கர்ணா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மலர் வீசும் மௌனம் எப்படி இசையாய் வருகின்றது? பாதி ஜீவன் கொண்டு தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் நேர்களாகி உங்களை பார்க்க வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூறுதே, ஏனோ மனம் தள்ளாடுதே.

இனநேயர்களே, மலர் பேசியதா அல்லது இசைத்ததா? பதில் உங்களிடம்தான் உண்டு. இகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அரங்கேற்ற வேளை படத்திலிருந்து பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடலை பாடியவர்கள் கிஜே இயேசுதாஸ், உமாரவணன். பாடல் இயற்றியவர் வாலி, இசை இளையராஜா. அன்பு நேயர்களே, உங்கள் வீட்டு முற்றத்தில் சற்று எதிர்த்து பாருங்கள், எட்டி பாருங்கள். ஏனென்றால் அந்த ஆகாய வெண்ணிலவும் இசைக்க உங்கள் வீட்டில் காத்திருக்கின்றது. உங்கள் முற்றத்தில் இசையோடு இணைந்திருப்போம். இது மனசு மயங்கும்.

ஒலித்த குரல்கள் மீண்டும் ஒலிக்கின்றது. இளையராஜாவின் இசையமைப்பில் வாலி ஈட்டிய பாடலை பாடியிருக்கிறார்கள். கேளடி கண்மணி படத்திலிருந்து. உன்னுள் நான் இருக்க, என்னில் நீ வாசமிருக்க, இப்படி ஏன் பிரித்து பார்க்க வேண்டும்?

இணைந்திருப்பது மனசு மயங்கும். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடல் பஞ்சவர்ணாச்சலம், இசை இளையராஜா. மைக்கேல் மதன காமராஜன் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. அன்பிற்கு மொழி உண்டோ, அந்த மொழியும் இசையாயிருக்கட்டுமே. நம்மில் இருவருமாயிருக்கும்போது

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியுள்ளது. பாடல் இயற்றியவர் புலமைபித்தன், இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் மௌனம் சம்மதம். இதோ இந்த தேன் நிலா இந்த இரவு வேளையில் உங்களுக்கு மனநாளை சொல்ல வருகிறதோ

உங்கள் செவி சேர்ந்து உங்கள் சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்குகின்றது அல்லவா அன்பினியர்களே? இசையை ரசித்துக் கொண்டே விவித் பாரதி தமிழகம் 102.3 பேஸ்புக்ல ஒவ்வொரு நேயர்களும் தங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். என்னவென்று பார்த்து விடலாமா? சாந்தி ரமேஷ் அவர்கள் வழக்கம் போல இரவு வணக்கம் என்று சொல்லிவிட்டார்கள். அவரைத் தொடர்ந்து அழகுமணி சரவணன் அவர்களும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாரி செல்வம் பரமசிவன் அவர்களும் முதல் பாடலே அருமையான பாடல், நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். பர்வதவர்த்தினி என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியின் ஒலித்த முதல் பாடலே சூப்பர் என சொல்லி அடுத்து வரும் ஒவ்வொரு பாடல்களின் முதல் வரியை பதிவிட்டு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து அல்லி நகரம் எஸ் மகாதேவன் என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ஏமலதா என்ற அன்பு நேயர் ஒரு நிலவையே பரிசாய் கொடுத்திருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து ஜி முத்துலட்சுமி அம்பத்தூரிலிருந்து என்ற அன்பு நேயரும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பும் ஒவ்வொரு பாடல்களும் அருமை சூப்பர், இரவில் கேட்க இனிமையான பாடல்கள் என்று ஒவ்வொரு பதிவாய் பதிவிட்டிருக்கின்றார். இவர்களைத் தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்களும் இனி இரவு வணக்கம், நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் சகோதரர் என பதிவிட்டிருக்கின்றார். வழக்கம் போல மாதவரம் வீரராகவும் தன்னுடைய கவிதை நடையிலே இப்படியாய் சொல்லியிருக்கின்றார். இனிதே துவங்குவோம் இனிமையாக ரசிக்க, பண்பலை காற்றலையில் இன்ப அலையோடு பூபாட ராகமதை ரசித்திடுவோம், இரு செவிப்பட இன்னிசை கேட்டிடுவோம் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி. திருமழிசை அஸ்வினிய நாகராஜ் அவர்களும் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கிறார். அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் இரவு

வணக்கம், வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் என்ற அன்பினேயரும் மலரே மௌனமா என்ற அழகான பாடலுடன் ஆரம்பித்த மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். விழுப்புரத்திலிருந்து முரளிதரன் என்ற அன்பினேயரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பீட்டர் என பதிவிட்டிருக்கின்றார். விவித் பார் தமிழ் எஃப்எம்க்கும் நன்றி என பதிவிட்டிருக்கின்றார். அவளை தொடர்ந்து பம்மல் ராஜன் அவர்களும் முதல் பாடலான கர்ணா படத்தின் மலரே மௌனமா பாடலில் மலர் பேசவில்லைதான், ஆனால் பாடலுக்குள் நுழைந்து பாடலை ரசித்த ஒரு அற்புதமான உணர்வை ஏற்படுத்தியது எப்படி என்றால், ஹாஹா, அழகான ஒரு விளக்கம் எப்படி கொடுத்திருக்கின்றார். பாடலுக்கான காட்சிகள் வித்தியாசமான முறையில் படமாக்கப்பட்டிருக்கும். அதனை கண்களால் மட்டுமல்ல நம் மனதின் மூலமாகவும் உணர முடிந்தது தவிர, இசையின் பின்னணியில் புத்த பிக்ஷுகள் வரிசையாக நடந்து செல்வது பார்ப்பதற்கு மிகவும் தத்ரூபமாக பாடலின் இசையோடு இணைந்து பரிமளிக்கும். இதுவும் பார்த்து ரசிப்பதற்கு மட்டுமல்ல உணர்வுகளோடு ஒன்றிடவும் தான் என சொல்லி பதிவிட்டிருக்கின்றார். கலில் அகமது அவர்களும் பொன்னேரியிலிருந்து சூப்பர் சாங்ஸ், எக்ஸலண்ட், குட் என பாராட்டியிருக்கின்றார். மீரா வெங்கட்ராமன் அவர்களும் பீட்டர் சார் நலமா என்று கேட்டிருக்கிறார்கள். நலம் ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் நலமா என்று நானும் கேள்வி தொடுக்கின்றேன். அடுத்து அவர்களை தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் அவர்களும் இனிய இரவு வணக்கம், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை என பதிவிட்டிருக்கின்றார். அவளை தொடர்ந்து ஒவ்வொரு நேயர்களும் நேயர்களே, நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு பதிவுகளும் எங்களுக்கு பாராட்டுகள் மட்டுமல்ல இசையோடு நல் உணர்வை தருகின்ற ஒரு ஆத்ம திருப்தி எங்களுக்கு இந்த இரவு வேளையில். விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். அவைகளை வாசிக்க இல்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 11:32. விவித் பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 நாகர்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களை, உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜே பீட்டர். நேயர்களை, அடுத்து வரும் பாடல் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பாடல் புலமை பித்தன். செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலா கீதத்தை இசைக்கும் இந்த வேளையில் இதோ சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தரும் போது தூங்கவிடலாமா அல்லது இசை ரசிக்கலாமா? பதில் உங்களிடம்.

இது இரவு நேரத்து மயக்கம். ஆம் நேயர்களே, இந்த இரவு நேரத்து மயக்கத்தில் உலா வந்து கொண்டிருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கே.ஜே. ஏசுதாஸ் சித்ரா பாடியுள்ள பாடல் புலமைப்பித்தன் ஏற்றி இளையராஜாவின் இசமைப்பில் ராஜா கைய வச்சா படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இது கோடைக்காலம். இந்த கோடைக்காலத்தில் இந்த இரவு வேளையில் மழை வந்தால் இப்படிதான் உங்களால் பாட முடியுமோ?

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ் ஜானகியின் குரலில் இளையராஜா இசையமைப்பில் வாலி ஈற்றிய பாடலை பாடியிருக்கிறார், கேட்கலாமா? கோபுர வாசலிலே படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது. இதோ இந்த இரு வேளையில் தாளாட்டும் பூங்காற்றின் இசையோடு இணைந்திருப்போம், இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உன்னிமேலன் சுஜாதா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்றி ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் ரோஜா படத்திலிருந்து. இதோ இந்த கோடை வெயிலில் இந்த புது வெள்ளை மழை உங்கள் மனதை குளிர வைக்க வருகின்றது. இசையோடு இணைந்திருப்போம்.

முகநூல் வாயிலாக சீர்காழியிலிருந்து எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியும், பீரவநல்லூர் கருணாநிதி என்ற அன்பினியர் இனி இரு வணக்கம் சார் என பதிவிட்டிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து நாமக்கல் செல்வராஜ் அவர்களும் மனசு மயங்கும் மௌன நேரம் இனிய இரு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். பம்மல் ராஜன் அவர்களும் பாடலை தொகுப்பை நமக்கு பதிவிட்டிருக்கின்றார். ரியாத்திலிருந்து கோபிகிருஷ்ணன் அன்பு நேயர் அருமையான பாடல்கள் வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். அதே போல கார்த்திகேயன் சிவசுப்ரமணியன் அவர்கள் வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கின்றார். அன்பு நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அதாவது நிகழ்ச்சி நிறைவான பாடல் பி ஜெயச்சந்திரன் சித்ரா பாடியுள்ளது. வைரமுத்து ஏற்று ஏ ரகுமான் இசையமைப்பில் மே மாதம் படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கின்றது.

கடந்த பாடலானது புது வெள்ளை மழை என்று சொல்லிவிடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இந்த மழைத்துளி விழுந்துவிட்டதா என கேள்வி கேட்கும்போது பதில் உங்களிடம்தான் உண்டு என்று சொன்னேன் அல்லவா? இதோ இந்த பதிலும் உங்களிடம்தான் உண்டு.

0: நேயர்கள் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நேரம் 12:20 ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலைய பாரதி தமிழகம் 102.3 சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 திருச்சி எஃப்எம் 102.1 கோயம்புத்தூர் எஃப்எம் 103.4

0: திருக்கோவில் குமரி பண்பலை 101 மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே,
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. எப்படியாக 12 மணியிலிருந்து 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத வெழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசு இரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். வாருங்கள், இணைந்திருப்போம், இசையால் இணைவோம் காற்றின் மொழியோடு.

வைப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான், எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவன்

அழகியே, ஆஹா ஹா மனைவியே, ஓஹோஹோ அழகியே, ஆஹா ஹா மனைவியே. அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லே, அரசனை பார்த்த கண்ணாலே புருஷனை பார்த்தா சரியில்லே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: நேரம் 4 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். தசாவதாரம் படத்திலிருந்து சாதன சர்க்கம் கமல்ஹாசன் பாடியுள்ள பாடல். பாடல் இசை இமேஷ் ரேஷமையா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எம் எஸ் சுப்லக்ஷ்மி ராதா விஸ்வநாதன் பாடிய பாடலை கேட்டோம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் ஒலித்தது அந்த பாடல் சாவித்ரி படத்திலிருந்து. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது திரையிசையில் பக்தி பாடல்கள். நேரம் 4:10. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில். ஜெய ஜெய சுவாமின் நாட்டராகத்தில் அமைந்த நாராயண தீர்த்தர் தரங்கத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகசுர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து வரமு ராகத்தில் அமைந்த மனசு லோனி என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். போரூர் எஸ் ஆர் ஜெயவேல் அவர்கள் தவில்

நேரம் 5:30. ஆகாஷவாணி சென்னை வானொலி விவித் பாரதி தமிழகம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3 இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகத்தில் ஸ்ரீ விஷ்ணு சரஸ்ரநாமம் பாடியவர்கள் பாம்பே சகோதரிகள்.